நேரம் 5:46. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஆர். சித்ரா, ஆர். விஜயலட்சுமி அவர்களின் குரல்களில்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 MHz பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 29 நாள், பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 3 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20 வியாழக்கிழமை, நேரம் 5:57.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு பன்முக ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வரவேற்றுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 200 புதிய மின்சார பேருந்துகளை துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: அழகான இதமான பிளசண்டான மார்னிங் டைம்ல 6:03 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல. இது காலை தென்றல் நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார். நிகழ்ச்சியின் முதலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 114 அதிகாரம் நடுவு நிலைமை. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இதன் விளக்கம் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும். குறளும் விளக்கமும் மீண்டும் ஒருமுறை. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அதன் விளக்கம் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும். கேட்டது குறளும் விளக்கமும்.
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் சி தீபா அவர்கள்.
2: தானமும் தவமும். தானம் தவம் ஆகிய இரண்டும் மனித வாழ்க்கையை மேம்படுத்தும் மிக உயரிய அறநெறிகளாகும். தமிழ் இலக்கியங்களிலும் ஆன்மீகத்திலும் இவை இரண்டும் இரு கண்கள் போல போற்றப்படுகின்றன. பிறரின் பசி, வறுமை அல்லது தேவையை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சியடையச் செய்வது முக்கியத்துவம். இது மனிதனிடம் உள்ள பேராசை, சுயநலம் மற்றும் பற்று

0: ஆகியவற்றை நீக்குகிறது. தானத்தின் வகைகளாக பசித்தோருக்கு உணவிடுதல் அன்னதானம், அறிவை வளர்த்தல் வித்யாதானம், உயிர்காக்க குருதி வழங்குதல் உதிரதானம் என பல வகைப்படுகின்றது. தவம் என்பது வெறும் காடுகளுக்கு சென்று தியானம் செய்வது மட்டுமல்ல, அது ஒரு வகை அகத்தூய்மை பயிற்சி மற்றும் சுய கட்டுப்பாடு ஆகும். மனதை அடக்கி ஆசைகளை குறைத்து ஒழுக்க நெறியில் வாழ்வதே தவம். தனக்கு வரும் துன்பங்களை பொறுத்து கொள்வதும் பிற உயிர்களுக்கு தம்மால் எந்த துன்பமும் நேராமல் காப்பதுமே உண்மையான தவம் ஆகும். கௌசிகர் என்ற முனிவர் காட்டில் கடுமையான தவம் இருந்தார். ஒரு நாள் அவர் மரத்தடியில் தவம் செய்யும் போது மரத்தின் மேல் இருந்த கொக்கு ஒன்று அவர் மீது எச்சமிட்டது. முனிவர் கோபத்துடன் அந்த கொக்கை பார்க்க, அவரது தவ வலிமையின் கோபத்தால் அந்த கொக்கு எரிந்து சாம்பலானது. தன் தவ வலிமையைக் கண்டு முனிவருக்கு தலைகணம் ஏற்பட்டது. ஒரு முறை பசி எடுத்ததால் அவர் ஒரு கிராமத்தில் இருந்த வீட்டிற்கு சென்று உணவு கேட்டார். அந்த வீட்டு பெண்மணி தன் கணவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்ததால் முனிவருக்கு உணவு கொண்டு வர தாமதமானது. கோபமடைந்த முனிவர் அவளை முறைத்து பார்த்தார். அந்த பெண் புன்னகையுடன், முனிவரே, கோபப் பார்வைக்கு எரிந்து சாம்பலாக நான் ஒன்றும் அந்த கொக்கு அல்ல என்றாள். காட்டில் நடந்ததை வீட்டிலிருந்த பெண் எப்படி அறிந்தாள் என்று முனிவர் வியந்து நடுங்கினார். அந்த பெண், நான் காடுகளுக்குச் சென்று தவம் செய்யவில்லை, என் கடமைகளை சரியாகச் செய்கிறேன், அதுவே எனக்கு இந்த ஞானத்தை தந்தது. உங்களுக்கு இன்னும் தவம் கூடவில்லை, நீங்கள் தர்மவியாதன் என்பவரிடம் செல்லுங்கள் என்றாள். முனிவர் தர்மவியாதன் என்ற இறைச்சி கடைக்காரரிடம் சென்றார். அவர் தன் பெற்றோருக்கு செய்யும் தொண்டே அவரை பெரிய ஞானியாக மாற்றியிருப்பதை அறிந்தார். காட்டில் அமர்ந்து கோபப்படுவதல்ல தவம், கடமையை சரியாகச் செய்வதும் கோபத்தை அடக்குவதுமே உண்மையான தவம் என்பதை கௌசிகர் உணர்ந்தார். ஔவையார் தனது கொன்றை வேந்தனில் தானமும் தவமும் தான் செய் வினையே என்றார். அதாவது, ஒருவன் செய்யும் தானமும் தவமும் அவனுடைய நல்வினையாக மாறி அவனை காக்கும். லட்சக்கணக்கில் செல்வம் இருந்தாலும் 100 ரூபாய் தர்மம் செய்வதற்கு மனம் தடுமாறுகிறது. தானம் கூட ஒரு வழியில் செய்து விடுகிறோம், ஆனால் தவம்? தவம் என்றால் வீட்டை விட்டு ஏதோ காட்டுக்கு போய் மரத்தடியில் அன்ன ஆகாரம் இல்லாமல் இருப்பதென்றல்லவா நினைக்கிறோம்? தானமும் தவமும் தான் செயல் அறிது, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்கிறார் ஔவையார். அதாவது, தானமும் தவமும் செய்யுங்கள், சொர்க்கத்துக்கான வழி தானே திறக்கும் என்கிறார். உண்ணும்போது ஒரு கைப்பிடி என்கிறது திருமந்திரம். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை என்கிறார் வள்ளுவர். அதாவது, இல்லாதவருக்கு கொடுப்பதே உண்மையான தானம் ஆகும். தான் உண்ணாவிட்டாலும் தாழ்வில்லை, பசி என்று வந்திருப்பவன் உண்டு மகிழட்டும் என்று வாழ்ந்தவர் பூமி, நம் பூமி. தானம் என்பது புறப்பண்பு. இது பிற உயிர்களோடு தொடர்புடையது. பிறருக்கு கொடுத்து உதவும் போது சமூகம் அமைதி பெறுகிறது. தவம் என்பது அகப்பண்பு. இது தன்னோடு தொடர்புடையது. தன் மனதை செம்மைப்படுத்தி கொள்ளும் போது தனி மனிதன் உயர்வடைகிறான். சுருக்கமாக, தானம் மனிதனைச் சுற்றியுள்ள உலகை வாழ வைக்கிறது, தவம் மனிதனின் உள்ளத்தை தூய்மையாக்குகிறது. இவ்விரண்டையும் கடைபிடிக்கும் மனிதன் வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைகின்றான்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் சி. தீபா அவர்கள்.
2: இன்னைக்கு உங்களோட டேவை நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையணும். நம்ம காலை தென்றல் நிகழ்ச்சியில பக்தி பாடல்கள் வரிசையின் முதலில் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியது

6:24 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து சந்திரிகா மற்றும் மல்லிகா பாடியது

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: காத்து அதிகமா அடிக்கக்கூடிய நேரத்துல வந்து தேனீக்கள் உணவு தேட வெளியே போச்சுன்னாக்க திரும்ப அதனால பெட்டிக்கு திரும்பி வர முடியாது. ஏன்னா இந்த காத்தோட வேகத்தினால அதனால பெட்டியிலிருந்து தேனீக்கள் வெளியே போகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த தேனீக்கள் சாப்பிடுவதற்கு நம்ம தேனீப்பெட்டியில செயற்கையான உணவுகளை வழங்க வேண்டும்.
0: அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நம்ம FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று காலை 7:40 ஹலோ டாக்டர் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி. இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்று திட்டம் SATAT. மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர். மாலை 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 5 சித்திர செவ்வானம் தொழில் முனைவோர் கே சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனி ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். இரவு 9:15 காலத்தை வென்ற

0: காவிய கானங்களின் தொகுப்பாய் மயிலிறகு. நேயர்கள் கேட்டது நம்ம FM ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நேரம் 6:35.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். நெல் சாகுபடியாளர்களே, எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்க வேண்டும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் கரு உருவாகும் நிலையிலுள்ள குறுகிய கால நெல் பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். பெறக்கூடிய மழையினை பயன்படுத்தி மானாவாரியில் தீவன சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டருக்கு கார்பன்டாசிம் 50 கிராம் அல்லது மென்கோசப் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்த வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். வரும் 4 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரம் இட்டு மண் அணைக்க வேண்டும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றங்காலில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் 3 கழி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரெட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதனால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டாசிம் அல்லது 1000 கிராம் மென்கோசெப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாகும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவ வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும். கால்நடை பண்ணைகளில் சுகாதாரத்தை பாதுகாக்கும் மரபு வழி மருத்துவ முறைகள். நோய் வந்த பிறகு சிகிச்சை செய்வதை விட நோய் வராமல் தடுப்பதே சிறந்த மருத்துவம். இந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டே நம் முன்னோர்கள் கால்நடை பண்ணைகளில் சுகாதார

0: கலாச்சார மேலாண்மைக்கு பல்வேறு இயற்கை மற்றும் மரபு வழிமுறைகளை பின்பற்றினர். பண்ணை வளாகத்தை சுத்தமாக வைத்தல், கிருமி மற்றும் பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துதல், குடிநீர் மற்றும் தீவனத்தின் தரத்தை பாதுகாத்தல், கழிவுகளை முறையாக அகற்றுதல் போன்ற நடைமுறைகள் கால்நடை நோய்களை தடுப்பதில் முக்கிய பங்கு வகித்தன. கால்நடை வளர்ப்பில் சிகிச்சையை விட நோய் தடுப்பும் பண்ணை சுகாதார மேலாண்மையும் மிக முக்கியமானவை. சுகாதாரமற்ற சூழலில் கிருமிகள், பூச்சிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் பெருகி உற்பத்தி திறனையும் லாபத்தையும் குறைக்கின்றன. கடந்த சில 10 ஆண்டுகளாக கால்நடை வளர்ப்பில் நுண்ணுயிர், எதிர் மருந்துகள் மற்றும் வேதியியல் கிருமிநாசினிகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் உணவுப் பொருட்களில் மருந்து எச்சங்கள், சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் பயனுள்ள நுண்ணுயிரிகளின் அழிவு போன்ற புதிய சவால்கள் உருவாகியுள்ளன. இந்த சூழலில் இயற்கை மூலிகைகள் மற்றும் பாரம்பரிய சுகாதார மேலாண்மை முறைகள் மீண்டும் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. வேப்பிலை, நொச்சி, மஞ்சள், துளசி, கற்பூரவல்லி, ஆடாதோடா, சோற்றுக்கற்றாழை, எலுமிச்சைப்புல், பூண்டு, ஓமம், கிராம்பு போன்ற பல மூலிகைகள் இயற்கையாகவே கிருமி எதிர்ப்பு, பூச்சி விரட்டி, பூஞ்சை எதிர்ப்பு, துர்நாற்றம் நீக்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்தும் பண்புகளை கொண்டுள்ளன. இம்மூலிகைகளை பயன்படுத்தி பண்ணை வளாகம், குடிநீர், தீவனம், கால்நடை கொட்டகை, கழிவு மேலாண்மையை பாதுகாப்பாகவும் குறைந்த செலவிலும் பராமரிக்க முடியும். நோய் வந்த பிறகு சிகிச்சை செய்வதை விட பண்ணை சுகாதார மேலாண்மை மூலம் நோய் வராமல் தடுப்பதே சிறந்த அணுகுமுறையாகும். வேப்பிலை, நொச்சி, மஞ்சள், துளசி, பூண்டு, எலுமிச்சை புல் போன்ற மூலிகைகள் கிருமி கட்டுப்பாடு, பூச்சி விரட்டுதல் மற்றும் பண்ணை சுகாதாரத்தை மேம்படுத்த உதவுகின்றன. கொட்டகை, குடிநீர், தீவன கிடங்கு, கழிவு மேலாண்மை மற்றும் குழம்பு பராமரிப்பில் மூலிகைகளை பயன்படுத்துவதன் மூலம் மருத்துவ செலவை குறைத்து பண்ணை சுகாதாரத்தை மேம்படுத்தலாம். பண்ணை சுகாதாரம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? ஒரு கால்நடை அல்லது கோழி பண்ணையின் வெற்றி அங்கு வளர்க்கப்படும் கால்நடைகளின் உடல் நலத்தையும் பண்ணையின் சுகாதார நிலையையும் பொறுத்தே அமைகிறது. சுகாதாரமான பண்ணை சூழல் நோய்களை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் பால், இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தியை அதிகரிக்கிறது, மருத்துவ செலவை குறைத்து பண்ணையின் லாபத்தை உயர்த்துகிறது. பண்ணைகளில் நோய்களை ஏற்படுத்தும் பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சைகள் மற்றும் ஒட்டுண்ணிகள், மண், தண்ணீர், தீவனம், காற்று, கழிவுகள், கருவிகள், கால்நடை பராமரிப்பாளர்கள் மற்றும் புதிதாக வாங்கி வரப்படும் கால்நடைகள் மூலம் எளிதில் பரவுகின்றன. மேலும் ஈக்கள், கொசுக்கள், உண்ணிகள், எலிகள் மற்றும் காட்டு பறவைகள் பல்வேறு நோய்கிருமிகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் உயிரியல் கடத்திகளாக செயல்படுகின்றன. நோய் ஏற்பட்ட பிறகு சிகிச்சை அளிப்பதை விட நோய் பரவுவதற்கான சூழலை தடுப்பதே சிறந்த மற்றும் குறைந்த செலவிலான அணுகுமுறையாகும். அதனால்தான் உயிரியல் பாதுகாப்பு, பண்ணை சுகாதாரம் ஆகியவை நவீன கால்நடை வளர்ப்பின் அடிப்படை தூண்களாக கருதப்படுகின்றன. இயற்கை முறைகள் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தவை? மரபுவழி சுகாதார மேலாண்மை முறைகள் நோய் வந்த பிறகு சிகிச்சை அளிப்பதற்காக அல்ல, நோய் வராமல் தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டவை. இயற்கை மூலிகைகள் மற்றும் பாரம்பரிய முறைகளை நவீன பண்ணை சுகாதார முறைகள், தடுப்பூசி திட்டங்கள் மற்றும் கால்நடை மருத்துவரின் ஆலோசனையுடன் இணைத்து பயன்படுத்தலாம். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்று காலை 7:45 ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள்.
2: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: காத்து அதிகமாக அடிக்கக்கூடிய நேரத்தில் வந்து தேனீக்கள் உணவு தேட வெளியே போச்சுனாக்க திரும்ப அதனால பெட்டிக்கு திரும்பி வர முடியாது. ஏன்னா இந்த காத்தோட வேகத்தினால அதனால பெட்டியிலிருந்து தேனீக்கள் வெளியே போகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த தேனீக்கள் சாப்பிடுவதற்கு நம்ம தேனீப்பெட்டியில் செயற்கையான உணவுகளை வழங்க வேண்டும்.
2: அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்ப்புற

நிகழ்ச்சியில் கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின்போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத் துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணன் சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் ரயில் இணைப்பு வசதியை மாற்றியமைக்கக்கூடிய திட்டங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். முக்கிய ரயில் வழித்தடங்களில் பயணிகள் நெரிசலை குறைத்து சரக்கு போக்குவரத்தை அதிகரிப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணம் இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு சமூக வலைதள பதிவில் தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகம் வந்துள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மாநில மக்களின் சார்பில் வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் 206 கோடி ரூபாய் செலவில் 27 தடுப்பணைகள் அமைக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், 13 மாவட்டங்களில் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்பட உள்ளதாக அறிவித்தார். 35 மாவட்டங்களில் 28 கோடி ரூபாய் செலவில் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டும் குழாய்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு ஆனந்த் வெளியிட்டார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்ற முடிவில் தமிழக காங்கிரஸ் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். இந்த விவகாரத்தில் கர்நாடகத்திற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில்

0: நாள்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் போதிய விலை கிடைக்காததாலும் சந்தைப்படுத்த முடியாததாலும் 1.5 டன் மல்லிகைப்பூக்களை விவசாயிகள் தென்பண்ணை ஆற்றில் வீசிச் சென்றுள்ள சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பூக்கள் அதிகம் விளையும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, மதுரை, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை உள்ளிட்ட இடங்களில் அரசு சார்பில் சென்ட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சருக்கு திரு நயினா நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் 10 கிலோ எடை கொண்ட பாரத் கேஸ் ஜிப்லைட் சேவையை முதல் முறையாக தொடங்கியுள்ளது. எடை குறைவாகவும் துருப்பிடிக்காத வகையிலும் ஃபயர் தொழில்நுட்பத்திலும் இந்த சிறிய வகை சிலிண்டர் தயாரிக்கப்பட்டுள்ளதால் பயன்படுத்த எளிதாக இருக்கும் என்று பாரத் பெட்ரோலிய நீலகிரி மாவட்ட கிளை மேலாளர் திரு வசந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வித்தின் 4 hours ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணாங்கன்னா 4 hours டெலிவரிக்குள்ள அதை வந்து நம்ம கொடுத்துடணும். இன்னொன்று, இது ரஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இது வந்து ஒரு ஃபைபரால மேக் பண்ண சிலிண்டர், காம்போசிட் சிலிண்டர். மற்ற சிலிண்டர், ரெகுலர் சிலிண்டரை விட 50% லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு, இதோடைய கேஸ் அளவு எவ்வளோ இருக்குன்றது நீங்களே பார்த்துக்கலாம். இது வந்து மற்ற சிலிண்டரில் இல்லை. இன்னொன்று, இது 200% சேஃப்டியான சிலிண்டர், பிளாஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இதனால் எல்லா வீடுமே சேஃபாக தான் இருக்கும். நீலகிரியில் ஃபர்ஸ்ட் டைம் இதுவாக இருக்கும்.
1: தேசிய வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தோப்பூர் கிராமத்தில் தென்னை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வயல்வெளி பள்ளி நடைபெற்றது. இதன் மூலம் இந்த பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தென்னை விவசாயிகள் பயனடைந்ததாக அறிவியல் மையத்தின் தலைவர் திரு சுந்தர்ராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: தென்னையில் ஏற்படக்கூடிய பல நோய் பூச்சி தாக்குதல் பற்றியும், உர வேளாண்மை பற்றியும், உற்பத்தி பெருக்குதல் பற்றியும், காண்டாமரு வண்டி தாக்குதல் மற்றும் சிவப்பு கோன் வண்டி தாக்குதல் மற்றும் மைட்ஸ் அட்டாக் பற்றி இன்னைக்கு கிளாஸ் எடுத்தோம்.
1: தென்னை மரங்களை தாக்கும் நோய்கள் குறித்து தாங்கள் அறிந்து கொண்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
4: தென்னை மரத்திற்கு எப்படி செய்தால் மகசூல் அதிகமாக கிடைக்கும், அதை பராமரிக்கும் முறை பற்றி எங்களுக்கு இன்று பயிற்சியில் சிறப்பாக சொல்லித் தந்தார்கள்.
5: இந்த வயல்வெளி பள்ளி சிறப்பு முகாம் இன்று எங்களுக்கு மிகுந்த பயனுடன் இருந்தது.
1: இருவரி செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. உலக பேட்மிண்டன் சம்மேளன தலைவர் புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து பேசினார். தில்லியில் மாசுக்கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 200 புதிய மின்சார பேருந்துகளை துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரனின் 250th வீரவணக்க நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் இன்று 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக 4 விரைவு ரயில்கள் வரும் 26 வரை தாம்பரத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி வீரர்கள் தொடக்கத்திலிருந்தே அடுத்தடுத்து கோல்கள் போட்டனர். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய ஹாக்கி அணியின் வெற்றிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே உலகக்கோப்பை ஹாக்கி மகளிர் பிரிவில் இந்திய அணி இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து

0: சிறப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
5: நலமை விலக இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே. நான் சரண். நம்ம என்னைக்குமே வந்து எண்ணங்களை பத்தி நம்ம நிறைய பேசிட்டே இருப்போம். இதுல நிறைய விஷயங்கள் நம்ம யாரோ ஒன்று சொல்றத அப்படியே நம்புறோம். யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அது வந்து உடனே அதுதான் உண்மை அப்படிங்கறத நம்பிடுறோம். அப்படி கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் பகுத்து என்ன எது உண்மையான ஒரு விஷயமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அது உண்மையான விஷயம்னா மட்டும்தான் நம்ம அதுக்கான ஒரு கான்சென்ட்ரேஷனை நம்ம அதுக்கு கொடுக்கணும். சோ இதுல வந்து நிறைய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய மருந்துகள் பாத்தீங்கன்னா, சித்த மருந்துகள், ஆயுர்வேத மருந்துகள், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை பல மடங்கு அதிகப்படுத்தும். இப்ப நம்ம வயசான காலம் நான் எத்தனையோ மருந்துகளை சாப்பிட்டுருக்கேன். நான் சுகருக்கு மருந்து சாப்பிட்டுருக்கிறேன், இதுக்கு டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷனுக்கு மருந்து சாப்பிட்டுருக்கிறேன், நான் கார்டியாக. ஆனால் இந்த மருந்துகளை எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அப்போ சிலருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இது நம்ம மைண்ட் லெவலில் நம்ம இந்த மருந்து எடுக்கிறோமே, இதுலேருந்து இதுக்கு மாறலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. என்றைக்குமே நல்ல விஷயங்களுக்கு மாறதுக்கு பயப்படவே கூடாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது நல்ல விஷயமா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் போய் நமக்கு ஒரு விஷயம் வேணும். இப்போ நமக்கு ஒரு கார் வாங்கணும், இல்லை நமக்கு ஒரு பைக் வாங்கணும்னு நம்ம என்ன பண்ணுறோம், போய் அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி இன்னும் டவுட் நமக்கு தெரியணும். அது எப்படி ஒர்க் பண்ணும், எவ்வளோ ஸ்பீடில் போகும், எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும், எவ்வளோ கிலோமீட்டர் இது வந்து நல்லா ஓடும் அப்படிங்கிற பலதையும் நம்ம தெரிஞ்சுட்டு தான் வாங்குறாங்கும்போது நம்ம ஹெல்த்துக்கான ஒரு விஷயத்தை ஒரு நாலேஜோடு எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ ஒரு சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ பேசிக்காக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நல்ல உணவுகள், நல்ல பயிற்சி, எல்லாத்துக்கும் மேலே நல்ல எண்ணங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் வைப் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல எண்ணங்கள், நேர்மறை சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நோயத்தன்மையை ரொம்ப குறைக்கும். நீங்கள் ஒரு வாரம் அப்படி இருந்து பாருங்க, பயங்கரமான ஒரு நோய்த்தன்மையை குறைக்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவனா அப்படின்னு கேட்டால், அப்படி கிடையாது. எத்தனையோ மருந்துகள் நம்ம வருது, அதுக்கப்புறம் பேன் பண்ணுறாங்க. அப்போ அது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணானா பேன் பண்ணுவாங்களா, கிடையாது. எல்லாமே வந்து ரெவலேஷன் அப்படிங்கிறது பல விஷயங்கள் இந்த நம்மளுடைய கல்ச்சர், நம்ம கலாச்சாரத்தில் இருந்துருக்கு. இப்போ எத்தனையோ வானசாஸ்திரம் அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கே நம்ம பலதையும் பார்த்துருக்குறோம். இந்த வானசாஸ்திரத்தின் மூலமாக கரெக்டான அந்த இவ்வளோ கிலோமீட்டர், இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து சூரியன் இருக்குது, இவ்வளோ கோள்கள் இருக்குது, பலதையும் நம்மளுடைய அந்த முன்னோர்கள், இட்ஸ் கால் ரெவலேஷன், நமக்கு என்னன்னா அறிவுபூர்வமாக ஒரு உணர்வு பூர்வமாக தெரிஞ்சு கொள்வது. இது மாதிரி பலதையும் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. மெடிடேஷன் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க, மைண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுறது மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஒரு விஷயத்து சந்தேகமாக அணுகிறத விட அது உண்மையா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மருந்துகள் எடுக்கிறதோ, உணவு முறைகள் எடுத்துக்கிறதோ எல்லாமே செய்யும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் மைண்ட் உருவாகும். எப்பவுமே நம்முடைய ஆரோக்கியம் தான் முக்கியம். நீங்கள் எங்கே வேணால் மருந்துடுங்க, ஆனால் போக போக மருந்துகள் குறைக்கப்படுகிறதா, உங்கள் ஆரோக்கியம் மேம்படுதா, எந்த விதமான பக்கவிளைவும் இல்லையா, அப்போ நீங்கள் எங்கே வேணால் மருந்துகள் எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்கள் ஆரோக்கியம் பல மடங்கு அதிகமாகும். அப்போ உங்களுக்கு அது ஒரு மிகச்சிறந்த மருத்துவம் தான். ஸோ அது எங்கே இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் ஒரு முறை எங்களுடைய மருத்துவமனையில் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கங்க, எங்களுடைய மருத்துவர்கிட்ட பேசலாம். நாளை மீண்டும் வேற ஒரு டாபிக்ல பேசுவோம் நண்பர்களே. வணக்கம்
3: நேயர்கள். இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹாய் ஹாய் ஹலோ ஆன் வெல்கம் டு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கரெக்டா 7 மணிக்கு நாம் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார்.

நம்ம ஷோனோட பிகினிங்ல அழகான மூணு பாடலை கேட்டு ரசிச்சோம். தர்மயுத்தம் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் எம் ஜி வல்லபன். அதனை அடுத்து தம்பிக்கு எந்த ஊரு படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். அதற்கு அடுத்தபடியா நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் புலமை பித்தன். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இதனை தெரிவித்தார். வன பாதுகாப்பு மற்றும் சூழலியல் பாதுகாப்பு என்பது வருங்கால சந்ததியினரின் நலன்களை கருத்தில் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் அவற்றுக்கிடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். மாறிவரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தொலையுணர்வு கருவிகள், ட்ரோன்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு சார்ந்த அமைப்புகளுடன் வனத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு பன்முக ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 9450 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த திட்டங்களின் மூலம் சுமார் 6400 கிராமங்களுக்கு போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்த முடியும் என்றும் சுற்றுலா மற்றும் சரக்கு கையாளும் திறன் அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலின் மூலம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வரைவு அறிக்கை வரும் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் தங்களின் ஆட்சேபங்களை தெரிவிப்பதற்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். இதைத் தொடர்ந்து நவம்பர் 4ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம்

0: வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பீஜப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலை வசதி மற்றும் பழங்குடியின மக்களுக்கான வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்புடன் உள்ளனர். மத்திய ரிசர்வ் காவல் படையினருக்கு போக்குவரத்து வசதி எளிதாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பீஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த சாலைகளை மேம்படுத்தும் பணியும் பழங்குடியின மக்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்தி தரும் வகையிலும் அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கன்னிவெடி தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியான இங்கு காவல்துறையினர் மற்றும் துணை இராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலைத்தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார். மாவோயிஸ்டுகள் ஏற்படுத்திய மரண பீதியிலிருந்து தப்பி பிழைத்த மக்கள் தற்போது ஜனநாயக பாதையில் நம்பிக்கையுடன் பயணிக்க தொடங்கியுள்ளனர். அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் மத்திய அரசு மேற்கொண்டு இதுபோன்ற நடவடிக்கைகள் பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வகையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: மின்சார வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் தங்களால் சுலபமாக பயணிக்க முடிகிறது என்று சிஆர்பிஎஃப் உதவி ஆய்வாளர் சக்திவேல் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 3 வருஷத்துக்கு நான் வரும்போது அங்க இப்ப ரோடு கிடையாது, டவர் கிடையாது. அந்த டயத்துல வந்து ரொம்ப நாங்க மூவ் பண்ணா நாங்க வந்து வண்டியில தான் மூவ் டூ வீலர் தான் மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி வண்டிகளாம் மூவ் பண்ண மாட்டோம். அதாவது எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு டூ வீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனோம், இங்க இருந்து விஜயபுரம் போய் அங்க இருந்துட்டு அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேற நாங்க ட்ரெயினை பிடிக்க லீவ் போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இப்ப வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குது.
1: பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் அர்மேனியாவில் தமது 2 நாள் பயணத்தை நிறைவு செய்துள்ளார். அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் கரென் புரூட்டியான், ராணுவ தலைமை தளபதி எட்வர்ட் அஸ்லியான் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார். அர்மேனியாவுடன் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்புத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இருதரப்பு பேச்சுகளின் முன்னேற்றம் குறித்து திரு ராஜேஷ்குமார் சிங் ஆலோசனை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை பரிமாறிக்கொள்வது குறித்தும் பேச்சுகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார தடை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரான் நாட்டுக்கு பல வாய்ப்புகளை அமெரிக்கா வழங்கிய போதிலும் அவை தோல்வியில் முடிந்ததாக கூறியுள்ளார். எனவே ஈரானை தனிமைப்படுத்தும் வகையில் தீவிர பொருளாதார தடை நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு உதவும் நாடுகளுக்கு எதிராகவும் பொருளாதார தடை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவர் மிர்சா ஃபக்ருல் அலாம்கீருக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி அலி முகமது தலைமையிலான 11 கட்சி கூட்டணிக்கும் இடையே இந்த தேர்தலில் போட்டி நிலவுகிறது. 35 ஆண்டுகளுக்கு பின்னர் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பங்களாதேஷ் நாடாளுமன்ற வளாகத்தில் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு 5 மணி வரை நடைபெறும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு நெருக்கமானவராக முகமது ஷஹபுதீன் கடந்த மாதத்தில் அதிபர் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து தற்போது அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 5-3 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இன்று நடைபெறும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்த ஒரு மார்னிங் டைம்ல எல்லாரும் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல நவநாத்திரியில வரக்கூடிய ரொம்ப பிளசண்டான பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல இன்னைக்கு அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக கூடும். அதனை அடுத்து திருப்பூர்ல 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பதிவாக கூடும். அதனைத் தொடர்ந்து ஈரோட்டில் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பதிவாக கூடும். சேலம்ல அதிகபட்சம் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். ஊட்டியில இன்னைக்கு அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக கூடும். நம்ம நியர்பை ஸ்டேட் அண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலக்காடு, இங்க அதிகபட்சம் இன்னைக்கு 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக கூடும். இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டுக்குருவி, சோழி எங்க அதை கூட்டிக்கிட்டு

0: ஏ எவடி, அடியே எவடி, ஏ எவடி அது.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்,
2: காத்து அதிகமா அடிக்கக்கூடிய நேரத்துல வந்து தேனீக்கள் உணவு தேட வெளியே போச்சுனாக்க திரும்ப அதனால பெட்டிக்கு திரும்பி வர முடியாது. ஏன்னா இந்த காத்தோட வேகத்தினால அதனால பெட்டியிலிருந்து தேனீக்கள் வெளியே போகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்துல அந்த தேனீக்கள் சாப்பிடுவதற்கு நம்ம தேனி பெட்டியில செயற்கையான உணவுகளை வழங்க வேண்டும்.
1: அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேர்களை, உங்கள் நினைவிற்கு இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்று திட்டம் SATAT. மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை, நாட்டுப்புற பாடல்கள், ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்தரப்பன் குழுவினர். இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் தொழில் முனைவோர் கே சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை

மார்னிங் டைம் இந்த மாதிரி ஒரு பெப்பியான பாடல்களை எல்லாம் கேட்கும் பொழுது அந்த டேவே நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியான சாங் கேட்டு ரசிச்சிங்க. நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டாக 7:55 அடுத்த வாரிசு படத்திலிருந்து இளையராஜாவினோட இசையில மலேசியா வாசுதேவன் பாடியது பாடல் ஆசிரியர் பஞ்சு அருணாச்சலம்.

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஆரோக்கியம் தொடர்பான பல விஷயங்களை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். சில சமயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் பற்றி நமக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். அப்படி நிறைய தகவல்களை நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமாக கேட்டு பயன்பெற்றுருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட பல் ஆரோக்கியம் தொடர்பான பல சுவாரஸ்யமான விஷயங்களை, பயனுள்ள தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா.
1: இப்போ இந்த அழகு சார்ந்து இருக்கக்கூடிய டென்டல்னா இப்போ என்ன, நார்மலாக வந்து கிளிப்ஸ் போடுறது, அலைனர் போடுறதுன்னு இருந்தாலும் இப்போ வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மாறி இருக்கு?
2: இப்போ அழகு சார்ந்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பல் கரையாக இருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணால் போகாது. இப்போ எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பாலிஷிங் இருக்குது, லேசர்ஸ் இருக்குது, பல்லுக்கு மேலே தொப்பி மாதிரி போடுறதுலேயே முழு பல்ல கரைக்காமல் மேல் லேயர் மட்டும் வென்னியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே பியூட்டி தான். அந்த ஸ்மைல் கரெக்ட் பண்ணுறது, ஒரு பர்சனுக்கு ஒரு கோல்டன் ரேஷியோன்னு ஒன்று இருக்குங்க, ஒரு ரேஷியோ. அது வந்து இந்த பர்சனுக்கு, இந்த ஃபேஸ் ரேஷியோவுக்கு இவ்வளோ தூரம் ஸ்மைல் பண்ணால் நல்லாயிருக்கும். அது பண்ணிக்கலாம், பல்லு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த வென்னியர்ஸ் போட்டுக்கலாம், ப்ளீச்சிங் இருக்குது. அப்புறம் பல்லுக்கு மேலே எவர் வந்து கருப்பாக இருக்குன்னா அதுக்கு லேசர் இருக்குது, அது பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்மைல் பண்ணால் அது தெரியாமல் இருக்கிறதுக்கு. அதுவே சில பேர்த்துக்கு என்ன இருக்குன்னா பல் கம்மியாக இருக்கும், எவர் மேலே ரொம்ப நம்ம சிரிச்ச கம்மி ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். நீட்டாக லேசரில் ரத்தம் வராமல் க்ளீன் பண்ணி அந்த பல், இந்த ஃபேஸ்க்கு இவ்வளோ பல் தெரிஞ்சால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப்வியஸாக நம்ம அலைனஸ் பல் மாதிரி முன்னாடி பின்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம பல் கிளிப் போட்டு கட் பண்ணிக்கலாம். இன்னும் இப்போ லிப்ஸுக்கெலாம் வந்துருச்சு, லிப்ஸே பிளாக்காக இருக்கிறத லேசரில் ரெடி பண்ணிக்கலாம். லிப்ஸ் சின்னதாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, மேல் லிப் மட்டும் எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, போட்டாக்ஸ் மேலே கொஞ்சம் பெருசாக அந்த லிப், அந்த ஃபேஸுக்கு எது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பியூட்டி முன்னே விட இப்போ நிறைய வந்துருச்சு. எல்லாருமே எனக்கு இவ்வளோ தூரம் ஸ்மைல் இருந்தால் நல்லாயிருக்கும். அது இப்போ ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்மைலு, பிகாஸ் இந்த ட்ரீட்மெண்ட் தான். எல்லோரும் பிறக்கிறப்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. வென்னியர்ஸ் போட்டு கரெக்ட் பண்ணிக்கிறது, க்ரௌன் போட்டு கரெக்ட் பண்ணுறது, நிறைய பேர் அதுதான் பண்ணியிருப்பாங்க. செலிபிரிட்டிஸ் ஆப்வியஸ்லி டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பண்ணியிருப்பாங்க.
0: அண்ட் ஓரல் ஹெல்த்துக்கும் ஹார்ட் டிசீஸ்க்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்களே டாக்டர், இது என்ன கனெக்ஷன்?
3: கண்டிப்பாக ரிலேட்டட் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிளட்ஸ் வந்து ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணி எல்லா ஆர்கனுக்கும் போகுது, ஓகேங்களா? ஃப்ரெஷ் பிளட் எல்லா ஆர்கன்லேருந்தும், அது வந்து ஆர்ட்ரிங்கிறது ஒன்று கொண்டு போகும். வெயின்ங்கிறது எல்லா ஆர்கன்லேருந்து அந்த ஃப்ரெஷ் பிளட்டை கொடுத்துச்சு இல்லைங்களா, அது யூஸ் பண்ணி இம்பியூர் ஆகிருக்கும், அதை பூரா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஹார்ட்டுக்கு கொடுக்குது, ஓகே? அது மாதிரி தான் வாய் பல் எல்லாமே எல்லா ஆர்கனுக்கு போகுது. இப்போ ஒரு பல்லில் ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்குது, அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பிளட் ஸ்ட்ரீம் வழியாக ஹார்ட்டுக்கு போகிறக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பிளட் தின்னர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா பிளட் கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, சீராக பாயறதுக்காக. அந்த மாதிரி டைமில் நாங்களே பல் எடுக்க மாட்டோம், கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு அந்த பிளட் தின்னர் டேப்லெட் ஒரு 4-5 டேஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் பல் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் தான். அது வந்து அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குங்களுக்கு பல்லே எடுக்கக்கூடாதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப விட்டுட்டிங்கன்னா சான்சஸ் ஆர் தேர்.
0: டாக்டர், இப்போ வந்து இப்போ எல்லாருமே நைட்டில் எப்போ தூங்குறதுன்னா 2 மணி ஆகிடுது, எல்லாருக்கும் 12 o'clock மேலே தான் தூங்குறதுன்னு ஆயிடுது. நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க, இந்த மாதிரி லேட்டாக ஸ்லீப் ரொட்டீன் மாறுறவங்களுக்கு வந்து
3: நைட் ஷிஃப்ட் மட்டும் கிடையாது, இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸே பார்த்தீங்கன்னா யூஎஸ் டைமுக்கு இங்கே வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. ஸோ அதனால் அவங்க நினச்சிக்கிறாங்க, ஆஹா, வி ஆர் கெட்டிங் மோர் டைம் இன் அ டே அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, தட் வில் டேக் யுவர் ஹாஃப் ஆஃப் யுவர் லைஃப். பட் ஸ்டில் அதுதான் அவங்களோட ஒர்க் இது, ஓகே, தட்ஸ் ஓகே. பட் நைட்டு வந்துட்டு முழிக்கிறாங்க, ஈவன் வந்து செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறவங்க, அமெரிக்கன் டைமில் இங்கே ஒர்க் பண்ணுற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். பட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது, மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நைட்டு ஒர்க் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறையா கம்பெனி அந்த மாதிரி முழிச்சிருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டைமுக்கு சாப்பிட முடியாது, வேறு வேறு டைமுக்கு சாப்பிட்றாங்க, அப்போ உடனே போய் ப்ரஷ் பண்ண முடியாது, அது அங்கே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நைட்டு படுக்க போகிறப்போ ஏர்லி மார்னிங் போய் படுக்கிற மாதிரி இருக்கும், அந்த டைமில் ப்ரஷ் பண்ணிட்டு படுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகலான்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும், சொத்தை வர்றது கொஞ்சம் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட ரெகுலராக டென்டிஸ்ட்டு போயிட்டு இருக்காங்கன்னா தப்பிச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா

0: கண்டிப்பாக சொத்தை வரும். இன்னொன்று, ஸ்லீப்பு ப்ராப்பராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். அதே நேரத்தில் மறுபடியும் அப்போ என்ன ஆகும்னா சலைவேஷன் வாயில் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அகெயின் மறுபடியும் இதெல்லாம் வந்துட்டு எங்கே போய் இது முடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொத்தப்பல் வர்றதுக்கும் கம்ஸ் வீக்காக இருக்கும் அதிக சான்சஸ். ஸோ இதை வந்து லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் இது வந்து ஒன்றும் பெரிய மாடர்னைஸ்டு வெஸ்டர்னைட்னு சொல்லிக்கலாமே தவிர, நைட்டுனா நைட்டு தூங்கணும், பகலில் தூங்குறதுக்கு பேர் தூக்கம் கிடையாது, நைட்டு தான் தூங்கணும். பட் அது மாறி இருக்குது, மாறி இருக்குனாலும் ஹெல்த் வைஸ் என்னென்ன ஆகுதுன்னு நான் சொல்ல முடியாது ஆஸ் அ டென்டிஸ்ட்டாக. பட் டென்டலில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அவங்களுமே பீரியாடிக்கலாக கரெக்ட் டைமுக்கு போய் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் போயிட்டு ஏதாவது க்ளீன் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஏதாவது சொத்தப்பல் இருக்கான்னு பார்த்து டக்குன்னு அடைச்சிட்டாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக மாறிட்டுருக்கும். ஏன்னா இவங்க ராத்திரி வேலை செஞ்சுட்டு பகலில் தூங்கிடுவாங்க, அப்புறம் எப்படி டாக்டர்கிட்ட போகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அதை பார்க்காம ஏதோ ஒரு டைம் போய் சரி பண்ணிக்கிறது பெட்டர், இல்லாட்டி கண்டிப்பாக டென்டல் இஷ்யூஸ் வர்றது ஷுர்.
1: இதுவரைக்கும் நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாகம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 7:30 ஒளிபரப்பாகும், மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். நன்றி நேர்களே.

0: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: ஒரு காலத்தில் கோடைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம்னு ஒவ்வொரு காலகட்டமும் தனித்தனியா இருந்துச்சு. ஆனா இன்றைய காலத்துல எப்போ பனி வரும், எப்போ மழை வரும், எப்போ கோடைக்காலம் வரும்னு கணிக்க முடியாத ஒரு சூழல் நிலவுகின்றது. இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாறுதல்கள், அதாவது கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள். இந்த காலநிலை மாற்றம் என்பது இப்போ உலக அளவுல ஒரு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. ஒரு இடத்தின் காலநிலை, அதன் அட்சரேகை, தீர்க்கரேகை, நிலப்பரப்பு உயரம், நிலத்தின் பயன்பாடு, அருகிலுள்ள நீர்நிலைகள், அவற்றின் நீரோட்டம், மலைகள் மற்றும் வனங்களை பொறுத்தே அமைவதாக கூறுகின்றார்கள் வானிலை வல்லுநர்கள். ஒரு குறிப்பிட்ட பகுதியில நிலவும் வெப்பநிலை, ஈரப்பதம், வளிமண்டல காற்றழுத்தம், மழை பொழிவு போன்றவையே காலநிலையை நிர்ணயம் செய்கின்றது. இதுக்கெல்லாம் காரணம் நகரமயமாக்கல், சாலைகள் விரிவாக்கம் போன்ற காரணங்களுக்காக மரங்களை வெட்டியதன் விளைவும், அதிகப்படியான நாம் பயன்படுத்தும் வாகனங்களிலிருந்து வெளியேறும் நச்சு பொருட்கள் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு மூலமாகவும் புவியின் வெப்பநிலை அதிகரித்து காலநிலையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. காடுகளின் பரப்பை அதிகரிப்பதன் மூலமாகவும், அதிக அளவு மரங்களை நட்டு வளர்ப்பதன் மூலமாகவும், வாகனங்களின் உபயோகத்தை குறைப்பதன் வாயிலாகவும், இயற்கை வளங்களான நீர், மின்சாரம், சூரிய சக்தி மற்றும் காற்றலையின் ஆற்றல்களை பயன்படுத்தியும் ஓரளவுக்காவது காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க முயற்சிகளை மேற்கொள்வோம்.
0: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: நம்ம ஷோனோட எண்ணில் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ண இந்த சாங் ஒருதலை ராகம் படத்திலிருந்து டி ராஜேந்தர் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் டி ராஜேந்தர்.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: காத்து அதிகமாக அடிக்கக்கூடிய நேரத்தில் வந்து தேனீக்கள் உணவு தேட வெளியே போச்சுனாக்க திரும்ப அதனால பெட்டிக்கு திரும்பி வர முடியாது. ஏன்னா இந்த காத்தோட வேகத்தினால அதனால பெட்டியிலிருந்து தேனீக்கள் வெளியே போகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த தேனீக்கள் சாப்பிடுவதற்கு நம்ம தேனீ பெட்டியில் செயற்கையான உணவுகளை வழங்க வேண்டும்.
1: அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேர்களை இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர். மாலை 5 சித்திர செவ்வானம் தொழில் முனைவோர் கே சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 7 இப்ப வரைக்கும் நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல அழகான இதமான சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையணும்னு சொல்லி இதோட நம்ம ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது. உங்க ஆர்ஜே பிரபுகுமாரான் 8 வைப் ஓட பாடல்களோட ரெடியா இருக்காங்க ஆர்ஜே யாகில் ரெயின்போ வைப்ஸ்க்கு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது.

ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஆகாஷ் மோனி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேர்கள் அனைவருக்கும் குட் மார்னிங் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே யகேல் இணைறோம். இது ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு நமக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஏடிஎம் ரசீது, அதாவது ரிசீட் இருக்கு இல்லையா, அது எந்த வகை காகிதத்துல அச்சிடப்படுகிறது அப்படிங்கறது இன்னைக்கான கேள்வி. சோ இதற்கான பதில் நீங்க அனுப்பலாம் 9585800103. அதுக்கப்புறம் நம்மளுடைய எஃபி பேஜ் ஆன ஆகாஷ் மோனி கோயம்புத்தூர் அப்படிங்கிற அந்த பேஜ்ல போயிட்டு இன்னைக்கான போஸ்ட்க்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட பதில்களை கொடுக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில பாடல் கேட்டுட்டு அடுத்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் காத்திருக்கு.

ഇരുവർഫിലും നന്നഴകാണ് പാടൽ കേട്ടിരിച്ചോ. ஆஷா போஸ்லி பாடினது ஏ ஆர் ரஹ்மான் அவளுடைய இசையமைப்புல பாடல் கேட்டிருந்தோம். பாடலாசிரியர் வாலி. ரைட், இன்னைக்கு ரெயின்போ வைப்ஸ்ல நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னு பாத்திருந்தீங்கன்னா, ஏடிஎம் ரசீதுனை எந்த வகை காகிதத்துல அச்சிடுறாங்க அப்படிங்கறது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏடிஎம்ல பணம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன ரசீட் வந்து கையில வந்து சேரும். ஸோ இந்த ரெசிப்ட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே வந்து அழிஞ்சிருதே, இதை ஏதாவது கணக்கு வச்சுக்கலாம், இதை வச்சு நம்ம கணக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த கணக்கே தெரியாமல் போயிருங்கிறதான் விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இங்கே பயன்படுத்துறது இல்லையா, தெர்மல் பிரிண்டர் அப்படிங்கிற ஒரு சிறிய ஹீட்டிங் எலிமெண்ட் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கு. இந்த காகிதத்தை வந்து குறிப்பிட்ட இடங்களில் சூடாக்குதான். ஸோ அப்படி சூடாக்கும் போது அந்த வெப்பத்தால் காகிதத்தில் கெமிக்கல் கோட்டிங், அது வந்து நிறம் மாறி எழுத்துக்களை உருவாக்குது அப்படிங்கிறது விஷயம். ஸோ இப்படி ஏடிஎம் ரசீதுல எந்த வகையான காகிதத்தை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நீங்க எங்களோட சொல்லலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்கள்ல. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

0: சூரியவம்சம் ஃபிலிம்ல இருந்து பாடல் கேட்டு ரசிச்சோம். அருண்மொழி சுஜாதா பாடியது. இசை எஸ் ராஜ்குமார். ரெயின்போ வைப்ஸ்ல இருந்துருக்கோம். பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்ல இருந்து வெளியே வரும்போது அந்த ரெசிட் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு போர்டிலே கிடைக்கும். அதுல வந்து நீங்க எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். இதுல என்ன புதுசா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் புதுசுதான். என்னன்னா, பொதுவாக வந்து அந்த ரெசிட்டை கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ரெண்டு எஜ்ஜையோ அல்லது ஒரு பக்கமோ நீங்க உரசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருப்பு கலர்ல ஒரு கோடு வரும். எல்லா நேரத்திலும் இதை வந்து உரசிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. நம்ம யூஸ்வலாக மடிச்சு வைக்கும் போதே அந்த கோடுகள் அங்கங்கே விழுகிறத நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிரிண்டர் இருந்தால் தான் வந்து அந்த கோடு விழுகுது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த காகிதத்துடைய தன்மையினால சிறிய உறைவு ஏற்பட்டாலே வந்து அந்த மாதிரி ஒரு சிறிய வெப்பம் வந்து வெளிப்பட்டு இந்த மாதிரி கோடுகள் வந்து அங்கங்கே வந்து அந்த ரசீட்டில் உருவாகிறது வந்து வழக்கமாக இருக்கான். ஸோ நீங்கள் அப்படி பதில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அனுப்பலாம் 9585800103 அப்படிங்கிற நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்களை. இன்னைக்கு நம்ம கேட்டிருந்தோம் ஏடிஎம் ரசீது எந்த வகை காகிதத்தில் அச்சிடுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச பதிலை நீங்கள் அனுப்பலாம். தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. Union Cabinet approves 4 multi-tracking railway projects covering 8 districts of West Bengal, Odisha, Tamil Nadu and Andhra Pradesh. Cabinet also clears 4 laning of Muzaffarpur Sitamarhi Sonbarsa section of NH22 in Bihar. Union Home Minister Amit Shah to chair Southern Zonal Council meeting at Kovalam in Tamil Nadu this morning. Fourth round of India-Singapore Ministerial Roundtable to be held.

மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30 மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நாளை இரவு 9:25 மணிக்கு மைல் மார்க் சம்பாரவியின் நட்சத்திர மயிலிறகு. 8:31 நினைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 ரெயின்போ வைப்ஸ். கேட்டிருந்தோம் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம் உடைய ரசீதுல பயன்படுத்தப்படுற காகிதம் என்ன அப்படிங்கறது, இது என்ன வகையான காகிதம்னு கேட்டிருந்தோம். ரைட், இதை பத்தின விஷயம் என்னன்னா, பொதுவாகவே வந்து இந்த உராய்வுனால வந்து வெப்பம் ஏற்பட்டுது, வெப்பத்தினால அந்த கோடு விழுகுது அப்படிங்கறத நிறைவா கேட்டிருந்தோம். சரி, வெப்பம் தானே, இந்த ரசீதை தூக்கி வெயில்ல வைப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நேரடியான சூரிய ஒளியில வைச்சா அங்க இருக்கிற எழுத்துக்கள் மங்கிடுமா? அப்ப அந்த வெப்பத்துக்கும் இந்த வெப்பத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமோ? யோசிக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததா.

ஆஹா ஃபிலிம்காக பாடல் கேட்டிருச்சோம். சுஜாதா யுகேந்திரன், அனுராதா ஸ்ரீராம், மலேசியா வாசுதேவன் பாடியது, பாடலாசிரியர் வாசன், இசை தேவா. ரைட், நம்மளோட நிகழ்ச்சியில யாரெல்லாம் எங்கிருந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத கேட்டலாம். கணேஷ் சிறுமுகையிலிருந்து, சிறுமுகை சோமு, கலைவாணி, ரமண முதலிபுதூர், சுதாகர் ஜீவா, மனோ, கிறிஷ், அதுக்கப்புறம் ரெட்ஃபீல்ட்ஸ்ல இருந்து உமா, செட்டி ஸ்ட்ரீட்ல இருந்து பூலோபாலை, மானந்த முருகன், வீரதுரை, அரியலூர், கோணமலை ஆனந்தன், குகன், நஞ்சுண்டாபுரம் பகுதியிலிருந்து கனியூர் அண்ணாதுரை, போ சண்முகசுந்தரம், கோவை விநாயகபுரம் பகுதியிலிருந்து குகன், சிந்து, கோத்தகிரி, கஞ்சம்பட்டி, ஆர் கே சண்முகானந்த், செந்தில் பிரபு மற்றும் அவர்களுடைய நண்பர்கள், சிங்கநல்லூர், ஜெயலட்சுமி, மூக்குனூர், சண்முகநகர், சிவகுமார் அப்புறம் அவங்களோட குடும்பத்தினர், பாண்டிநகர், சிவசங்கர், இந்திராணி, திருப்பூர், பாலா, ஜஸ்டின் தரவியம், நங்கவல்லி, ராஜாராம், எம் முருகேசன், ராசிபுரம் பகுதியிலிருந்து பாண்டிநகர், ரங்கராஜ், வீரேஸ்வரி, சுரேஷ், நாகராஜ், அதுக்கப்புறம் வரதராஜ், கீதா மூக்குனூர் பகுதியிலிருந்து, அவினாஷி, பிரபுதேவி, ஸ்ரீசாய், பெருமாள் சாமி, சுமதி, சாவகட்டுப்பாளையம் பகுதியிலிருந்து மனக்கடவு, கார்த்தி, கீதாஞ்சலி அண்ட் அவங்களோட குடும்பத்தினர். தொடர்ந்து பிரேமா வெள்ளிங்கிரி, கரும்பத்தம்பட்டி பகுதியிலிருந்து கண்ணப்பன், கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலிருந்து அனுப்பியிருக்காங்க, கோபிநாத், மேனகா காந்தி காமநாயக்கன் பாளையம் பகுதியிலிருந்து, தேவனூர் ஜோதிலட்சுமி சேரன் மாநகர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. ரைட், அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ சீக்கிரத்தில் அச்சிடப்படுது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. கையில் போட்ட உடனே வந்துட்டு நம்ம கையில் அந்த ரெசிப்ட் வந்து சேர்ந்துருதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இந்த தெர்மல் பிரிண்ட் ஹீட் இருக்கு இல்லையா, ரொம்ப சின்ன நேரத்திலே ஹீட்டிங் எலிமெண்ட்டை வந்து ஏற்படுத்தி காகிதத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் மில்லி செகண்ட் அளவில் சூடாகுதான். ஸோ அப்படி செகண்டில் சூடாகிறதுனால, வெப்பம் காரத்தினால, இந்த பேப்பரில் கெமிக்கல் கோட்டிங் அப்படிங்கிற நிறம் மாறி எழுத்துக்களை உருவாக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிறிய மில்லி செகண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து மூன்று வினாடிகள் வந்து இது வந்து நடக்குது. அண்ட் இதோட நீளத்தை பொறுத்து அளவு மாறுது. வெளியே வர நேரத்திலேயே எழுத்துக்கள் எல்லாம் உருவாகிறது. இந்த எழுத்துக்கள் படுற இந்த பேப்பர் வந்து மை காயருக்கு வந்து நேரம் எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. இணைந்திருக்கிறோம், இது ரெயின்போ வைப்ஸ்.

ரோஜா மலரே ஃபிலிம்காக மனோ பாடின பாடல் கேட்டு ரசிச்சோம். இசை ஆதித்யன், பாடலாசிரியர் டி எம் ஜெயமுருகன். நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நிறைய நேயர்கள் தங்களோட பதில்களை கொடுத்திருந்தீங்க. பதில் கேட்க வேண்டிய நேரம், ரைட். ஏடிஎம் ரசீதுல பயன்படுத்துற பேப்பர் எந்த வகையானது அப்படின்னு கேட்டிருந்தோம். தேர்மல் பேப்பர் அப்படிங்கறதுதான் சரியானது. வெப்ப உணர்திறன் கொண்ட காகிதம், இதன் மூலம் தான் வந்துட்டு நமக்கான ரெசிப்ட் கையில கிடைக்குது. ஸோ இந்த தெர்மல் பேப்பருடைய கெமிக்கல் கோட்டிங்கை வந்து ஏற்படுத்தி பிரிண்டிங் ஹீட் வந்து வெப்பப்படுத்துறதுனால அந்த பகுதியில நிறமாற்றம் ஏற்பட்டு எழுத்துக்கள் உருவாகுது. அதுதான் ஏடிஎம் ரெசிப்ட்ல நமக்கு பிரிண்டா கிடைக்கிற அந்த பேப்பருக்கு பின்னாடி இருக்க அழகான அறிவியல். ரைட், இன்னைக்கு நிறைய நேர்கள் நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுடைய பதில்களை கொடுத்தீங்க. பதில் சொன்னீங்கன்னா எல்லா நேர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இணைந்திருந்தோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், எஃப்எம் ரெயின்போ 103, இது ரெயின்போ வைப்ஸ்.

கேட்ட பாட்டு கண்ணெதிரி தோன்று நாள் பிலிம்காக தேவா பாடி எழுதி இசையமைத்த பாடல் கேட்டு ரசிச்சோம். நேர்களுக்கான நினைவூட்டல் நேர்களை இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினா்.

0: தொடர்ந்து 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் கே சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, நேரம் 8:50.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் அருவா சைபால், சொரியா திறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால் ஒரு நண்பர், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். மனித உறவுகள் பற்றி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அமெரிக்காவில் தந்தை மகன் உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு அவர் ஒரு கதையை சொன்னார். ஒரு அப்பா பகல் பூராவும் அலுவலகத்தில் வேலை, ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டு களைச்சி போய் ராத்திரி 10 மணிக்கு மேலே வீடு திரும்பினான். வீட்டு வாசலில் அவரோட மகன்

0: பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இன்னமும் தூங்கலை. அப்பாவை வாசல்லையே தடுத்து நிறுத்தி, அப்பா உனக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். ஏற்கனவே ஆஃபீஸ் பிரச்சனைகளால் அலுத்து போய் திரும்புகிற அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. என்னடா இப்படிலாம் கேளுன்னு உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சட்டையை கட்டி மாட்டி விட்டு குளிச்சு விட்டு மறுபடியும் வெளியில் வந்து உடையை மாற்றுகிற சமயம் அப்போ மறுபடியும் மகன் உள்ளே வந்து நிற்கிறான். அவர் முன்னாடியே, அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளங்கிறான் மறுபடியும். அப்பாவுக்கு எரிச்சல் அதிகமாகிட்டது. மணிக்கு $20 போதுமா அப்படின்னார். அப்படின்னா எனக்கு ஒரு $10 தர முடியுமாண்ணா மகன். இதுக்கு தான் என் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டியா? 2ஆம் வகுப்பு படிக்கிற உனக்கு எதுக்கடா $10 அப்படின்னு கத்திவிட்டு தொலைக்காட்சி பெட்டியின் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சுட்டார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் மகன் வந்து நிற்கிறான். அப்பா ப்ளீஸ், எனக்கு ஒரு $10 கொடுக்க முடியுமா? மகனுடைய கண்களில் கண்ணீர். என்னடா அவன் கண்ணீரை காட்டி காரியம் சாதிக்கலாம்னு பார்க்குறியா? ஒரு காசு கூட கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு விரட்டி விட்டான். மகன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே கண்ணை தொடச்சிக்கிட்டு பேசாமல் போய் படுத்துக்கிட்டானான். கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்பாவோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. பிள்ளைகிட்ட கோபமாக கத்துனது தப்பு தாங்கிறது புரிஞ்சுது அவனுக்கு. எழுந்திரிச்சு போனான், படுக்கை இறக்கி போனான். மகனை பார்த்தான். அவன் தலையணையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். அவனை மெல்ல நெருங்கி அவங்ககிட்ட எதமாக பேசுறதுக்கு ஆரம்பித்தானான். எதுக்குடா அவனுக்கு $10? பள்ளிக்கூடத்தில் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டானான். மகன் சொல்லியிருக்கான், இல்லை டாடி, உனக்கு ஒரு மணி நேரம் சம்பளம் $20 சொன்னேன். நீ ஏற்கனவே எனக்கு கொடுத்த பாக்கெட் மணி $10 என்கிட்ட இருக்குது. இப்போ நீ இன்னொரு $10 கொடுத்தீன்னா அதையும் சேர்த்து $20 ஆகிடும். அந்த $20 நான் உனக்கு கொடுத்துருவேன். அப்படி கொடுத்தா நீ ஏன் கூட ஒரு மணி நேரம் செலவழிப்ப இல்லையா? அதுக்காக தான் $10 கேட்டேன் அப்படின்னு சொன்னானான். அந்த அப்பா கண்ணு கலங்கி போச்சான். ஆதரவோடு தன்னுடைய மகனை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாராம். இதுதான் வந்து நண்பர் சொன்ன கதை. அமெரிக்கா மட்டும் இல்லை, உலகம் பூராவும் இன்றைக்கி மனித உறவுகள் இப்படி தான் மாறிக்கிட்டுருக்கு. பெரியவர்கள் அறிவுரை என்ன தெரியுமா? உங்கள் குழந்தைகளிடமிருந்து குழந்தை பருவத்தை பிரித்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான். அதாவது இன்றைய குழந்தைகள் தங்கள் பிருந்தாவனத்தை இழந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. இந்த நிலைக்கு நாம் காரணமாக இருந்துடக்கூடாது. குழந்தைகளோட விளையாடுவோம், குடும்பத்தோடு உறவாடுவோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இன்றைய உறவு முறைக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்தாராம், அவர் பக்கத்தில் ஒரு சின்ன பையன். நாம் அவரை விசாரிக்கிறோம், யார் இந்த பையன் அப்படின்னா அவர் சொல்கிறார், இவன் எனக்கு தூரத்து உறவு அப்படின்னாராம். இந்த தூரத்து உறவுன்னா எப்படின்னு இருக்கான். இதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், இவன் எங்கள் அப்பாவுக்கு 8வது புள்ளை அப்படின்னானான்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: Come on, clap.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
2: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: காத்து அதிகமா அடிக்கக்கூடிய நேரத்துல வந்து தேனீக்கள் உணவு தேட வெளியே போச்சுன்னாக்க திரும்ப அதனால பெட்டிக்கு திரும்பி வர முடியாது. ஏன்னா இந்த காத்தோட வேகத்தினால அதனால பெட்டியிலிருந்து தேனீக்கள் வெளியே போகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்துல அந்த தேனீக்கள் சாப்பிடுவதற்கு நம்ம தேனி பெட்டியில செயற்கையான உணவுகளை வழங்க வேண்டும்.
2: அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் VR சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார்.

தமிழ்நாடு உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவைக்கு அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும்.

மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. திறன்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103
1: மற்றும் கேரளம் நேயர்கள் பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2312103 அப்படிங்கிற நம்பர்லயும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி 2015 இருந்து இப்ப வரைக்கும் உங்களோட விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த ஷோல உங்களோட உங்க ஆர்ஜே பிரபுகுமார்.

0: எல்லோரும் கேட்கும் எஃப்எம் எங்கேயும் கேட்கும் எஃப்எம் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல ரொம்ப அழகாக அப்படி டேக் ஆஃப் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு வந்து நீலகிரி மற்றும் கேரளா நேயர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில இப்ப நம்ம ஷோல மீட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் காலர், ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
1: வணக்கம் சார், கோத்தகிரில இருந்து சிந்து பேசுறேன் சார்.
0: கோத்தகிரி, சிந்து, கோத்தகிரில எப்படி சிந்து கிளைமேட் இருக்கு
1: சார்? கிளைமேட் கொஞ்சம் டல்லா இருக்கு, மழை வந்தா நல்லா இருக்கும் சார். மழையே வர்றதில்லைங்க சார்.
0: மழை வரதில்ல, டோன்ட் வரி, பி ஹாப்பி, கண்டிப்பா மழை வர ஆரம்பிச்சிடும். ஓகே, உங்களுக்கு வந்து என்ன பாடல் கொடுக்கலாம், என்ன படத்துல இருந்து?
1: மெகந்தி
0: சர்க்கஸ் படத்துல இருந்து வெள்ளாட்டு
1: கண்ணலைக்கு
0: அந்த பாடல் எல்லாம் போடுவாங்களாங்க? என்ன காரணம்?
1: இல்ல சார், சர்க்கஸ் எல்லாம் இங்க ஒண்ணு இல்ல சார், கீழ மேற்பாளையம் அந்த மாதிரி எங்கேயாவது போனாதான்.
0: அப்படி அரைட்டு, உங்களுக்காக வந்து இருந்தாலும் சர்க்கஸ் உங்க ஏரியாவுக்கு வருது, கேட்டு ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம FM Rainbow 103 கோயம்புத்தூர்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: பிபி, சுகர், மூட்டுவலி, தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் நகர், கோவை. செல் 7 3 4 0 7 0 7 7 3 4.

ரெயின்போ எஃப்எம் இங்க எல்லாமே தூள், ரொம்ப தூளா கலக்கலா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு இது உங்கள் சாய்ஸ் ஷோல வந்து டிராவல் பண்றோம். இன்னைக்கு நம்ம ஷோல வந்து நீலகிரி மற்றும் கேரளா நேயர்கள் உங்களுக்கு விருப்ப பாடல்கள் 2015 இருந்து டில் டேட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி உங்களுடைய பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்ம மீட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் காலர், ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? கோத்தகிரி கோகிலா அப்படிங்கிறது கோகிலா கோகிலான்னு ஒரு மூணு டைம் வந்து எக்கோ ஆகுறது எனக்கு, கோத்தகிரில இருந்து இங்க எக்கோ ஆகிற மாதிரி கேக்குது. அதனால நீங்க என்ன பண்றீங்களா, ரேடியோ வால்யூமை மியூட் பண்ணிட்டு ஸ்பீக்கர் போன் இருந்தா கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? பட் இருந்தாலும் பரவாயில்ல, கோத்தகிரில இருந்து வாய்ஸ் பிரேக் ஆகுது அப்படிங்கிறீங்க. இப்பதான் கோத்தகிரில இருந்து ஒரு நேயர் சிந்து வந்திருந்தாங்க, நீங்க எல்லாம் பக்கத்து பக்கத்து வீடா உங்களுக்கு? இல்ல இப்ப ஒரு காலர் சிந்து வந்திருந்தாங்க கோத்தகிரில இருந்து, நீங்களும் உங்களும் பக்கத்து பக்கத்து வீடான்னு கேட்டேன். பக்கத்து பக்கத்து ஊர், ரைட், ஓகே. உங்களோட வாய்ஸ் இன்னும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு. என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு? கண்டிப்பா அந்த பாடல் வந்து கொடுத்துடலாம் உங்களுக்கு அந்த பாடல். பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இனிமேல் கால் பண்ணக்கூடிய நேயர்கள் எல்லாருமே உங்களுடைய ரேடியோ வால்யூமை கொஞ்சம் மியூட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஹெட்செட் போட்டு பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருங்க. ஸ்பீக்கர் போன் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் அதை ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா நான் பேசுறது உங்களுக்கும், நீங்க பேசுறது எனக்கும், நம்ம ரெண்டு பேரும் பேசுறது எல்லாருக்கும் தெளிவா கேட்கும். இப்ப தெளிவா கேட்கற மாதிரி ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிச்சு என்ஜாய் பண்ணுங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன் சிவகணேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? கோத்தகிரி எல்லாம் எப்படி இருக்கு?
1: மகிழ்ச்சி.
0: சொல்லுங்க, அங்க வந்து கோத்தகிரியில என்ன
1: பண்ணிட்டு இருக்கீங்க?
0: எல்லாம்
1: நடப்பதெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதுக்கு முன்னாடி கேட்கவே கிடையாதுங்க. 20 வருஷம்

0: அப்படியா?
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம் சொல்லுங்க.
1: இப்ப வந்து வீட்டுல இருக்கிறதுனால சூழ்நிலை, இதை தவிர வேற வழி இல்ல.
0: ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
1: சாய்ந்தரம் வரைக்கும் இதுதான் கேட்டிருப்போம்.
0: அப்படியா? சரி, ஓகே.
1: எல்லா நிகழ்ச்சியும் கேட்டிருப்போம். நேற்று உங்க நிகழ்ச்சி சூப்பரா இருந்தது. அந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னா எனக்கு சிரிப்பு தாங்கவே முடியல.
0: உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் சொல்லுங்க. ஏதாவது என்னை பேசவே மாட்டேங்கிறீங்களே சிவகணேஷ். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
1: சார்? மோனிகா சாங்ஸ் உங்க சாய்ஸ் சார். இன்னைக்கு நல்ல ஒரு
0: இல்ல உங்க சாய்ஸ்ல இன்னைக்கு மோனிகாவே கொடுத்துடலாம்.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: காத்து அதிகமா அடிக்கக்கூடிய நேரத்துல வந்து தேனீக்கள் உணவு தேட வெளியே போச்சுன்னாக்க திரும்ப அதனால பெட்டிக்கு திரும்பி வர முடியாது. ஏன்னா இந்த காத்தோட வேகத்தினால அதனால பெட்டியிலிருந்து தேனீக்கள் வெளியே போகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த தேனீக்கள் சாப்பிடுவதற்கு நம்ம தேனி பெட்டியில செயற்கையான உணவுகளை வழங்க வேண்டும்.
0: அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ரொம்ப அழகா போயிட்டு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இது உங்கள் ஷோ கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.

0: யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்கன்னு கேட்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கிறீங்களா இல்லையா? ரைட், ஓகே, பரவாயில்ல, லைன்ல இல்லையே, ஏதோ கட். ஆ ஹலோ, பாத்தீங்களா என்ன நீங்க? நீங்க நான் ஹலோன்னு சொல்லிட்டேன், நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க?
1: பாலக்காடு
0: சசிகுமார். நான் இங்க சொல்ற ஹலோ அப்படியே உங்களை நேர்லயே தேடுற மாதிரி எனக்கு இருக்குது. ஏன் சசிகுமார், அங்க என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆ? உங்களுக்கு மலை சாரல் அடிக்கிறக்கும் போன் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன நீங்க போங்க. சரி ரைட், ஓகே, அங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? நல்ல பாட்டா போடலாம். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாலக்காட்டுல? பெயிண்டரா இருக்கீங்க. ஓகே, என்ன சசிகுமார், எந்த க்வெஸ்சன் கேட்டாலுமே வந்து ரொம்ப அப்படி டைமிங் எடுத்து சொல்றீங்க. ஓகே, உங்களுக்கு எதாவது லைன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

துணிவு படத்துல இருந்து ஒரு கலகலான ஒரு சாங் கேட்டு ரசிச்சோம். நம்ம ஷோனோட ரைட் டைம் செக் கரெக்டா 9:31 இன்னைக்கு நம்ம இது உங்கள் சாய் ஷோல வந்து அழகான பாடல்கள் நீங்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களோட விருப்ப பாடல் அதுவும் வந்து 2015 இருந்து டில் டேட் ஏதாவது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க கால் பண்ணலாம். 2312103 அப்படிங்கிற நம்பரையும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். மறக்காம 0422 அப்படிங்கிற எஸ்டிடி கோடோட டயல் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு வந்து நீலகிரி மற்றும் கேரளா நேயர்கள் பங்கு வரக்கூடிய

0: நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு நேயர். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
1: பாலக்காடு மாவட்டம் கொளிஞ்சாம்பார செல்வராஜன்.
0: கொளிஞ்சாம்பாரம் செல்வராஜ், எப்படி இருக்கீங்க செல்வராஜ்?
1: அருமையா இருக்கிறேங்க, நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். கொளிஞ்சாம்பாறையில எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாம் நல்லா இருக்கிறாங்க.
0: உங்க ஊர்ல சுமார் எத்தனை பாறை இருக்கும்?
1: இது பாறை கணக்குன்னு பார்த்தா நிறைய இல்லைங்க. கொளிஞ்சாம்பாறை, எலிப்பாறை, கோழிப்பாறை, மேனாம்பாறை, பாம்பாறை.
0: அப்படியா?
1: உன்னோட ஒன்னு சாங்
0: உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: மருந்து மாத்திரை சாப்பிடுறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தான் உள்ள ஆறு கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், கோவை. செல் 7340707734.
1: இனி கேட்கலாம் சேவை செய்திகள். பாரதிய வித்யாபவன் நடத்தும் இசை நிகழ்ச்சி அஜனூர் பாரதிய வித்யாபவன் அரங்கில் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 236வது கலை கண்காட்சி நேற்று தொடங்கி கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் அரங்கில் வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் பொள்ளாச்சி மெயின் ரோடு ஈச்சனாரியில் அமைந்துள்ள ரத்தனம் குளோபல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் வரும் 22ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறவுள்ளது. இம்முகாமில் 300க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்டு ஆட்களை தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டய படிப்பு படித்தவர்கள் வரை அனைவரும் கலந்து கொண்டு முன்னணி தனியார் துறை நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெறலாம் என கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கிறார். பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழ் சோலார் மின் இணைப்பு சம்பந்தமான சிறப்பு முகாம் நாளை 21ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை ரங்கசாமி கல்யாண மண்டபம், ராமானுஜ நகர், காமராஜர் ரோடு, கோயம்புத்தூர் என்ற இடத்தில் நடைபெற உள்ளதால் பொதுமக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். வீட்டு உபயோக மின் நுகர்வோர்கள் இந்த முகாமில் சோலார் விற்பனையாளர்கள், வங்கி அலுவலர்கள் மற்றும் மின் வாரிய அதிகாரிகள் போன்ற நிபுணர்களினுடைய ஆலோசனைகளையும் பெறலாம்.

0: ரெயின்போ எஃப்எம் 103 ரொம்ப கலக்கலா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஷோ இது. உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸில், அதுவும் 2015 டில் டேட் புது பாடல்கள் எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோல இப்ப நம்ம நிகழ்ச்சியில பேச காத்திருக்கக்கூடிய நெக்ஸ்ட் காலர், ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், சகுந்தலா உபதலை குன்னூர்.
0: உபதலை சகுந்தலா குன்னூர், எப்படி இருக்கீங்க சகுந்தலா?
1: விடாமுயற்சி படத்துல இருந்து சுவாதி.
0: விடாமுயற்சி படத்துல இருந்து இதுல கண்டிப்பா போடலாம். ஏன் ரொம்ப இவ்வளவு வேகமா போறீங்க, என்ன காரணம்? இல்ல இல்ல, நான் கேட்டது என்னன்னா, ஏன் இவ்வளவு ஸ்பீடா போறீங்களே, என்ன ஒரு பதபதப்பு, என்ன ஒரு படபடப்புன்னு கேட்டேன். அப்படி அதனால இந்த உபதலைங்கிறது எங்க இருக்கு? அரவங்காடு காட்டர் சக்தி தெரியுங்களா? அங்க தெரியுமே, அங்க எதுக்காக அங்க வந்து நம்ம குப்புசாமி இருக்காரு அந்த வீடு பக்கத்துலயா?
1: இல்ல இல்ல, உபதல செய்து வந்து அட்டிங்க.
0: ஓ, உபதல அட்டி, அப்ப ராமசாமி வீட்டுக்கு பக்கத்துல. ரைட், பாத்தீங்களா, நீங்களும் ஆமாண்டிங்க, கரெக்ட். அப்ப ராமசாமி கேட்டேன்னு சொல்லுங்க, உங்க ஊர் எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க, ஓகேவா?
1: ஓகே,
0: ரைட், ஓகே. உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம். தேங்க்யூ, தேங்க்யூ.

நேயர்களை இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் குமி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: காத்து அதிகமா அடிக்கக்கூடிய நேரத்துல வந்து தேனீக்கள் உணவு தேட வெளியே போச்சுனாக்க திரும்ப அதனால பெட்டிக்கு திரும்பி வர முடியாது. ஏன்னா இந்த காத்தோட வேகத்தினால அதனால பெட்டியிலிருந்து தேனீக்கள் வெளியே போகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த தேனீக்கள் சாப்பிடுவதற்கு நம்ம தேனீ பெட்டியில செயற்கையான உணவுகளை வழங்க வேண்டும்.
0: அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஒன்பது மணிலிருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இது உங்கள் சாய்ஸ் ஷோல கலக்கலான பாடல்களை எல்லாம் கேட்டு வச்சிருப்பீங்க. சில பேருக்கு லைன் கிடைச்சிருக்கும், சில பேருக்கு லைன் கிடைச்சிருக்காது. டோன்ட் வரி, பிளீஸ் ட்ரை அகைன் லைட்டர் அண்ட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். டேக் கேர். பை பை ஃப்ரம் பிரபுகுமார். பத்து மணி ஷோ போவோமா ஊர்கோளம் ஷோ பிரசன்ட் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க ஆர்ஜி யாகேல். இன்னும் சில நொடிகளில் பத்து மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.
3: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாமல்லபுரம் புராதன சின்னங்களை பார்வையிட உள்ளதால் பாதுகாப்பு கருதி காலை 11 முதல் மாலை 5 வரை சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5%

ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தாய்நாட்டின் விடுதலைக்காக தனது இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரனின் தியாகத்தை போற்றுவதாக அவரது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்து 116800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 84.27 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 11366 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2000 கனஅடி வீதம் திறந்துவிடப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாழவடி கருகில் உள்ள விளைநிலங்களை சேதப்படுத்திய காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

சேதப்படுத்திய காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேர்கள் இனி நம்ம சேர்ந்து பயணிக்க போற இந்த நிகழ்ச்சி போவோமா கோலம். நிகழ்ச்சி தொகுப்புல நான் அர்ஜி அகில் எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தயாராயிட்டீங்க நினைச்சிட்டேன். ஸோ உங்களுடைய தேவையான டிராவலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட பேகு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான திங்ஸை எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. அந்த டாய்லெட்ரிஸ் எடுத்துட்டு வந்து ரொம்ப எடுத்து வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம மவுண்டன் பக்கமாக வந்து நம்மளோட பயணத்தை எடுக்க போகிறோம். ஸோ ரோடு வழி டிராவல் தான், நம்மளோட ஜீப் ரெடியாக இருக்குது. யாரெல்லாம் வரீங்களோ உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பத்திரமா ஏறிக்கலாம். இன்றைக்கி நம்ம போக இருக்கிற அழகான கிராமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா எல்லா இடங்கள்லயும் ஒரு கிராமம் மறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான வேல்யூபிளான ஒரு கிராமம் தான் இது. இந்த கிராமம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடைக்கானலுக்கு உள்ளதான் வந்து இந்த அழகான ஒரு பொக்கிஷம் வந்து அமைஞ்சிருக்கு. வெள்ளகவி அப்படிங்கிற இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போக போறோம். ரோட் ட்ரிப்பா போக காத்திருக்கோம், இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 போவோமா ஊர்கோலம்.

கொடைக்கானலுக்கு பலமுறை வந்து நம்ம போயிருந்தாரும், இந்த தனிப்பட்ட ஒரு அழகான கிராமத்துக்கு வந்து போகிறத ஒரு அனுபவமே வந்து உண்மையாலுமே சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளகவி அப்படிங்கிற பேர் இருக்க இந்த ஒரு கிராமம் ஒரு தனி ஆர்வத்தையே எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கொடைக்கானல்லேருந்து வட்டகனால் போகிற வழியில், அதாவது இந்த டால்ஃபின் நோஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த டால்ஃபின் நோஸ் மலைப்பகுதியை தாண்டி அங்கே இருக்கிற ஒரு மலையை நோக்கிய இறங்கு நடைபாதையில், யூஸ்வலாக வந்து நம்ம மேலே தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும் எல்லா ட்ரெக்கிங்கும், பட் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம போகும்போதே மைண்ட் செட் வந்து சரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஒரு இடத்துக்கு ட்ரெக்கிங் போறோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா நம்ம போவோம், பேக் எல்லாம் மாட்டிக்கணும், பூட்ஸ் எல்லாம் போட்டுக்கணும், அங்க வந்து நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும், பறவைகள் இருக்கும், பூச்சிகள் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிரீம்ஸ் எல்லாம் போட்டுக்குவோம். பட் அதையும் தாண்டி நம்ம ட்ரெஸ்ஸிங்க அப்புறம் நம்மளோட லக்கேஜ் எல்லாம் தாண்டி அந்த இடம் எப்படிப்பட்டது நம்ம தெரிஞ்சுட்டு ட்ரெக்கிங் போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு இல்லையா. சோ அப்படி நம்ம வந்து வண்டியில உட்காந்துட்டு அப்படியே ஏழையில பிள்ளையெல்லாம் பாட்டு கேட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், ஸோ ரொம்ப பசிச்சுதுன்னா அப்படியே அங்கே இறங்கி பக்கத்தில் பழனிக்கிட்டே வந்து நம்ம டீ எல்லாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு மேலே ஏறலாம். இன்னொன்று, ட்ரெக்கிங் போகும்போது எனக்கு வந்து வாமிட் சென்சேஷன் இருக்குன்னா கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு வெள்ளகவி நோக்கி நம்ம போகலாம். இந்த மலைப்பகுதி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நான் யூஸ்வலாக சொன்னது போல மேலே ஏறுற மாதிரியான மலைப்பகுதி இல்லை, கீழ் நோக்கி கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வந்து நம்மளோட பயணம் தொடங்குது. ஸோ உள்ளே என்ட்ரு ஆன உடனே கீழே நோக்கி தான் நம்முடைய நடைபாதை இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட ஷூஸு ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிற மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக ஸ்லிப்பர்ஸ் போட்டு ட்ரெக்கிங் போகிறது வந்து சரியான ஒரு ஆலோசனை கொடுக்க முடியாது, பட் இருந்தாலும் போகும்போது உங்களுக்கு தயாரான விஷயங்களை எடுத்துக்கோங்கன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கால் வந்து வாகனத்திலிருந்து கீழே வச்சாச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அப்படியே சிலு சிலு சிலுன்னு காத்திருக்குது, ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது இந்த விஷயம். சுற்றி பாருங்களேன், அடர்ந்த மேற்கு தொடர்ச்சி மலை காடு தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நடந்து செல்ற இந்த பாதையில தான் வந்துட்டு வெள்ளகவி அடையிற வழி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட அந்த 6 கிலோமீட்டர் இறங்கி போற பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம், கல்லு முள்ளெல்லாம் இருக்கு, கொஞ்சம் பார்த்து பத்திரமா இறங்கி வேண்டியது அவசியம்.

வனமகன் பிலிம்காக பாடல் கேட்டிருச்சோம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 6:30 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

உள்ள வந்துட்டோம். வெள்ளகவி எஸ் என்ட்ரு ஆயாச்சு. வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பசுமையா, பாறைகள், மரங்கள். மரம்லாம் பாருங்களேன், ரொம்ப குட்டியா எல்லாம் இல்லை, எங்கேயோ இருக்கு. அண்ணாந்து பார்த்துட்டே வர மாதிரி இருக்கு. அப்படியே பக்கத்துல இருக்க நபர் எங்கன்னே தெரியல. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்தாங்கன்னா பத்திரமா பாத்துக்கோங்க, பயங்கர ஃபாகா இருக்கு. சில நேரத்தில் வந்து நம்மளை யார் தொடுறாங்கன்னே தெரியல, பனி தொடுதா இல்லை நம்மள கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் தொடுறாங்களான்னு தெரியாத அளவுக்கு பனி இருக்கு. அற்புதமான ஒரு அனுபவங்க. காலை இப்படியே நின்றுச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு அழகான ஒரு கிராமம் வெள்ளகவி. நடந்து நடந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போக போக காடு விட்டு நம்ம போறோமா இல்லை காடு நம்ம கூடயே பயணிக்குதாங்கிற மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு வருதுன்னு நான் நினைக்கிறேன். மலை கிராமம் வந்து கண்ணு முன்னாடி தெரியுது பாருங்களேன், ரொம்ப ஹைட்டான ஒரு இடம். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120-180 மக்கள் தான் இருப்பாங்கன்னே நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா 2011 ஆண்டில் பார்த்தீங்கன்னா எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இங்கே வந்து 227 குடும்பங்கள் வசிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் நம்ம போய் பார்க்க போகிற இந்த வெள்ளகவி பகுதி கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பழமையான ஒரு கிராமம் அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான ஒரு தகவல். இந்த மாதிரி நவீன நகரங்கள்ல இருந்து வேலை

பிரச்சனைகள்ல இருந்து வேகத்துல இருந்து விலகி இப்படி இயற்கையோட இருக்கிற ஒரு அனுபவம், இந்த இணைந்த ஒரு அழகான அனுபவம் வந்து வாழ்க்கையில ஒரு முறையாவது நம்ம எல்லாரும் மீண்டும் வந்து பார்க்கணுங்கிற அனுபவத்தை இந்த வெள்ளகவி நமக்கு தோண வைக்கிறது இல்லையா. ஸோ தொடர்ந்து நம்ம அப்படியே பயணிக்கலாம். அழகா காடுக்குள்ள நிறைய பறவைகள் சத்தெல்லாம் கேக்குது இல்லை.

நகரத்து வாழ்க்கை தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா ஆமாங்க, அதை பொய்யாக்கிடுச்சு இந்த வெள்ளகவி அப்படின்னு சொல்லணும். ஸோ ரொம்ப அழகான ஒரு டிராவல் நம்ம அந்த ஊருக்கு வந்தாச்சு. ஒரு கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரம் நடந்து கல் மண் அந்த உயரமான மலைப்பகுதி மரங்கள் எல்லாம் தாண்டி வந்தாச்சு. வெள்ளகவி வந்துட்டோங்க, கொஞ்சம் மூச்சு விட்டு ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க. என்கிட்ட ரொம்ப தூரம் இறங்கி நம்ம வந்துட்டோம்ல, ரைட்டு. ஸோ கொஞ்சம் உட்காந்து உங்களோட பின்னாடி இருக்க பேக் பேக்கில் இருக்க தண்ணியெல்லாம் குடிச்சிக்கலாம். என்கிட்ட திருப்பியும் நம்ம ரொம்ப தூரம் உள்ளே போகணும். வெள்ளகவி கண் தூரத்தில் மலைப்பகுதியில் தெரியுது இல்லையா, அங்கே நம்ம ஏறி போக வேண்டியதாக இருக்குது. ரைட். ஸோ நம்ம வந்த உடனே நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னென்னு, அப்படியே எங்கே அங்கங்கே குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக காலனி இல்லாத நடக்கிற ஒரு கிராமம் தாங்க. வெள்ளகவி வந்த உடனே நம்மளோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய காலனிகள் எல்லாத்தையும் கழட்டிடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த இடத்த ரொம்ப அழகான ஒரு டிவோஷனல் பிளேஸ் மாதிரி வச்சுருக்காங்க.

ஸோ கிராமத்துக்குள்ளே நுழையும் போதே நம்மளோட ஷூ ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வந்து கழட்டணும். சில விஷயங்களுக்கு வந்து அவங்க தளர்வுகளை வச்சுருக்காங்க, பட் இருந்தாலும் நம்ம அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு நம்மளும் வந்து பாராட்டணும், நம்மளும் அதை கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து அங்கே இருக்கிற மரபுகளில் ஒன்றாகவும் அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, கிராமம் முழுவதையும் ஒரு புனிதமான இடமாக கருதுகிற ஒரு பாரம்பரியம் அங்கே இருக்குது. கிராமத்தில் இருக்க பல சிறு சிறு கோயில்கள் இருக்குது. ஸோ அந்த எல்லை சாமிகள்லாம் வந்து அந்த கிராமத்தை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையினால தெய்வங்கள் நம்மளோடயே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, அங்க வர்றவங்க எல்லாருமே தங்களோட காலணிகளை கலற்றி ரொம்ப தூரம் உள்ள கடந்து தான் வந்து அந்த வெள்ளகவி கிராமத்தை அடைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ மண்ணை காலில் வச்ச உடனே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுமே எல்லா சாக்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்தது. ஸோ காலில் வச்ச உடனே நமக்கு அப்படிதான் இருக்கு. மண்ணை காலில் பதிக்கும் போதும் நடக்கும் போதும் நம்மளோட சுற்றுலா பயணி அல்லது அந்த இடத்த பார்க்க வந்தோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி கிராமத்துல நானும் ஒரு ஆளு அப்படிங்கிற ஒரு நிமிட உணர்வு இருக்குல்ல, அந்த எண்ணம் தான் வந்து செருப்பு கலர்ன உடனே நம்மளுடைய மனசுக்கு வந்துச்சு. உங்களுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இயற்கையோடு இணைந்த இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானதுங்க. வெள்ளகவிய அழகா சுற்றி சுற்றுலா வசதிகள்லாம் பெருசாலாம் இல்லை, பெரிய லாட்ஜ் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்ப குறைவான வசதிகள், ரொம்ப அழகான வீடுகள், குறுகிய நடைபாதை, பார்த்து நடந்துவாங்க, கூட்டமா கும்பலா போனா அங்க எல்லாருக்கும் டிஸ்டர்ப்டா இருக்கும். ஸோ வர்றவங்க சின்ன சின்ன நடைபாதையா இருக்கு, பார்த்து பத்திரமா நடந்துக்க வேண்டியது அவசியம். மலை சரிவுகள்லாம் இருக்கு, ரொம்ப அழகான பசுமையான அடர்ந்த காடு, இயற்கையோட கலந்திருக்க இந்த அனுபவம். நமக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து பக்கத்தில் இருக்க கடைக்கு போகணும்னா நடந்து போகணும்னாலே ச அப்படின்னு நினைக்கிறோம், பட் இங்கே பாருங்களேன் தள்ளி வாங்க, அங்கே பாருங்கள் கழுதையில் எடுத்துகிட்டு வராங்க, தள்ளி நினைக்கோங்க அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடட்டும். ஸோ நம்ம சுற்றுலா பயணிகள் ஒரு நிமிடம் வந்து ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போயிடுவோம், பட் அவங்க அன்றாட வாழ்க்கை இப்படி தான் நடத்துகிறாங்க. கொடைக்கானலேருந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி கழுதைகள் மூலமாக அதுக்கப்புறம் ஆர்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. இந்த வசதிகள் இல்லாத கிராமம்னு அவங்க சொல்கிறதே இல்லைங்க, ஏன்னா அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வசதி அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்மளோட ட்ரெக்கிங் பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறக்கு வந்துட்டு தமிழ்நாடு அரசு நமக்கு அரசாங்கமே கைடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறத நம்ம ப்ராப்பராக கேட்டு நம்ம நடந்து போகலாம், போயிட்டு அந்த பிளேஸ்க்கு நம்ம ரீச் ஆகிடலாம். மெதுவாக நடந்து வாங்க, அப்படியே அவங்கவுங்களுக்கு வழி விட்டு, ஏன்னா கழுது மூலமாக எடுத்துகிட்டு வராங்களே அவங்க திங்ஸ் பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். போயிட்டு அப்படியே நம்ம ட்ரக்கிங் பிளேஸ்க்கு போய்க்கலாம், அவங்களோட ஷூஸ் இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ரைட்டு, ட்ரக்கிங் பிளேஸ்க்கு ஏறி வரக்கு நேரம் ஆயிடுச்சு. ரைட், அங்கே பாருங்களேன் நமக்கு சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது, டீ ரெடியாக இருக்குது, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு அங்கே இருக்கிற அழகை ரசிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை ஆஸ்வாசப்படுத்திட்டு ஒரு இடத்துல உட்கார வேண்டியது அவசியம். உட்காரலாம், தொடர்ந்து நிகழ்ச்சியில் பாடல்.

0: வெள்ளகேவி வந்து சேர்ந்தாச்சு. மத்தியானம் லஞ்ச் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே வர அந்த ஸ்ட்ரீமில் உங்களுக்கு தேவையான வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி ரொம்ப தித்திப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க, உண்மையாலுமே டேஸ்ட் தாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். நைட் நமக்காக வந்து கேம்பெயின் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஃபயர் கேம்ப்லாம் வந்துட்டு கேம்ப் ஃபயர்லாம் ரொம்ப அழகாக வந்து அந்த கேம்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்களே செஞ்சு கொடுத்துட்றாங்க. அப்படியே தூரமாக பாருங்களேன், ஒரு படுக்கிற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க பாருங்கள். சின்ன மூணு ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே படுத்துட்டு அப்படியே வானம் பறந்து விரிஞ்ச வானத்தை பார்க்குற அழகு அப்பான்னு இருக்குது. ஸோ உங்களுக்காக நைட் அங்கே ஸ்டே பண்ணுற வசதிகள்லாம் இருக்குது. அப்படி இல்லை திருப்பியும் நம்ம கோயம்புத்தூருக்கு வரணும் அப்படின்னா 10:29 ஆக போது நம்மளுடைய நிகழ்ச்சியும் நிறைவடைய போது என்னுடைய சேர்ந்து கோயம்புத்தூருக்கு வந்துடலாம். இல்லை நைட் ஸ்டே பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அங்கேயே இருந்து இயற்கையை அதை ரசிச்சுட்டு வாங்க. இயற்கை பயணம் அப்படிங்கிறது, அதான் இந்த வெள்ளகவி பயணம் அப்படிங்கிறது ஒரு சுற்றுலா இடத்தை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது இல்லைங்க. அது நம்முடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் திரும்பி பார்க்குற வைக்கிற ஒரு அழகான பயணம். நகரத்திலிருந்து இப்படியே இயற்கையோடு இணைந்திருந்துடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அழகான ஒரு பயணம். இன்னைக்கு போவோமா ஊர்கோளம்ல நம்ம பயணித்த இந்த இடம் கொடைக்கானல் இருக்க வெள்ளகவி. நிகழ்ச்சி தொகுப்பில் இருந்து நான் விடைபெறுவதா ஜெய்யா கேள். நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். எஃப்எம் ரெயின்போ 103 மற்றும் மத்திய ஆலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்கள் அன்பு நண்பன் எஸ் ஆர் ரவிக்குமார். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்பவை பண்டை தமிழ் இலக்கியத்தில் கூறப்படும் பெண்ணின் 7 அகவை பருவங்களாகும். பெண்ணின் வாழ்க்கையில் ஒவ்வொரு பருவமும் ஒரு புதிய உலகத்தை திறந்து வைக்கும். இதில் மங்கை பருவம் என்பது குழந்தை பருவம் மெதுவாக விலகி பெண்ணுக்குள் ஒரு புதிய உலகம் பிறக்கும் பருவம். இதற்கென்று தெரியாமல் ஒரு பாடல் பிடிக்கும், யாரென்று தெரியாமல் ஒருவரை நினைக்க தோன்றும். சிறிய ஒரு பார்வைக்கு கூட மனம் பல அர்த்தங்களை தேடும். அது காதலா, கனவா, இல்லை முதன் முதலாக தன் மனதை தானே உணரத் தொடங்கும் அந்த அழகான தருணமா? மங்கை பருவத்தின் உணர்வுகள் அப்படித்தான். அதில் மகிழ்ச்சியும் இருக்கிறது, வெட்கமும் இருக்கிறது, எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் சொல்ல முடியாத ஒரு ஏக்கமும்

மங்கை பருவத்தில் மனதில் பூத்த காதல் ஒரு நாள் திருமணம் என்ற பந்தத்தில் இணைகிறது. அதற்கு பிறகு வாழ்க்கை மாறுகிறது, உறவுகள் மாறுகின்றன. ஆனால் காதல் மட்டும் இன்னும் ஆழமாகிறது. கணவன் என்பவர் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் துணை மட்டுமல்ல, சில நேரங்களில் காதலன், சில நேரங்களில் குழந்தை, சில நேரங்களில் பாதுகாவலன், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நெருங்கிய நண்பன். கணவன் என்னும் அந்த உயிர் நண்பனிடம் தன் சின்ன சின்ன ஆசைகளையும் செல்லமான குறும்புகளையும் மனம் திறந்து சொல்லும் ஒரு இளம் மனைவியின் காதல் உணர்வை அழகாக சொல்லுகிறது இந்த பாடல்.

காதலியாகவும் மனைவியாகவும் இருந்த பெண் தாயாகும் அந்த நொடி அவளுக்குள் இருக்கும் உலகமே மாறிவிடுகிறது. நேற்று வரை தன்னுடைய கனவுகளை பற்றி கவலைப்பட்டவள் இன்று தன் குழந்தையின் கனவுகளுக்காக வாழத் தொடங்குகிறாள். நான் உன்னை பெற்றேன் என்று சொல்லும் தாயை விட நீ வந்த பிறகுதான் என் வாழ்க்கைக்கு ஓர் அர்த்தம் வந்தது என்று சொல்லும் தாயின் மனம் இன்னும் ஆழமானது. அந்த தாய்மையின் பேரன்பையும் குழந்தையைச் சுற்றியே சுழலும் ஒரு தாயின் உலகத்தையும் மிக அழகாக பதிவு செய்யும் பாடல் இதோ.

ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் திருமணம் என்பது ஒரு உறவின் தொடக்கம் மட்டுமல்ல, ஒரு புதிய உலகத்தின் தொடக்கம். கணவருடன் சேர்ந்து ஒரு வீட்டை உருவாக்குகிறாள். அந்த வீட்டில் கனவுகளை விதைக்கிறாள், அன்பை வளர்க்கிறாள், நாளைய வாழ்க்கையை கற்பனை செய்கிறாள். என் வாழ்க்கை என்ற எண்ணம் மெல்ல மெல்ல நம் வாழ்க்கை என்று மாறும் பருவம் இது. வானத்தை பார்த்து நாம் அங்கே பறக்க முடியுமா என்று கேட்பதும், நிலவை கண்டு அங்கேயும் நம் உலகத்தை உருவாக்கலாமா என்று கனவு காண்பதும் குடும்ப வாழ்க்கையின் ஆரம்ப கனவுகள். தாயாக இருந்தவள் தன் குடும்பத்தை தாங்கி நிற்கும் குலவிளக்காய் மாறுவதை அழகாக விவரிக்கிறது இந்த பாடல்.

ஒரு பெண்ணின் மனதில் மட்டும் அன்பு என்ற உணர்வு ஒருபோதும் முதுமையடைவதில்லை. நேற்று தன் குழந்தைகளுக்காக காத்திருந்த அதே மனம் இன்று தன் பேரக் குழந்தைகளுக்காக காத்திருக்கிறது. வாசலில் ஒரு சத்தம் கேட்டாலே யாராக இருக்கும் என்று எழுந்து பார்க்கும் கண்கள், அழைப்பு மணி ஒலித்தாலே என் பேத்தி வந்துவிட்டாளோ என்று வாசலை நோக்கும் அந்த எதிர்பார்ப்பு. அந்த காத்திருப்பில் தனிமையும் இருக்கிறது, ஆனால் அதைவிட அதிகமாக பாசம் இருக்கிறது. தன் மகளின் முகத்தை பேத்தியின் முகத்தில் பார்க்கிறாள், தன் இளமையை அவளுடைய சிரிப்பில் பார்க்கிறாள், தன் வாழ்க்கையின் தொடர்ச்சியை அவளில் காண்கிறாள். வாசல் பார்த்து கண்கள் பூத்து தன் பேத்திக்காக காத்திருக்கும் ஒரு பாட்டியின் இதயத்தை பேசும் பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 மற்றும் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் உங்கள் அன்பு நண்பன் எஸ் ஆர் ரவிக்குமார்.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: காத்து அதிகமா அடிக்கக்கூடிய நேரத்துல வந்து தேனீக்கள் உணவு தேட வெளியே போச்சுன்னாக்க திரும்ப அதனால பெட்டிக்கு திரும்பி வர முடியாது. ஏன்னா இந்த காத்தோட வேகத்தினால அதனால பெட்டியிலிருந்து தேனீக்கள் வெளியே போகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்துல அந்த தேனீக்கள் சாப்பிடுவதற்கு நம்ம தேனி பெட்டியில செயற்கையான உணவுகளை வழங்க வேண்டும்.
1: அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நாளை இரவு 9:25 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலரகு நேரம் 11 நீ கேட்கலாம். செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உள்நாட்டு தளவாடங்கள் உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் சற்றுமுன் தொடங்கியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூரில் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை சந்தித்து பேசினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஊரகப் பகுதிகளின் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் புதிதாக டாஸ்மாக் கடைகளை திறக்க தவிக அரசு அனுமதி அளிப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க தவிக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தவிக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனுஷ் ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் இன்று நடைபெறுகிறது. கியூபக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணையும், கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி

0: வெற்றி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: 11:02 நம்ம FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி இன்றைய நேய. இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரிப்பவர் திருப்பூர் ஜெயந்தி.

0: இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரிப்பவர் திருப்பூர் ஜெயந்தி. வணக்கம் ஜெயந்தி.
1: சொல்லுங்க சார்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு நாங்க உங்களை அன்போட வரவேற்கிறோம். நீங்க என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் கேப்பீங்க?
1: எல்லா நிகழ்ச்சியும் கேட்போம் சார். நாங்க கம்பெனியில் வேலை செய்யறோம்.
0: அப்படியா, எந்த கம்பெனியில வேலை செய்யறீங்க?
1: தனச்சந்திர கார்மெண்ட்ஸ்ங்க.
0: திருப்பூர்ல?
1: ஆமா, திருப்பூர்.
0: ரைட்.
1: இளங்கோ நகர்.
0: இளங்கோ நகர்ல எந்தெந்த மாதிரியான?
1: எல்லாருமே பாட்டு பாடிட்டே இருங்க, காலையில இருந்து எட்டரை வரைக்கும் பாடுங்க.
0: அப்ப ஒரு நாளைக்கு நிறைய பாட்டு கேப்பீங்க?
1: ஆமாங்க.
0: உங்களுக்கு அப்ப பாட்டு பாட தெரியுமா?
1: ஒரு
0: நாளைக்கு இவ்வளவு பாட்டு கேக்குறீங்க, அந்த பாட்டை கேட்டுட்டு திருப்பி அந்த பாட்டு பாடுறதுக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களே?
1: பாட்டு கேட்பாங்க, நாங்களும் பாட மாட்டோங்க.
0: சரி, ஓகே. இன்றைய
1: நேயர் சந்தோஷம் சார், போடுங்க சார்.
0: அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நேயர் நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. உங்களுக்கு வந்து எந்த படத்துல இருந்து என்னென்ன பாடல்கள் கொடுக்கலாம்?
1: துள்ளாத மனம் துள்ளும் விஜய் பாட்டுங்க, இன்னிசை பாடி வரும். சின்ன தம்பியில போவோமா ஊர்வலம், நான் பேச நினைப்பதெல்லாம் ஏழை கிளியே, பொன்மன செம்பல்ல நீ பொட்டு வச்ச தங்க கோடம்
0: கண்டிப்பா கொடுப்போம்,
1: கோகுலத்துல செவ்வந்தி பூ எடுத்து சார்.
0: இந்த பாடல்கள் எல்லாம் என்ன காரணத்தினால உங்களுக்கு பிடிக்கும்?
1: ரொம்ப பிடிக்கும் சார், எல்லா பாட்டுமே நல்லா பிடிக்கும். நாங்க தான் கேட்டே இருக்கு, டெய்லியும் கேக்குறீங்களா, அதனால எல்லா பாட்டுமே பிடிக்கும் எங்களுக்கு.
0: எல்லா பாட்டுமே
1: கேட்போம். எல்லாம் நாங்க இதே தான் கேட்போம், வேற எதுவும் கேக்குறது இந்த டைரி இதான் கேட்போம், நிறைய கேட்போம்.
0: அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட பிசினஸ் அங்க உங்களுடைய ஓக்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றி. இப்போ உங்களுக்கான பாடல்.

மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.

0: எஃப்எம் இங்க எல்லாமே தூளு.
1: நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல 11:15 நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரிப்பவர் திருப்பூர்

0: நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரித்தார் திருப்பூர் ஜெயந்தி. இந்த ஷோல நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு விருப்பப்பட்ட 5 பாடல்களினுடைய தொகுப்பு, உங்களுடைய பேர், ஊர் மற்றும் உங்களுடைய செல்போன் எண் இதெல்லாம் டைப் பண்ணி 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்புங்க. நிச்சயம் உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்,
2: காத்து அதிகமாக அடிக்கக்கூடிய நேரத்தில் வந்து தேனீக்கள் உணவு தேட வெளியே போச்சுனாக்க திரும்ப அதனால பெட்டிக்கு திரும்பி வர முடியாது. ஏன்னா இந்த காத்தோட வேகத்தினால அதனால பெட்டியிலிருந்து தேனீக்கள் வெளியே போகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த தேனீக்கள் சாப்பிடுவதற்கு நம்ம தேனீப்பெட்டியில் செயற்கையான உணவுகளை வழங்க வேண்டும்.
3: அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
4: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: 11:30 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல எல்லாரும் டீ பிரேக்ல டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கூடவே வந்து வடை சமோசா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா நம்ம 103 வரக்கூடிய பாடல்களையும் கேட்டு ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில், இப்போ நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில நான் உங்க RJ பிரபுகுமார். நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் பாடல்

0: கேட்ட பாடல் பெரிய இடத்து பெண் படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பி சுசீலா டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: பிபி சுகர் மூட்டு வலி தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30 மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ்டர்கர்கள், கோவை. செல் 7340707 7 3

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.

11:48 நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். இப்போ நீங்க கேட்டு ரசித்த இந்த பாடல் குங்குமம் படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள். கண்ணசைவில் கோடி

கேட்ட பாடல் பாவை விளக்கு படத்திலிருந்து. கே வி மகாதேவன் இசையில் சி எஸ் ஜெயராமன், எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் ஏ மருதகாசி.

கேட்ட பாடல் ஆலயமணி படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பி. சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம். பத்ரப்பன் குழுவினர். மாலை 5:02 சித்திர செவ்வானம் தொழில் முனைவோர் கே. சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நம்ம ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியினுடைய

கொடுக்கிற தெய்வம் வலுவில் வந்து பூதைய பிரிச்சி கொட்டுமடா. கிடைத்தது நீயும் வாரி இறச்சா கிட்டாத சுகமே இல்லையடா. செத்தாகவே செத்தாக எதையும் சேர்த்து வைக்காதே. செய்யட செய்யட செய்யடா நீ டெல்டா. செய்யட செய்யட செய்யடா.

0: நரச்சு போனதினாலே ஆசை நரச்சு போய்விடுமா? வயசு அதிகம் ஆனதினாலே மனசும் கிழமாய் மாறிடுமா? காசிருந்தா அதை அனுபவித்திடணும். செய்யட செய்யட செய்யட நீ ஜல்தா செய்யட செய்யட செய்யடா. பைசாவை கண்டா நைசாக பேச, பைசாவை கண்டா நைசாக பேச பலரக பெண்கள் வருவாங்க பக்கத்தில் வந்து, பக்கத்தில் வந்து ஹுக்காவை தந்து பாடி ஆடி சுகம் தருவாங்க. பட்டானமேனி பட்டானமேனி பட்டாலே இன்பம் மெய்யட மெய்யட மெய்யட நீ ஜெல்தா செய்யட செய்யட செய்யடா செய்யடா செய்யடா செய்யடா செய்யடா செய்யட செய்யட செய்யடா நீ ஜெல்தா செய்யட செய்யட செய்யடா. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யட செய்யட செய்யடா நீ ஜெல்தா செய்யட செய்யட செய்யடா.
1: நீங்க கேட்ட நம்ம ரெயின்போ கிளாசிக்ஸின் நிறைவான பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்திலிருந்து எஸ் தட்சிணாமூர்த்தியின் இசையில் கண்டசாலா பாடியது பாடலாசிரியர் மருதகாசி. இந்த பாட்டோட நம்ம ஷோவை நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறது உங்க ஆர்ஜே பிரபுகுமார். நேர்களே, நாளை இரவு 9:25 மணிக்கு மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் மயில் மார்க் சம்பாரவை நிறுவனத்தார்.

0: கல்யாணமுனே இப்படி கிலோ கணக்குல சர்க்கரை வச்சிருக்கீங்க, எப்ப குறைக்கிறது?
1: நம்ம கோயம்புத்தூர் ஜரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, 6 மாசத்துல பாதிக்கு கீழே குறைச்சிடலாம். அப்புறம் நீ ஒத்துழைச்சா மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தாம்புள்ள 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ்டிக் அருகில், கோவை. செல் 7340707734.

நேரம் 12 மணி, 1 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்களை நீ கேட்கலாம் வசந்த இளம் ஹலோ தோழி. இன்னைக்கு ஹலோ தோழி நிகழ்ச்சியில் என்ன நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கிறத பாடல் கேட்டு வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜி யாகேல்.

கார்த்திக் நரேஷ் ஐயர் கிரஷ் இவங்க பாடின பாடல் கேட்டுறச்சும். பச்சை கிளி முத்தச்சரம் ஃபிலிம்காக இசை ஹாரிஸ் ஜெயராஜ், பாடலாசிரியர் தாமரை. எஸ், இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில ஹலோ தோழியில என்ன நம்ம பேசிட்டு இருக்க போறோம், பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே பெண்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம கத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்ற விஷயத்துல இது ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோர் வீலர் டூ வீலர் அதாவது வாகனங்களை ஓட்டி பழகிற விஷயம். ஸோ வாகனங்களை ஓட்டி பழகிறது பெண்களுக்கு எவ்வளோ உதவிகரமாக இருக்கு, அதை பற்றினதான கருத்துக்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, 2 3 1 6 3 12 2 3 1 7 0 4 6 இந்த எங்களோட 0 4 2 2 அப்படிங்கிற முன் இணைப்பை என்னை சேர்த்துட்டு அழைத்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்லலாம். தோழிகள் குறிப்பாக பங்கெடுக்கக்கூடிய அழகான நிகழ்ச்சி இது. தொடர்ந்து நம்முடைய முகநூல் பக்கம், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பான 9585800103 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் பெண்களுக்கும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். எஸ், பொதுவாக வந்து எல்லா விஷயங்களையும் எல்லா ஃபீல்ட்லையும் வந்துட்டு பெண்கள் இருக்காங்க. அப்படி இந்த வாகனம் ஓட்டுறது அப்படிங்கிறது நம்மளோட டே டு டே லைஃப்ல எவ்வளோ பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்துது, அதில் உங்களுடைய அனுபவ கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணலாம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து அடுத்ததா

ஹரிஹரன் சாதனா சங்கம் பாடின பாடல் கேட்டிருச்சோம். கூடல் நகர் திரைப்படத்திற்காக நேயர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் நான் வந்து யாரது அப்படின்னு சொல்றக்கு முன்னாடி வந்து அவங்களோட பதில சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து அவங்க சரியாக ஊடகத்தில் போகிறதில்ல அப்படின்னு சொல்லி தோழிகள் வந்து கருத்து சொல்லுவாங்க. அப்படின்னா தோழர் வந்து அப்படி கோச்சிக்காதீங்க சொல்லிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் நம்மளுடைய இன்னைக்கு டாபிக் என்னங்கிறது சொல்லிடலாம். அதாவது பெண்களுக்கு வாகனங்களை ஓட்டி பழகிறதன் மூலமாக எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறதான் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். ஸோ அந்த விதத்தில் நம்மளோட அடுத்தது தோழி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வணக்கம், வண்டி ஓட்டி பழகுனதை யாரையும் எதிர்பார்க்காம யாருக்காகவும் காத்திருக்காம எங்கே வேணாலும் போகலாம் தோழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கா மௌனிகா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர், உண்மைதான். அதாவது யாருடைய விஷயமும் யாருடைய சப்போர்ட்டும் நமக்கு தேவை இருக்காது. நம்ம எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம். நீட்டாக வந்து நம்மளுடைய தேவைகளை வந்து நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கலாம். அதனால கண்டிப்பாக வந்து பெண்கள் வாகனம் ஓட்டி பழகணும் அப்படிங்கிறத தோழி அழகாக சொன்னாங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்த பாடல் உங்களுக்காக கருத்திருக்கு. தோழிகள் பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய அனுபவ கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கலாம். வாகனம் ஓடுது, டூ வீலர் ஆகட்டும், ஃபோர் வீலர்ஸ், இப்படி பழகிறதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான நன்மைகள்லாம்

0: முன்னாலே முன்னாலே ஃபிலிம்ல இருந்த பாடல் கேட்டு ரசிச்சிங்க. இந்த பாடல்ல ஹரிச்சந்திரன், ஹரிச்சரன் மற்றும் மதுஸ்ரீ பாடியது. இசை ஹாரிஸ் ஜெயராஜ். எஸ் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்கம்மா?
1: நாங்க பெருநாக்கம்பாளையம் ஜோதிபுரத்துல இருந்து பானுமதி பேசுறேங்கம்மா.
0: சரிங்கம்மா, சொல்லுங்க உங்களுடைய அனுபவ கருத்துக்கள் எப்படி?
1: இப்ப நம்ம வண்டி ஓட்டி பழகிக்கிறது வந்து பெண்கள் வந்து வண்டி ஓட்டி பழகிக்கிறது ரொம்ப நல்லதுங்கம்மா.
0: சரிங்க சரிங்க.
1: இப்ப நம்ம வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாருன்னா நம்ம குழந்தைகளை நம்ம லஞ்ச் பாக்ஸ் போட்டு அதுகளை கொண்டு போய் சேஃப்டியா ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வர்றது, அவருக்கு ஒரு வேலை பொழுது ஒரு டென்ஷன் இல்லாம ஹஸ்பண்டும் வேலைக்கு போவாரு. நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து இதைய குழந்தைய பத்திரமா இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைமையில நம்ம கண் முன்னாடி கொண்டு போய் குழந்தைகளை விட்டுட்டு பாதுகாப்பா கூப்பிட்டு வர்றது. அதே மாதிரி வீட்டுல இருக்கிற மாமனார் மாமியாருக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா அவங்கள ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் இறக்கி விட்டு அவங்களை அன்பா கூட்டிட்டு வர்றது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து அந்த வண்டி ஓட்டி பழகிட்டோம்னா நம்ம எதையும் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை,
0: நம்ம தைரியமா போயிட்டு வந்துக்கலாம் இல்லைங்களா? ரொம்ப நன்றிமா, இணைப்புல இணைந்தது அழகான கருத்துக்களை ஷேர் பண்ணீங்க, நன்றி. நம்ம மற்றவங்களுடைய பேர்டனும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதாவது நம்ம லைஃப் பார்ட்னர் வந்து நமக்காக இருந்து அந்த வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் வேலைக்கெல்லாம் போகாம அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்மளோட ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு, நான் சின்ன சின்ன வேலைகளை பக்கத்தில் போறதுக்கு வரக்கு வீட்டில் உள்ளவங்களை கவனிச்சுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக தேவை அப்படிங்கறத வந்து நம்மளுடைய தோழி ஷேர் பண்ணாங்க. தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்லையும் வந்து நேயர்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜோதி அதாவது ஜே கிருஷ்ணாபுரம்ல இருந்து சஹானா அனுப்பியிருக்காங்க. வாகனம் ஓட்டி பழகுவது நல்லது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ரைட்டு, ஏன் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அப்படி உங்களோட கருத்துக்களை தொடர்ந்து சொல்லலாம். ராசிபுரம்லேருந்து ஜெயந்தி தேவராஜன் அனுப்பியிருக்காங்க. வெளியே செல்லும் வேலை வரும்போது யாரையும் எதிர்பார்க்காம போயிடலாங்க. வீட்டில் ஒரு அவசர நிலை அதாவது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா நாமளே வந்து வண்டியை ஓட்டி அங்கே போயிட்டு அந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய திறன் நமக்கு வந்துடும் இல்லைங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக பெண்கள் வந்து வாகனங்களை ஓட்டி வந்து பழகணும் அப்படிங்கிறத தோழி நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க. 12:21 இணைந்திருக்கிறோம். இது ஹலோ தோழி வசந்தலம் நிகழ்ச்சியில் நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

சக்கரகட்டி பிலிம்காக பாடல் கேட்டு ரசிச்சோம். ஏஆர் ரஹ்மான், மதுஸ்ரீ, ஹென்றி குருவிலா ஆகியோர் சேர்ந்து பாடின பாடல் கேட்டு ரசிச்சோம். பாடலாசிரியர் வாளி, இசை ஏஆர் ரஹ்மான். கேட்டிருந்த கேள்விக்கான பதில நம்மளுடைய தோழிகள் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு, யாரெல்லாம் இங்கிருந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கறத பாத்திரலாம். தொடர்ந்து தேவராயபுரம்ல இருந்து ராஜி அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ரொம்ப நாட்களாகவே, நீண்ட வருடங்களாகவே 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களை வந்து இயக்கிட்டு வரேன். மற்றவங்களை எதிர்பார்க்காம நம்ம வேலைகளை ரொம்ப சீக்கிரமாகவும் நிறைவாகவும், அதாவது விரைவாக நிறைவாக இரண்டையும் செய்யறதுக்கான வசதி வந்து இந்த விஷயத்த கத்துக்கிட்டா இருக்கு அப்படிங்கறத நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்களையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. சூப்பர். தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த பதில் யார்கிட்ட இருந்து, உமா கிட்ட இருந்து வந்திருக்கு. தோழிகள் வாகனங்கள் ஓட்டி பழகுவது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானதாகவும் அவசியமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குதுங்க. ஆனா சரியாக பயிற்சி பள்ளியில சேர்ந்து

போட்டி பழகிறது மட்டும் இல்லாமல் விதிமுறைகளையும் கடைபிடிக்கணும், மற்றவங்களுக்கும் இடையூறெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து சரியாக வந்து அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ஸோ வாகனங்களை பழகிறதுக்கு மாத்திரமும் இல்லை, சரியாக பழகிறதுக்கு நம்ம பயன்படுத்தணும், முறையை வந்து முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொன்னது மகிழ்ச்சி. இணைந்திருக்கிறோம், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேர்கள் இணைந்து கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த இல்லம். ஹலோ தோழியே.

நேரம் 12:29 ஆயாச்சு. இனி நம்மளுடைய ஸ்டேஷன்ல இருக்க அழகான நிகழ்ச்சிகள் என்னென்ன வர இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 2:30 ஊர்புறத்திலே கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள், ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசப்பாளையம் எம் பார்த்திபன் குழுவினர். அதனைத் தொடர்ந்து 3:30 NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து 5:00 சித்திர செவ்வானம். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு தொழில் முனைவோர் கே சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் அறிவுசார் பயன்கள் நிறைய இருக்கு, கேட்டு மகிழ்ச்சி அடையலாம். அதை தொடர்ந்து அதுல நிறைய கேள்விகள் கேட்கப்படுது, உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்கலாம். வாட்ஸ்அப் எண்களான 9585800103 இந்த எண்கள்ல. தொடர்ந்து 7:25 ஏறும் ஊறும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனீ ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். பன்னிரண்டு 12:30 தொடர்ந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக

பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனி ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். பனிரெண்டு மணி 30 நிமிஷம் தொடர்ந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக

ഹരിന ഫിലിമിൽ എന്ന പാടൽ കേട്ട് രസിച്ചോം. ഹരിചരൻ എം എം മാനസി പാടന എന്ന പാടൽ. கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் இசையில கேட்டு ரசிச்சோம். எஸ் தொடர்ந்து அடுத்ததா யாரெல்லாம் இங்கிறது கருத்து சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய விஷயங்கள் என்னென்ன, அதாவது நம்மளுடைய டாபிக் சார்ந்து என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். துகன் சிந்து கோத்தகரியிலிருந்து இருசக்கர வாகன, அதாவது வாகனங்கள் ஓட்ட தெரிஞ்சா மற்றவங்க ஹெல்ப் இல்லாம எங்கேயும் போலாங்க அப்படின்னு ஆசைதான் எனக்கும். நிறைய பேர் நல்லா ஓட்டுறதையும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் மற்றவங்க கிட்ட திட்டு வாங்குறதையும் பார்த்துருக்கேங்க. வண்டி ஓட்ட தெரியாம வருது அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. ஆனாலும் வண்டி ஓட்ட பழகிறது நல்லது அப்படிங்கறதும் அவருடைய கருத்து. நன்றி. கோபிச்செட்டிபாளையம்ல இருந்து சசிகலா அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பெண்கள் வாகனங்கள் ஓட்டுறதெல்லாம் சரிதாங்க, ஆனா எந்த பயிற்சிகள் அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து சரியா மைண்ட்ல வச்சுக்கிட்டு எங்காவது போறோம் அப்படின்னா பொறுமையா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி கொஞ்சம் முன்னாடி போறலாம், தப்புன்னு இல்லைங்க அப்படிங்கறத வந்து நம்மளோட ஷேர் பண்ணிருக்காங்க. ரைட். சோ தொடர்ந்து நேயர்கள் வந்து நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை கொடுத்துட்டே இருக்கீங்க. பாடலுக்கு பிறகு செய்திக்கு பிறகு திரும்பவும் நம்மளுடைய வசந்த இளம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள மாநாடு சென்னையை அடுத்த கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென் மாநில முதலமைச்சர்களை கொண்ட தென்மண்டல குழுவின் 31வது கூட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள், நிர்வாகிகள் மற்றும் உயரதிகாரிகள் இதில் கலந்து கொண்டு தற்பொழுது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்து வருகின்றனர். மகளிருக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிப்பதற்கு சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைப்பது, கல்வி தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்த மண்டல குழுவில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. நதிநீர் பங்கீடு குறித்த விவாதமும் இந்த கூட்டத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கிய இந்த கூட்டம் இன்று பிற்பகல் வரை நடைபெறுகிறது. கோவளத்தில் இருந்து சிதம்பரநாதன்.
1: சிங்கப்பூர் உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையிலான குழுவினர் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை இன்று சந்தித்து பேச்சு நடத்தினர். சிங்கப்பூரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பொருளாதார ஒத்துழைப்பு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு ஜெய்சங்கர், மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா ஜப்பான் இடையே பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பாதுகாப்புத்துறை அமைச்சர்

திரு ராஜ்நாத் சிங், ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கொய்சுமி தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றுள்ளனர். வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் சாசனத்திற்கும் நாடாளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் மேலானதா காங்கிரஸ் என்றும் வினவியுள்ளார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுவதாகவும், வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது நாட்டை அவமதிப்பது ஆகும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனைக்கு வலு சேர்க்கும் வகையில் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி அதிகரித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவ ஆணையத்தின் சார்பில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்களுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் புதிதாக உரிமமோ பதிவோ இல்லாமல் சேவையாற்ற முடியும் என்று தேசிய மருத்துவ ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் நடைபெற்ற விவாதத்தின் போது இந்தியா சார்பில் பேசிய திருமதி யோஜனா பட்டேல் இதனை வலியுறுத்தினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஐநா பாதுகாப்பு குழு கூடுதல் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி யோஜனா பட்டேல் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் அளித்த உத்வேகம் மற்றும் ஆதரவு காரணமாக நக்சலைட் பிரச்சினை இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கட் உருவாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் அம்மாநிலத்தில் களப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்தும் சுற்றுலா தொடர்பான முன்னெடுப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது அவர் எடுத்துரைத்தார். சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு விஷ்ணு தேவ்சாய் கூறினார். ஒடிஷாவில் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 21 தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான மேல்முறையீடுகள் குறித்த முடிவுகள் அடுத்த மாதம் 11 தேதிக்குள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக யுக்ரைனின் பல்வேறு பகுதிகள் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. ஆப்கானிஸ்தானின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அந்நாட்டிற்கு மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்துவதற்காக இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில்

இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதா தலாலும் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சிங்கப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியின் 11 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-16 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரின் இவாங்கா கி நகாஷினி இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-6 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் அனஸ்தாஷியா ஃபிஷரை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் லிஷா பால் மற்றும் பிரியான்ஷு ரஜாவத்தும் கலப்பு இரட்டையர் பிரிவில் மோஹித் ஜக்லான் லக்ஷிதா ஜக்லான் இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஸ்ரீராம் பாலாஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-4, 10-4 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜிசுங் நாம் பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லாஸ் சால்மிலன் இணையை வென்றது. கியூபெக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30 மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.

0: ரெயின்போ எஃப்எம் இங்க எல்லாமே தூள. தொடர்ந்து வசந்த இல்லம் ஹலோ தோழி கேட்கலாம் நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்களா?
1: மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேங்க மேடம்.
0: சரிங்க சொல்லுங்கம்மா.
1: கொஞ்சம் மேடம் எங்க ஏரியாவில உங்க இது எடுக்க மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
0: அதாவது என்னன்னா பெண்கள் வாகனம் ஓட்டுறோம் இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்கு அப்படிங்கறத பேசிட்டு இருக்கோம். அதுல உங்களுடைய கருத்து என்ன?
1: அதாவது மேடம் பெண்கள் வாகனம் ஓட்டுறது வந்து என்ன பொறுத்தளவு உதவியா இல்ல, அது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய டார்ச்சலா தான் இருக்கு. எல்லா வேலையும் செய்யணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குழந்தைய பார்க்கணும், குட்டி பார்க்கணும், மாமியார் பார்க்கணும், மாமனார் இத்தனையும் பார்த்துட்டு இந்த வாகனம் ஓட்டுறது ரொம்ப கடினம். மனசை ஒரு நிலை கடித்து ரோட்ல ஓட்டணும். அப்ப அவங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும் தெரியுங்களா? அந்த வாகனம் ஓட்டுற பெண்கள் கேட்டு பாத்தீங்கன்னாதான் அதனுடைய கொடுமையெல்லாம் தெரியும். இப்ப நானும் ஓட்டுனவா, அதனாலதான் சொல்றேன் அந்த அந்த வாகன ஓட்ட கத்துக்கவே கூடாது மேடம். வாகன ஓட்டுட்டு வீட்டுல இருக்கிற ஆண்களுக்கு என்ன வேலை, ஓட்டட்டும், அவங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்யட்டும்.
0: ரொம்ப நன்றிம்மா. நன்றி நன்றி. ரைட்டு, சரி, இத்தனை வேலை தான் நானே செய்யறது, என்னால் முடியலையப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டாங்க. ஸோ பொதுவாக வந்து எல்லா விஷயத்துக்கும் அதாவது ரெண்டு காயின் அதாவது இருக்கிற மாதிரி இவங்களும் வந்துட்டு இன்னொரு சைடு நீங்கள் வந்து சரியாகவே சொல்லலை, அந்த பக்கம் இதையும் நாங்களே செய்யணுமா அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. ரைட்.

ஸோ நிறைய தோழர்கள் வந்து தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவட அடுத்ததாக யார் பார்த்தீங்கன்னா ரம்யா அனுப்பியிருக்காங்க. ரம்யா கார்டன் மங்களம் திருப்பூர். ரம்லா என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குழந்தைகளை சில ஆண்டுகளாகவே வந்து இருசக்கர வாகனத்தில் நான் தாங்க பள்ளிக்கு அழைத்து சென்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டு. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து பங்கெடுத்து அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. அதில் நேர்மறையாகவும் இருந்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு எதிர்மறையாக இல்லைப்பா போதும் சாமி எல்லாத்தையும் மைண்டில் வச்சு எங்களால் ஓட்டுறது சிரமங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா

0: 12:55 நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். சரி, அவங்களுக்கான சிக்னல் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நமக்கான சிக்னல் சரியா இருக்கு. 12:55 ஆயாச்சு. நம்மளுடைய வசந்தம் ஹலோ தொலை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நேரமும் வந்தாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வாகனம் ஓட்டுறது பெண்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் நன்மை பாய்க்குது அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த வகையில் நிறைய நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டிருந்தீங்க. நிறைவாக பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய நாயக்கன் பாளையம்லேருந்து கருத்து வந்துச்சு. அதை தொடர்ந்து சோமனூர்லேருந்து நம்மளுடைய தோழர் தான் வந்துட்டு நமக்கான கருத்துக்களை வழங்கியிருந்தாங்க. இருந்தாலும் வந்துட்டு ஹலோ தோழி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்மளுடைய தோழிகள் பங்கெடுத்து கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணணும், தங்களுடைய கருத்துக்களை பகிரணும் அப்படிங்கிறது விஷயம். ரைட்டு, இப்படியெல்லாம் கேள்வி கேட்பீங்களா, இனி பார்த்தீங்களா எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு வந்து நம்மளுடைய தோழர் சொன்னார். பட் இருந்தாலும் எல்லா பக்கங்கள்லையும் வந்துட்டு எல்லா நேரங்களும் நேர்மறையான பதில்கள் வரும் அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்களுடைய கருத்துக்களை பகிரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதாவது 12:56 அடுத்த நிகழ்ச்சிக்கும் நீங்கள் ரெடி ஆகிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடலாம். என்னன்னா, கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா நீங்கள் பண்ண வேண்டியது 2316312 2313704 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி சேர்ந்து விளையாடலாம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில்
1: அஞ்சு 100 தாள பார்த்து ஆட்டம் போடுற

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேர்களை இனி தொடர்ந்து சேர்ந்து விளையாடக்கூடிய இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அவங்க அஜய் அகில். எஸ், இன்னைக்கு என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா முன்னாடி யோசிங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கான விளையாட்டு. ஸோ என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்றேன். என்னென்னா, இப்போ நான் ஒரு வார்த்தை, தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதற்கு முன்னாடி வேற ஒரு வார்த்தை இணைத்து அதற்கு ஒரு 5 வார்த்தைகளை சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போது மரம் அப்படின்னு சொல்கிறேன். மரம் அப்படின்னா மரத்துக்கு முன்னாடி என்ன போடலாம்? மாமரம், காய்ந்த மாமரம், பழுத்த காய்த்த மாமரம் அப்படின்னு 5 வார்த்தைகளை தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்து முன்னாடி போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்லணும். ஸோ இதுதான் இன்றைக்கான விளையாட்டு, முன்னாடி யோசிங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கோட விளையாட்டாக இருக்குது. ஸோ இப்படி நான் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு முன்னாடி 5 வார்த்தைகள் போடணும். 5 வார்த்தைகளை எழுதி வச்சுட்டு மொத்தமாக படிக்கக்கூடாது. 5 வார்த்தைகள் அப்படின்னா மரம், பலாமரம், காய்த்த பலாமரம், பழைய காய்த்த பலாமரம், அப்படி சேர்த்து அந்த 5 வார்த்தைகளையும் வந்துட்டு பின்னாடி என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே முன்னாடி முன்னாடி வார்த்தைகளை இணைத்து நீங்க 5 வார்த்தைகள் சொல்லணும். இதுதான் இன்னைக்கான கேமு. ஸோ இதுல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா 2 3 1 6 3 12 2 3 1 7 0 4 6 அப்படிங்கிற என்ன இணைத்து நீங்க கால் பண்ணி பேசலாம். எஸ், இதுதான் வந்து இன்னைக்கான விளையாட்டா இருக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக

0: ஒரு மணி 7 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் விளையாண்டு ரசித்து அப்படியே இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி யோசிங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான விளையாட்டு. நான் முன்னாடி சொல்லிட்டேன், ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதற்கு முன்னாடி வார்த்தைகளை இணைச்சு 5 வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லி இணைத்து மொத்த சென்டென்ஸையும் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான விளையாட்டு. ரைட்டு, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? விளையாட தயாரிட்டீங்களா?
1: சொல்லுங்க மேடம்.
0: மரம்.
1: சரிங்க,
0: சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும்.
1: காய்ந்த மரம்.
0: அப்படியே ஜாயின் பண்ணி சொல்லிட்டு கடைசியா மொத்தமா சொல்லணும்.
1: காய்ந்த மரம், இலை உதிரும் மரம்.
0: இலை உதிரும் காய்ந்த மரம் அப்படி சொல்லணும்.
1: காய்ந்த மரம், காய்ந்த மரம், இலை உதிரும் மரம். காய்ந்த மரம், இலை உதிரும் மரம், பச்சை மரம். இலை உதிரும் வர
0: மாட்டேங்குது. ரொம்ப நன்றிங்க, முதல் நேரா நீங்க வந்து அட்லீஸ்ட் முயற்சி எடுத்தீங்க, நன்றி. இப்ப இவர் எப்படி சொல்லணும், மரம் சொன்னாரு, காய்ந்த மரம் சொன்னாரு, இலை உயர்ந்த சொன்னாரு, இலை உதிர்ந்த, அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னாரு. இப்ப அப்படியே ஒரு ஒரு வார்த்தை சொல்லும் போதும் மொத்தமா அந்த வார்த்தைகளையும் சொல்லிதான் மரம்னு நீங்க சொல்லி முடிக்கணும். அப்படிதான் வந்து விளையாட்டு இன்னைக்கு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி,
0: யார் பேசுறீங்க?
2: நான் இங்க பாண்டியன் சிவசங்கர் பேசுறேங்க.

0: சரி, உங்களுக்கான வார்த்தை வீடு.
1: வீடு, குடியிருக்கும் வீடு, நாம் குடியிருக்கும் வீடு, பணம் போட்டு கட்டிய வீடு,
0: அடேங்கப்பா, தப்பாயிருச்சே. அப்புறம் அந்த ரெண்டு வார்த்தையும்
1: பணம்
0: மறந்துட்டீங்களே.
1: போட்டு கட்டிய வீடு,
0: அது இப்படி
1: சம்பாதித்து பணம் போட்டு கட்டிய
0: போது
1: வீடு.
0: போது, கஷ்டப்பட்டு இப்படி வீடு கட்டிட்டீங்க.
1: கண்டிப்பாக
0: நான் எப்படி கட்டினேன்னு பாருங்க அப்படின்னு மாதிரியான ஒரு சவாலான விஷயமா இருந்தது. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வர்தமலையிலிருந்து தேன்மொழி சந்திரன் பேசுறேன் மேடம். வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். சரி, உங்களுக்கான கேள்வி புத்தகம்.
2: புத்தகங்களா?
0: அடேங்கப்பா அடேங்கப்பா, பயங்கரத்துலயும் பயங்கரமா இருக்குதே. சூப்பர், போங்க. அவங்க வந்து எல்லா எழுத்துக்களையும் சொல்லிட்டு முன்னாடி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னைக்கான விளையாட்டு முன்னாடி யோசிங்க அப்படிங்கிறது தான் விளையாட்டு. நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஐந்து வார்த்தைகளை இணைக்கணும். ஆனால் அந்த ஐந்து வார்த்தை இணைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இணைத்த வார்த்தைகள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து சொல்லணும். ஸோ வாட்ஸ்அப் நேயர்களும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லை எழுதிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களோட பதில்களை கொடுக்கலாம். 9585800100 நம்மளுடைய இந்த வாட்ஸ்அப் பெண்களுக்கு.

0: FM இங்க எல்லாமே தூளு.
1: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ்டர் கோவை, செல் 7340707734.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

0: ஜோ எஃப்எம் இங்க எல்லாமே தூள்.
1: ஆமாங்க, இங்க எல்லாமே தூளு. நம்ம நேயர்களும் தூளோ தூளு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பதில் சில வந்துட்டாங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம். ரைட்டு, சரி, விளையாட தயாராயிட்டீங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை புத்தகம். வெரி குட்.
2: வீட்டு கணக்கு பாட புத்தகம்.
1: மொட்டமாடி வீடு கணக்கு பாட புத்தகம். மடையங்கப்பா, சென்டென்ஸ் சூப்பர்ங்கிற மாதிரி தான் இருக்கு. நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு நன்றி. ரைட், இப்போதான் வந்து நாங்கள் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சரியான வாக்கியமாகவும் அது இருக்கணுங்கிறது விஷயம். நம்ம வாட்டுக்கு அடிச்சு விடக்கூடாது, நான் வீடு கட்டினேன், வீட்டிற்கு மேல் வீடு கட்டினேன், வீட்டிற்கு மேலே வீடு வீடு வீடு கட்டினேன் அப்படியெல்லாம் சொல்லிடக்கூடாதுங்க. சரி, கரெக்டாக விளையாடணும். உங்களுக்கான அதாவது கேள்வி சொல்கிறதுக்கு நான் இங்கே ரெடி. நிகழ்ச்சியில் இணையோ குடிய அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி.
1: யார் பேசுறீங்க?
3: கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேலப்பாய் மடம் சொல்லுங்கம்மா.
1: சரி, உங்களுக்கான கேள்வி மலை.
3: பெரிய மலை, மிகப்பெரிய மலை,
1: பெரிய மலை.
3: நான் பார்த்த

0: மிகப்பெரிய மலை. நான் ஏறிய பார்க்க மிகப்பெரிய மலை.
1: அப்படி வராதே, மறுபடியும் மறுபடியும் நான் நான் வந்துருச்சு.
0: ஏறிய மிகப்பெரிய மலை.
1: சரி, இருந்தாலும் முயற்சிக்கான வாழ்த்துக்கள். நான் நான் இரண்டு முறை வந்துருச்சு. வார்த்தைகளை மட்டும்தான் சேர்த்துரும், சென்டென்ஸ் சேர்த்தக்கூடாது. நன்றி. வார்த்தைகளை இணைத்து தான் வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து சிறப்பாக வந்து அனுப்பியிருந்தாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசவன் நித்யா, கொல்லக்காய்ப்பாளையம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து. புத்தகம் நல்ல புத்தகம், மிக நல்ல புத்தகம், படிக்க மிக நல்ல புத்தகம், குழந்தைகள் படிக்க மிக நல்ல புத்தகம், சிறிய குழந்தைகள் படிக்க மிக நல்ல புத்தகம். சூப்பராக அனுப்பியிருந்தாங்க பாருங்களேன், வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை இணைச்சு நீங்கள் வந்து சொல்லணும். தொடர்ந்து முன்னாடி வார்த்தைகளை இணைக்கணும். நீங்கள் சொல்லும்போது எந்தெந்த வார்த்தைகளை இணைச்சிங்களோ அந்த வார்த்தைகளை தொடர்ந்து கோர்த்து இணைத்து சொல்லிகிட்டே போகணும். கடைசியாக ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான விளையாட்டாக இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக பாடலுக்கு காத்திருக்கு. இணைந்து விளையாடலாம். இது லஞ்ச் டைம்.

நான வேத தண்டனாலும் தோத்து போகும் போது தகுடு தத்தம் சரி தகுடு தத்தம் தகுடு தத்தம் சரி தகுடு தத்தம் சாமதான வேத தண்டம்.

0: மன்மதுரம்பு ஃபிலிம்ல இருந்து பாடல் கேட்டு ரெஸ்டோம் ஸோ நம்ம விளையாடுறதுக்கு மாதிரியே ஒரு பாடலும் அமைஞ்சுது. சாமதான வேத தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா அதுக்கு முன்னாடி இணைக்கிறோம் அப்படின்னா வித்தியாசமான பொருட்கள் நமக்கு வந்து சேரும், பொருள்படுற வாக்கியம் நமக்கு அமைக்கும் அப்படிங்கிறதுக்கு மாதிரியே வந்து யோசிங்க முன்னாடிங்கிற ஒரு பாடலும் நம்ம கேட்டு வந்துட்டோம். ரைட்டு, நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: செல்வலட்சுமி ராஜவீதியில இருந்து பேசுறேன்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி பாதை.
1: பாதைங்களா?
0: பாதை,
1: பாதை எனக்கு பிடித்த பாதை.
0: ஒரு வார்த்தை தான் சேர்த்தணும்.
1: பாதை, அகலமான பாதை, கல்லு முரடு நிறைந்த அகலமான பாதை.
0: அது எப்படி நிறைந்த? அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை முன்னாடி
1: போட்டீங்களே.
0: அடுத்த அடுத்த நேர் பழிவிடணும் இல்ல.
1: அகலமான பாதை, கரடு முரடா, கரடு முரடான அகலமான பாதை. அப்புறம் சொல்ல தெரியலீங்களே.
0: சரி, இருந்தாலும் முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி. சரி, அடுத்த நேயர் முயற்சி எடுக்கிறாங்களான்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? உங்களுக்கான வார்த்தை நீர். நீர்,
2: உயிருங்களா?
0: நீர், நீர், தண்ணீர், நீர்.
2: நல்ல நீர், மழை நீர்.
0: அப்படி இல்ல,
2: ஆற்று நீர்
0: சேர்த்து சொல்லணும்ல. துறை சேர்த்து சேர்த்து சொல்லணும். ஓகே, அவருக்கு வந்து இன்னும் சரியா புரியலன்னு நினைக்கிறேன். அவர் ஐந்து வார்த்தைகளை இணைத்த தனித்தனி சொற்களை வந்து ஃப்ரேஸ் வந்து சொல்லிட்டாரு. இருந்தாலும் நேர்களுக்கு மீண்டும் சொல்றது என்னன்னா, ஒரு வார்த்தை நான் கொடுப்பேன், இந்த வார்த்தைக்கு முன்னாடி வார்த்தைகளை கோர்த்துட்டு போகணும். வார்த்தைகள், ஒரு வார்த்தை இருந்தா அந்த ஒரு வார்த்தையை கோர்த்துட்டு போகணும். ஆனா நீங்க சொல்லும் பொழுது, அடுத்த வார்த்தை சொல்லும் போது முன்னாடி என்ன வார்த்தை சொன்னீங்களோ அந்த வார்த்தையை சொல்லி நிறைவு செய்யணுங்கிறது தான் விஷயம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீர் அப்படின்னு சொல்லியிருந்தோம், குடிநீர். அடுத்தது மலை குடிநீர். அதுக்கப்புறம் நீர் எடுத்துட்டீங்க அப்படின்னா கடல் மலை குடிநீர். அப்படி நீங்க ஒரு ஒரு வார்த்தையும் சேர்த்துட்டே போகணுங்கிறது தான் விளையாட்டு. என்னப்பா விளையாட்டு இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ரமண முதலி தெரு அதுல இருந்து சண்முக சுந்தரம் வந்து அனுப்பியிருக்கிறாரு, முயற்சி எடுத்திருக்காரு. ரைட்டு, அடுத்தது நிகழ்ச்சியிலே இணையக்கூடிய நேயர் வணக்கம். கேட்டுட்டு வரேன்னு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், ஹலோ, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். அமைதி, அமைதிக்கு அமைதி, அமைதிக்கு அமைதிக்கு அமைதிக்கு அமைதின்னு சொல்லி நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேரம்லாம் ரொம்ப அமைதி காக்கிறதுனால நம்ம வந்து வாட்ஸ்அப் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய நேரம் இது. புத்தகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து அனுப்பியிருக்காரு. யார் இது? தென் பொன்முடியிலிருந்து ராஜாமணி சுரேஷ்குமார் அனுப்பியிருக்காரு. புத்தகம், புத்தகம், படிக்கும் புத்தகம், நான் படிக்கும் புத்தகம், அறிவை வளர்க்க நான் படிக்கும் புத்தகம் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ஆனா அறிவை வளர்க்க நான் படிக்கும் புத்தகம், அடுத்து அறிவை வளர்க்க நான் படிக்கும் புத்தகம், பிறருக்கு கருத்து சொல்ல அறிவை வளர்க்க நான் படிக்கும் புத்தகம் சொல்லிட்டு இடையிலடையில வந்து ரெண்டு ரெண்டு வார்த்தை சேர்த்துக்கிட்டார். இருந்தாலும் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். யோசனை யோசனையா இருக்குன்னு நினைக்கிறேன்.

0: ரைட்டு முன்னாடி யோசிங்க அப்படின்னு சொன்ன உடனே திருப்பூர் பாலா அனுப்பியிருக்காரு. பூ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் பறித்த பூ, நான் பறித்த பூ, சென்று நான் பறித்த பூ, அங்கு சென்று நான் பறித்த பூ, காலையில் அங்கு சென்று நான் பறித்த பூ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சூப்பர். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இன்னைக்கு விளையாண்டுகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன், அந்த வார்த்தைக்கு முன்னாடி வார்த்தைகளை கோர்த்துக்கிட்டே போகணும். அந்த கோர்த்துக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையுமே சேர்த்து சேர்த்து சேர்த்து உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேமு. இதற்கு ஒரு பேர் வச்சாச்சு, யோசிங்க முன்னாடி அப்படிங்கிறது தான். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாரு? வணக்கம். நான் இல்லைங்க அது அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க. உங்களான எண்களை ஞாபகப்படுத்தியெல்லாம் 2 3 1 6 3 12 2 3 1 7 0 4 6 இந்த எண்களோட 0 4 2 2 அப்படிங்கிற முன் இணைப்பு என சேர்த்துட்டு பேசணும். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கோத்தியிலிருந்து சிவகணேஷ்.
0: சிவகணேஷ், உங்களுக்கான கேள்வி சொல்லிடலாங்களா?
1: சொல்லுங்க மேடம்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி பாடல்.
1: பாடல்ங்களா? சரி, அருமையான பாடல்.
0: சரி, அப்புறம்
1: சாரி சாரி, அருமையான தமிழ் பாடல் சொல்றதுக்கு முன்னாடி அருமையான பாடல் சொல்லிட்டேன், தமிழ் பாடல் சொல்லிட்டு சொல்லலாம். சரி விடுங்க, வணக்கம், தேங்க்யூ,
0: நன்றி. கூடுங்க, நானே போய்க்கிறேன், ஆள விடுங்க சாமி அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாரு. சரி, நிகழ்ச்சியில தொடர்ந்து நிறைய நேயர்கள் உங்களோட பதில்களை கொடுத்துட்டே இருக்கீங்க, இணைந்து நம்ம விளையாடலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 லஞ்ச் டைம். தினமும் காலை மணி 8:50 சைபோலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

முதுகு வலி, தைராய்டு ப்ராப்ளம், இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ்டர்கர்கள், கோவை. செல் 7340707734.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேர்கள் விளையாண்டு இருக்கீங்க. இது லஞ்ச் டைம். ஸோ உங்களோட லஞ்ச் டைமோட சேர்த்து அறிவுக்கும் சேர்ந்த லஞ்சாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இன்னைக்கான லஞ்ச் டைம்ல என்ன விளையாண்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிங்க. அதாவது எப்படி யோசிங்க, முன்னாடி யோசிங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கான விளையாட்டு. நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா சரியான வார்த்தைகளை அமைச்சு நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டான சென்டென்ஸை வந்து நம்ம சொல்லணுங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியில் யாரெல்லாம் இணையிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் நமக்கு மெசேஜ் பண்ணவங்க யாரு, அண்ணாமலை கோவிலேருந்து கொடுத்துருக்காரு புத்தகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இவர் கொடுத்துருக்காரு, பிடித்த புத்தகம், படித்த பிடித்த புத்தகம், நான் படித்த பிடித்த புத்தகம், பயனுள்ள நான் படித்த பிடித்த புத்தகம். வண்டர்ஃபுல், சூப்பர். அடுத்தது மலை அப்படிங்கிறதுக்கும் புத்தகம் அப்படிங்கிறதுக்கும் வந்து பதில் கொடுத்துருந்தாங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவினையா லக்ஷ்மி ரங்கசாமி திருப்பூர் கணபதிபாளையம் பகுதியிலிருந்து தங்களோட பதிலை கொடுத்துருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து ஈரோட்டில் இருக்கிற யாரது, நவநீதன் சென்னிமலையிலேருந்து, அடேங்கப்பா மலைக்கு வந்து சொல்லியிருக்காரு, பெரிய மலை மிகப்பெரிய மலை, சென்னிமலை மிகப்பெரிய மலை, எங்கள் சென்னிமலை மிகப்பெரிய மலை, ஈரோட்டில் மிகப்பெரிய மலை எங்கள் சென்னிமலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரோடு அப்படிங்கிறது ஊருங்க, நம்ம வார்த்தைகளை தான் இணைக்கணும் அப்படிங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஊர் பேர், நான் வந்து வேற வந்து பெயரெல்லாம் சேர்த்து சொல்லக்கூடாது, அதாவது சொற்களை தான் வந்து இணைத்து சொல்லணும். ஈரோட்டு அப்படிங்கிறது வந்து இல்லை, அதற்கு பதிலாக வேற ஏதாவதுன்னு சேர்த்துருக்கலாம். ரைட்டு, அடுத்தது யாரு எங்கேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். தண்ணீர் அப்படிங்கிறதுக்கு கோணமலை ஆனந்தன் வந்து சொல்லியிருக்காரு, அப்புறம் மரம் அப்படிங்கிறதுக்கும் கொடுத்துருக்காரு. அதில் யாரது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டு, தண்ணீருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தண்ணீர், தெளிவான தண்ணீர், வளைந்து வளைந்து போகும் தெளிவான தண்ணீர், வளைந்து வளைந்து இரண்டு முறை வந்ததுனால கோணமலை ஆனந்தன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம், முயற்சிக்கான வாழ்த்துக்கள். அடுத்தது யாரு, நான் ரசித்த அருமையான தெம்மாங்கு பாடல், எஸ் ஐயம்பாளையம் கருணாகரன் அனுப்பியிருக்காரு. இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான வார்த்தை கொடுத்துருந்தோம், பாடல் அப்படின்னு கொடுத்துருந்தோம்ல, அதற்கு

திம்மாங்கு பாடல், அருமையான திம்மாங்கு பாடல், ரசித்த அருமையான திம்மாங்கு பாடல், நான் ரசித்த அருமையான திம்மாங்கு பாடல், நான் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ரைட், அடுத்ததான் நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து தங்களோட பதில்களை கொடுத்துட்டே இருக்கீங்க. அந்த வகையில் கேசவ நித்யா குள்ளக்காய் பாளையம் பகுதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. நீர் அப்படின்னு கொடுத்துருந்தோம்ல, நல்ல நீர் குடிக்க நல்ல நீர், தாகத்திற்கு குடிக்க நல்ல நீர், வெயிலில் தாகத்திற்கு குடிக்க நல்ல நீர். சூப்பருங்க, இவங்க வந்து சிறுவாணி அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. பட் இருந்தாலும் அதற்கு முன்னாடி கொடுத்தது வரையும் சூப்பர், வாழ்த்துக்கள், யோசிச்சு கரெக்டாக கொடுத்துருந்தீங்க. ரைட்டு, அடுத்ததான் வந்து உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடலாம். நண்பர், நண்பர் அப்படிங்கிறது வார்த்தை, யோசிச்சுட்டு உங்களோட பதில்களை கொடுக்கலாம் நம்மளோட வாட்ஸ்அப் எண்களில். நேரலையிலும் அழைத்த விளையாடலாம். 1:34 நிமிடத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இது லஞ்ச் டைம்.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்,
1: காத்து அதிகமா அடிக்கக்கூடிய நேரத்துல வந்து தேனீக்கள் உணவு தேட வெளியே போச்சுன்னாக்க திரும்ப அதனால பெட்டிக்கு திரும்பி வர முடியாது. ஏன்னா இந்த காத்தோட வேகத்தினால அதனால பெட்டியிலிருந்து தேனீக்கள் வெளியே போகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த தேனீக்கள் சாப்பிடுவதற்கு நம்ம தேனீப்பெட்டியில செயற்கையான உணவுகளை வழங்க வேண்டும்.
0: அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: மேற்பட்ட மருத்துவர்கள் காந்திபுரம் கோவை 7340770734.

0: எஃப்எம் இங்க எல்லாமே தூளு.
1: ஒரு மணி 42 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் வந்து நிறைய பேர் விளையாண்டீங்க. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லஞ்ச் டைம்ல முன்னாடி யோசிங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். நாம ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதற்கு முன்னாடி வார்த்தைகளை இணைச்சுக்கிட்டே போகணும். நிறைவா சொல்லும் போது எந்தெந்த வார்த்தைகளை இணைச்சுக்கிட்டே போனீங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் மொத்தமா சொல்லி முடிக்கணும் அப்படிங்கறதான் வந்து இன்னைக்கான விளையாட்டா இருந்தது. சோ அந்த வகையில நிறைய நேயர்கள் வந்து பதில வந்து நம்ம வாட்ஸ்அப்லயே நாங்க கொடுத்துடுறோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவே ஒரு நேயர் வந்தாச்சு. வணக்கம், போயிட்டு வரமே அப்படின்னு கிளம்பியாச்சு. ஏன்னா நேரம் ஆயிடுச்சு இல்லையா? சோ அப்படி கஞ்சமட்டி ஆர் கே சண்முகானந்தம் பாடல் அதுக்கு வந்து கொடுத்திருக்காரு. பக்தி பாடல், பக்தி பாடல், தெய்வ பக்தி பாடல், நம்பிய தெய்வ பக்தி பாடல் பாடுவோம், நம்பிய தெய்வ பக்தி பாடல், அனைவரும் பாடுவோம் நம்பிய தெய்வ பக்தி பாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அப்படி அடுத்தது வந்து தண்ணீருக்கு வந்து கோணமலை ஆனந்தன் பதில் கொடுத்திருந்தாரு. அடுத்தது ஐயம்பாளையம் கருணாகரன் வந்து எதற்கு பதில் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, பாடல் அதுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. தெம்மாங்கு பாடல், அருமையான பாடல், ரசித்த நான் அப்படிங்கிறத சேர்த்து கொடுத்துருந்தாரு. சூப்பர். அடுத்தது யாருங்க? பழைய பாடலுக்கு வந்து பழைய பாடல், பிடித்த பழைய பாடல், மிகவும் பிடித்த பழைய பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பழைய பாடல் அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி சங்கர்லிங்கம் தாராபுரம் பகுதியிலேருந்து கொடுத்துருந்தாங்க. பாண்டிய நகர் இந்திராணி, எனக்கு அப்படிங்கிறது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லி என்னமோ அனுப்பியிருக்காங்க. சரி, வாழ்த்துக்கள் சொல்லலாம் முயற்சிக்கு. கணேஷ் சிறுமுகையிலேருந்து நண்பருக்கு வந்து பதில் கொடுத்திருந்தாரு. அவரை தொடர்ந்து அடுத்தது யாரு? தென் பொன்முடி ஸ்ரீராம் பிரகதீஷ் மலை அப்படிங்கிறதுக்கு கொடுத்திருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து நல்ல

பெருமாள் வந்து பதில் கொடுத்துருந்தாங்க நிகழ்ச்சிக்கு. எதுக்கான பதில் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பருக்கான பதில் தான் அது. ரைட்டு. அடுத்தது குள்ளக்காப்பாளையம் கேசவன் நித்யா அவங்களும் வந்துட்டு நண்பருக்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரைட்டு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் பங்கெடுத்தீங்க, வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. ரைட்டு. இந்த முன்னாடி யோசிங்க அப்படிங்கிறத வந்து எதுக்காக அப்படின்னா, எப்பயுமே நம்ம முன்னாடி யோசிக்கிறது பேசுறதுக்காகட்டும் சரி, நம்ம வாயிலிருந்து எந்த வார்த்தைகள் வெளியே போனாலும் முன்னாடி யோசிக்க வேண்டியது அவசியம், அப்புறம் பின்னாடி யோசித்து பயன் இல்லை அப்படிங்கிறதான் இந்த முன்னாடி யோசிங்க அப்படிங்கிறதுக்கான பொருள் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்றைக்கி நிகழ்ச்சியில் லஞ்ச் டைமில் அவங்களோட ட்ராவல் பண்ணது நான் அவங்க ஆர்ஜே அகில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM Rainbow 103.

நேர்களே, இன்னைக்கு ஈவினிங் 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில தொழில் முனைவோர் கே சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேரம் 1:45 தொடர்பது தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நியாயவிலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணையவழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் 31வது மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. மாநிலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில்துறை முதலீடுகள், நட்புறவை வலுப்படுத்துவது, கட்டமைப்பு மேம்பாடு, நீர்வளங்கள் பகிர்வு, கல்வி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பேரிடர் மேலாண்மை, குற்றங்கள் தடுப்பு, எல்லை பிரச்சினைகள் போன்றவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், கர்நாடகம், கேரளம், ஆந்திர மாநில முதலமைச்சர்கள், தெலங்கானா துணை முதலமைச்சர், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர்கள், லட்சத்தீவு நிர்வாக தலைவர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் தரமான சன்னரக அரிசி வழங்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களின்போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர், அதிக ஈரப்பதம் காரணமாக பழுப்பு நிறத்தில் இருந்த அரிசியை பயன்படுத்த முடியாத நிலை இருந்ததாகவும், தற்போது அந்த நெல்லில் 17% ஈரப்பதத்தை உலர்த்தி அதிலிருந்து தரமான அரிசி மக்களுக்கு வழங்கப்படும் என்றார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழிமுறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், வேளாண் கூட்டுறவு கடன்களை உரிய காலத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு முழுமையான வட்டி விலக்கு அளிக்கப்படுவதாக கூறினார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் அருகில் வசிக்கும் கிராமங்களில் உள்ள விவசாயிகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர், நெய்வேலி நிறுவனம், கிராம மக்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாகத்திற்கிடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு சுமூக தீர்வுகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு சிவகாசி பட்டாசு ஆலைகள் குறித்து எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த அமைச்சர் கீர்த்தனா, சிவகாசி பகுதிகளில் 177 பட்டாசு ஆலைகள் விதிமீறலில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார். இந்த பிரச்சினைகள் சுமூகமாக முடிவடைந்த நிலையில் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த சில அரசியல் கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதாக குறை கூறினார். இதற்கு பதிலளித்த திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, பட்டாசு தொழில் பாதிப்பு அடைவதால்தான் பொதுமக்கள் போராட்டம் நடத்துவதாக எடுத்துரைத்தார். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நேரத்தில் பட்டாசு உற்பத்தி பாதிக்காத வகையில் இந்த பிரச்சினையை மாநில அரசு தீர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சவுதி அரேபியாவில் ஈரானிய கடற்கொள்ளையரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை

0: தமிழகம் கொண்டுவர மாநில அரசு விரைந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இதுகுறித்து புலன் விசாரணை சவுதியில் நடைபெற்று வருவதாகவும், அது முடிவடைந்ததும் உயிரிழந்த மீனவரின் உடல் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 3 மீனவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருமூர்த்தி அணையிலிருந்து விவசாயிகள் மண் எடுப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டு நாளை முதல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்படுவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், ஏற்கனவே சில புகார்கள் வந்ததன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் இடைக்கால தடையை விதித்திருந்ததாக சுட்டிக்காட்டினார். கல்லூரி வளாகங்களில் ஒழுங்குமுறையை பராமரிக்க உயர்கல்வித்துறை அனுப்பிய சுற்றறிக்கையில் இடம்பெற்றுள்ள சில முரண்பாடான வாசகங்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவனஈர்ப்பிற்கு இன்று பதிலளித்து பேசிய அமைச்சர், ஒழுங்குமுறையை பராமரிக்கும் நோக்கில்தான் அந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாக குறிப்பிட்டார். மாணவர்களின் உரிமையை தமிழக அரசு ஒருபோதும் கட்டுப்படுத்தாது என்றும், அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என்றும் தெரிவித்தார். ஆந்திர மாநில மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான பிரச்சினைக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து ஆந்திர மாநிலத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும், விரைவில் படகுகள் மீட்கப்படும் என்றும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின்கீழ் நடப்பு நிதியாண்டில் 131 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறினார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவனஈர்ப்பிற்கு பதிலளித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 362 மாணாக்கர் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் மற்றும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்க நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். பேரவையில் திமுக உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் பேசியதற்கு பதிலளித்த அமைச்சர், விவசாயிகள் பாதிக்காத வண்ணம் உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றும், இதற்காக முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். புதுதில்லியில் அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அன்னாரது சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் பச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள நினைவு தூணில் மாநில அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், சுதந்திர கனலை பரப்பிய ஒண்டி வீரனின் தியாகத்தை போற்றுவோம் என கூறியுள்ளார். நெற்கட்டான் செவல் போர்க்களத்தில் ஆங்கிலேய படைகளை ஒற்றை வீரராக எதிர்த்து தாய் நாட்டிற்காக இன்னுயிரை தியாகம் செய்த ஒண்டி வீரனின் வீரத்தை போற்றுவோம் என முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நெல்லையில் உள்ள மணிமண்டபத்தில் மாநில அமைச்சர்கள் திரு மரிய வில்சன், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் விழா மற்றும் உழவர் தின விழா நாளை கொண்டாடப்படுகிறது. கோடைக்கால வறட்சியை சமாளிப்பது குறித்து விவசாயிகளுக்கு இதில் எடுத்துரைக்கப்படும் என்று இம்மையத்தின் இயக்குநர் முனைவர் செல்வராஜன் கூறியுள்ளார்.
2: தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி தனது 33ஆம் நிறுவன நாளை உழவர் தினமாக கொண்டாட இருக்கின்றோம். சூப்பர் எல்நினோ பற்றியும், அதனால் விவசாயத்தில் ஏற்படும் பாதிப்பும் எதிர்கொள்ள வழிமுறைகளையும் விஞ்ஞானிகள் விவசாயிகளிடையே பேச உள்ளனர். மேலும் கருத்து கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்படப்பட்டுள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்ட வாழை ரகங்களும், 30க்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகளும், வாழை பற்றிய தொழில்நுட்பங்களும் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது.
0: புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு ட்ரீசா ஜோ

0: அலி காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டங்களில் பி வி சிந்து, ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது குரூப் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் இன்று மாலை 6:30 மணிக்கு இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இதுவரை நடைபெற்ற 2 ஆட்டங்களில் தோல்வியை சந்திக்காத இந்திய அணி 2வது சுற்றுக்கு முன்னேறும் முனைப்புடன் இதில் களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நியாயவிலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண்ணெடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. நேர்களினி கேட்கலாம் சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த வானிலை அறிக்கை. கோவையில் இன்னைக்கான வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈரோடில் பொறுத்தமட்டில் இன்னைக்கு 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. அங்கேயும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருப்பூர்லேயும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. சேலம்ல 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. தொடர்ந்து பாலக்காடுலேயும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம். 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. நீலகிரிஸ்ல 21 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 16 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. நேர்கள் கேட்டது வானிலை அறிக்கை சென்னை மெட் சென்டரிலிருந்து. நாளை 1:25 மணிக்கு மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு.

0: of BWF World Championships. With that, we end the midday news.
1: என்றும் நீங்கள்
2: நேரம் 2:15.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். எல்லாருக்கும் வணக்கமுகோ. தினமும் இந்த நேரத்துல இதே பகுதியில நம்ம மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுகிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம்? அவளா இருக்கீங்களா? சொல்றேன். SATAT, சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபிள் டிரான்ஸ்போர்டேஷன், அதாவது மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்று திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்று திட்டம் என்பது வாகனங்களுக்கு மாற்று எரிபொருளான அழுத்தப்பட்ட பயோமீத்தேன் CBG பயன்பாட்டை ஊக்குவிக்க இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கிய திட்டமாகும். இது விவசாய கழிவுகள் மற்றும் மாட்டுச்சாணம் போன்ற கரிம பொருட்களிலிருந்து தூய்மையான எரிபொருளை உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. முக்கிய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, சுத்தமான எரிபொருள், பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக அழுத்தப்பட்ட பயோகேஸ் CBG எரிபொருளை வாகனங்களுக்கு வழங்குதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கழிவுகளை முறையாக பயன்படுத்தி காற்று மாசுபாட்டை குறைத்தல், விவசாய கழிவுகள் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் ஈட்டித்தருதல். இத்திட்டத்தோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, வாகன ஓட்டிகளுக்கு மலிவான விலையில் எரிபொருள் கிடைக்கும், வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயின் தேவைகளை குறைக்கும், கிராமப்புறங்களில் புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கச்சா எண்ணெய்க்கு சிக்கனமான மாற்று வழிகளை வழங்குறதோட இந்த திட்டம் வாகன பயனாளர்கள், விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோரின் வளர்ச்சிக்கும் உதவுது. அதன் விளைவாக விவசாயிகளின் வருமானம், தொழில் முனைவு, முன்னேற்ற மனப்பான்மை மற்றும் வேலை வாய்ப்பு மேம்படுது. பயிர்கழிவு, எரிப்பு மற்றும் வாகன கார்பன் வெளியேற்றத்தால் ஏற்படும் நகர்ப்புற மாசுபாட்டை குறைக்க உதவுது. உயிரி வாயு ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் புளிக்க வைக்கப்பட்ட இயற்கை உரத்தை இயற்கை விவசாயத்திற்காக மறுபயன்பாடு செய்ய முடியுது. நகராட்சி கழிவு மேலாண்மையை மாற்ற முடியுது. கச்சா எண்ணெய் இறக்குமதி மீதான இந்தியாவின் சார்பை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை உயர்த்தி எரிசக்தி தன்னிறவை நோக்கி நகர செய்யுது இந்த திட்டம். புதுப்பிக்கத்தக்க மற்றும் தூய்மையான எரிபொருளுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் இந்தியாவின் எரிசக்தி இலக்குகளை அடைவதில் முன்னேற்றம் காண செய்யுது இந்த திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளில் நாடு முழுவதும் 5000 CBG ஆலைகளை அமைச்சாங்க. 2023 15 மில்லியன் டன் CBG உற்பத்தி செய்தல் மற்றும் ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் நொதிக்க வைக்கப்பட்ட அங்கக உரத்தை உற்பத்தி செய்தல் ஆகியவை இத்திட்டத்தில் அடங்குது. இந்தியாவில் எரிசக்தி இலக்குகளின் ஒரு பகுதியாக ஊக்குவிக்கப்படும் எரிபொருளான உயிர்வாயு, நகராட்சி திடக்கழிவுகள், விவசாய அல்லது கால்நடை கழிவுகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து கிடைக்கும் எச்சம் அல்லது சேறு ஆகியவற்றிலிருந்து பெறப்படுகிறது. இந்தியாவின் எரிசக்தி தேவை அதிகரித்து வரும் இப்போதைய சூழ்நிலையில் எரிசக்தி பாதுகாப்பை பலப்படுத்துவதுடன் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கும் வகையில் நாட்டின் எரிசக்தி துறை மாற்றம் பெற்று வருகிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, அணுசக்தி, பெட்ரோலியம், எரிவாயு, நிலக்கரி, வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பங்கள் ஆகியவை இந்த மாற்றத்தை முன்னெடுத்து செல்கின்றன. அதிகரித்து வரும் எரிசக்தி தேவையை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பான நிலைத்தன்மையை கொண்ட புதுமையான எரிசக்தி அமைப்பை நமது நாடு, அதாவது நம்ம மத்திய அரசு மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்று திட்டம் SATAT, சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபிள் டிரான்ஸ்போர்டேஷன் திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்களை போட்டு நம்ம மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கறக்காகத்தான் நம்ம மத்திய அரசு இன்னும் நிறைய திட்டத்தை போட்டு அதை செயல்படுத்திட்டு

0: சொல்லியிருக்காங்க, முக்கியமா இந்த திட்டங்களுடைய பயன்கள் எல்லாமே நமக்கானது தான் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். அதற்கான பகுதி தான் இந்த பகுதி. இன்னைக்கு மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்ல மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்று திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் இதே நேரம் இதே பகுதியில வேறொரு திட்டத்தோட சந்திக்கலாம். நன்றி நேயர்களே. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: தொடர்வது திரையிசை. அஞ்சான் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா மற்றும் சூரஜ் சந்தோஷ் பாடியது.

தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விழைக. திரையிசையில் தொடர்ந்து செலமே திரைப்படத்திலிருந்து சின்மயி மகத்தி பாடியது.

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
1: துணைவர்கள் பொறாமையின்றி கௌரவமாக காதலருக்கு உதவி செய்வதை நாட்டுப் பாடலிலும் கிராம வாழ்க்கையிலும் இன்றும் காண்கிறோம். தன்ன

0: நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222046949
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது DEE@TNAU.AC.IN என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும்

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: நாட்டை பறித்துக்கொண்டு வேலையை செய்யும்போது பாடக்கூடிய பாட்டு இந்த பாட்டு.

0: ஜலகரே.
1: வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: நாட்டை பறித்து கொண்டு வேலையை செய்யும் போது பாடக்கூடிய பாட்டு இந்த பாட்டு.

0: ஆரம்பிக்கலாங்களா?
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
1: கேளு.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
4: என்னன்னு தெரியுமா? இருக்கு.
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
4: எப்பமா?
3: ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு.
4: ஆஹா.
3: ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
4: சூப்பர்.
3: டோன்ட் மிஸ் இட்.

நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: ஃபார்ம் டு சிட்டி.
1: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்
0: ஃபார்ம் டு சிட்டி. இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
0: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
0: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
0: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
0: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: ஃபார்ம் டு சிட்டி
0: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
1: ஃபார்ம் டு சிட்டி,
0: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
1: ஒன்லி ஆன் FM Rainbow 103 கோயம்புத்தூர்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெற்றது. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்தியாவிற்கு புதிய வாய்ப்புகளை வழங்குவதோடு உலகின் நம்பகமான நாடாகவும் முக்கியமான உற்பத்தி மையமாகவும் மாற்ற உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு யஷ்வீர் சிங் கூறியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவரின் வீர வரலாற்றையும் தியாகத்தையும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்வோம் என்று கூறியுள்ளார். வேலை வழங்குவோர் தொழிலாளர்களிடையே ஏற்படும் பிரச்சினைகளுக்கு இனி 2020 தொழிற்சாலை உறவுகள் சட்ட விதிகளின்படி தீர்வு காணப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எல்லைப்புற மேலாண்மை குறித்த இந்திய நேபாள கூட்டுக்குழுவின் 14வது கூட்டம் உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் இன்று தொடங்கியது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். ஷெட்யூல் வகுப்பு மாணவர்களின் உயர்கல்விக்கான அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை திமுக வலியுறுத்தியுள்ளது. ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனுஷ் சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற சியோன் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திருப்பூர் மதுரை அணியையும் நெல்லை சேலம் அணியையும் எதிர்கொள்கின்றன.

0: அத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு ரசிக்க இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கிராம போனும் 103. சோ இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பமான பாடல்கள், அதுவும் 1950 முதல் 1969 வரையில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள்ல இருந்து நீங்க பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நான் உங்க ஆர்ஜே பத்மினி, ரைட்? சோ நம்ம ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்டா யார் அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ,
3: ஹலோ,
2: ஹலோ,
3: நமஸ்கார்.
2: லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ,
3: நான் திருப்பூர் மாவட்டம் கர்ணாகுமரத்துல இருந்து பேசுறேன். கோவிந்தராஜ்.
2: சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
3: மக்களை கட்ட மகராசியில இருந்து ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா என்று பார்த்தேன்.
2: பாட்டு வருது, கேளுங்க.

0: 3 மணி 7 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கிராம போனும் 103. சோ ப்ரோக்ராம்ல அடுத்ததா யார்கிட்ட பேச போறோம்? ஹலோ,
1: சிவமணி.
0: சொல்லுங்க சிவமணி, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பட்ட வேணும்?
1: அரசியல் இருந்து சின்ன பயில சின்ன பயில செய்திகள்
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: ரொம்ப நன்றி
0: நன்றி.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
2: நமது ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 3:12 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க கிராம போனும் 103. சோ அழகான சூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நேயர்களினுடைய விருப்பமாக இன்னும் உங்க விருப்ப பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கால் பண்ணலாம். 2316312 இந்த எண்ணுக்கு, 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். வெளியூர் மற்றும் போன்ல இருந்து கால் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க 0422 கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பை நினைச்சு கால் பண்ணுங்க. ரெண்டு நம்பருமே பிஸியா இருக்குங்க, என்னங்க பண்ணட்டுங்கிறீங்களா? வாட்ஸ்அப் பண்ணிருங்க 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு. உங்க பேரு ஊரோட உங்களுடைய விருப்பப்பட்ட மறந்துடாதீங்க. 1950 1969 வரையில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள் இருந்து பாட்டு கேட்கலாம். அடுத்ததா யாருடைய விருப்பமா கொடுக்க போறோம் கேட்கலாமா? ஹலோ, வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க பாரதி, உங்களுக்கு என்ன படம்? பாட்டு வருது கேளுங்க. Thank you.

0: நேர்களை இன்று மாலை 5:02 சித்திரசவானம் இதழ் நச்சினு 4 பாயிண்ட் தொழில் முனைவோர் கே சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 3:17 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராம போனும் 103. சோ இந்த ப்ரோக்ராம்ல உங்களுடைய விருப்பமான பாடல்களை 1 by 1 கேட்டுட்டு இருக்கோம். அதுவும் சூப்பரான பாட்டு இல்லையா? சோ அடுத்ததா யாருடைய விருப்பமா பாட்டு கேட்க போறோங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, யார் பேசுறீங்க?
1: என்ன
0: படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்? ஒரு பணிவான வேண்டுகோள் ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிருக்கோம். சோ பாடல் வந்துட்டு கேட்கலாம், பட் நீங்க பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது மட்டும் இல்லாம பாடல்கள் மாற்றி மாற்றி கேட்பதும் இது தவறான ஒன்று. சோ அதனால ராணிக்கு அவங்க கேட்ட பாடல் கொடுக்கப்பட மாட்டாது. மாறாக பிரபாகர் சோமனூர்ல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. சோ அவங்களுக்கு அதுவும் வாட்ஸ்அப் வாயிலாக கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாடல் குணசுந்தரி திரைப்படத்திற்காக. ஸ்டேடியோன் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: 3:22 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராமபோனும் 103 சோ நேயர்களினுடைய விருப்பமான பாடல்கள். சோ இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு, உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். சோ கால் பண்ணு நினைக்கிறீங்களா, கால் பண்ணுங்க 2316312 இந்த எண்ணுக்கு, அல்லது 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். வெளியூர் மற்றும் அலைபேசியிலிருந்து அழைக்கக்கூடியவர்கள் 0422 கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பை நினைச்சு கால் பண்ணுங்க. ரெண்டு நம்பருமே பிஸியா இருக்குங்கிற பட்சத்துல வாட்ஸ்அப் பண்ணிருங்க 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு. உங்க பேரு, ஊரோட உங்களுடைய விருப்பமான பாட்டு இது, அது இடம் பெற்றுக்கக்கூடிய திரைப்படம் என்னங்கிறதோட சேர்த்து அனுப்பிச்சிருங்க. அடுத்த அழைப்பாளர், ஹலோ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் குரணிகள் பட்டியல இருந்து கஸ்தூரி பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாட்டு வேணும்?
1: துளாபாரம் படத்துல பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் அப்படிங்கிற பாட்டு வேணும்.
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: ஓகே, நன்றிமா.
0: நன்றி.

11:26 நிமிடம் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராமபோன் 103 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ரைட், அடுத்ததான் நம்ம வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்கக்கூடிய நேருக்கு தான் பாட்டு கொடுக்க போறோம். யார் அவர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? சத்தியமங்கலம்ல இருந்து அமராவதி பாடல் கேட்டிருக்காங்க. சர்வர் சுந்தரம் படத்துல இருந்து எனக்கு அவளுக்கு என்ன அழகிய முகம், அந்த பாட்டு தாங்க வேணும்னு கேட்டிருக்காங்க. சோ அவங்களுக்காக பாடல் வருது ஸ்டேடியம்.

நேர்கள் இதுவரை கேட்டது கிராமபோனும் 103 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் ஆர்ஜே பத்மினி. இன்னும் சில நொடிகளில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: अभी आप सुन रहे थे हमारे
1: நேரம் மாலை 5 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வந்தே மாதரம் பாடலின் 2 சரணங்களை மட்டும் பாடப்போவதாக காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக

0: வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே செமி கண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி அவரது வீர வரலாற்றையும் தியாகத்தையும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நியாய விலைக்கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணையவழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமாரின் கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்றும் காவிரி நடுவர் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் தாதம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மதுரை ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் இயங்கி வரும் பல்வேறு தொழில் உற்பத்தி அலகுகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா ஆய்வு செய்தார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: சட்ட சாயங்காலம் 5:03 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சித்திரை செவ்வானம். சித்திரை செவ்வானம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியோட விருந்தினரா கே சந்திரன் இருக்காரு, தொழில் முனைவோர். பொதுவாகவே எல்லாருக்கும் வந்து பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். பட் என்ன கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பண்றது, அது எப்படி லாங் டர்மா போகும் அப்படின்னு நிறைய கேள்வி கணிகளாக இருக்கும். அது எல்லாம் தாண்டி விடாமுயற்சி விசுறு வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாரு கே சந்திரன் அவர்கள், அவரோட பேசலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம் ஐயா,
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: ஓகே, சூப்பர். சொல்லுங்க சந்திரன் சார் அப்படின்னா நாங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும், எப்படி சொல்லலாம்?
3: சந்திரன் நேரா சொன்னா யாருக்கும் தெரியாது. எம்பரர் சந்திரன் கோயம்புத்தூர் எல்லாருக்கும் தெரியும்.
2: ஓகே,
3: அந்த பிராண்ட் நேம்.
2: ஓகே,
3: டிராவல் ட்ரேட்ல ஒரு முத்திரை பதிச்சிருக்கிறதுனால 48 வருஷமா அந்த தொழில், 48 வருஷமா இந்த தொழில இருக்கிறதுனால எல்லாரும் வந்து எம்பரர் சந்திரன் எல்லாருக்கும் தெரியும்.
2: ஓகே,
3: என்ன தெரியுதோ இல்லையோ என் பிராண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு.
2: அது பெரிய விஷயம் இல்லைங்களா, ஒரு பிராண்டை கிரியேட் பண்றது அப்படிங்கிறது.
3: ஆமா ஆமா ஆமா, 48 வருஷம்.
2: 48 வருஷமா. சோ தொழில் முனையணும் அப்படின்னு முடிவெடுத்தாச்சு, எந்த ஏஜ்ல உங்களுக்கு அந்த ஸ்பார்க் அடிச்சது?
3: அதாவது ஆரம்ப காலத்தில் நான் வந்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்.
2: ஓ, அப்படிங்களா?
3: ஆமாம் ஆமாம்.
2: ஓகே,
3: அதாவது அப்போ வந்து கெசட்டட் ரேங்க்ல இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 8 வருஷம் இருக்கேன். 69 to 78 அரசு துறையில் பச்சையங்களை கையெழுத்து போடக்கூடிய ஒரு
2: வாய்ப்பு.
3: நிறைய விவசாயிகளுக்கு மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இருந்தேன் நான். பஞ்சாயத்து யூனியன்கள், கிராமங்கள், வளர்ச்சிகள், விவசாய சம்பந்தமான இது இதில் நான் ரொம்ப இன்வால்வ்டு. அப்ப பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு வளர்ச்சி வந்து அவ்வளவு பெருசா இருக்கு போவதாக எதிர்காலத்தை நோக்கும் போது இல்லை.
2: நீங்க அப்பவே அப்படி சொல்லலாம்.
3: ஆமா ஆமா ஆமா, இல்லை.
2: ஓகே,
3: ஆனா மேன் இன் அ ரேங்க் பட் நத்திங் இன் த பேங்க் சொல்லுவாங்க இல்லையா,
2: அந்த மாதிரி
3: நல்ல பதவி, நல்ல ஒரு இது, ரத கஜ துரக பதாதின்னு சொல்லுவாங்க, ஆளு அம்பு ஜீப்பு எல்லாம். ஆனா அதனால வந்து பணம் இல்லை, அருள் இல்லா இருக்கு, அவ்வளவு இல்லை, பொருள் இல்லா இருக்கு, இவ்வளவு இல்லை மாதிரி. வாட் இஸ் கோயிங் டு பி தி பெனிஃபிட் அல்டிமேட்லி அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்து, அப்போ அரசு துறையில இருந்தா நம்ம வளர்ச்சி இருக்காது ஒரு முடிவு பண்ணேன். வேண்டாம், நான் தொழில் ஆரம்பிச்சிருந்தது.
2: என்ன ஒரு இம்பாக்ட்னா, எல்லாரும் வந்து காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருந்துடணும்ப்பா அப்படின்னு நினைப்பாங்க, பட் அது பெரிய ஸ்கோப் இருக்காது அப்படின்னு தொழில் முடியும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க.
3: ஆமா,
2: ஓகே,
3: தொழில தான் வந்து நம்மளுடைய திறமையை காட்ட முடியும். அரசுனா, அரசு துறையிலனா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மாத்திரம் தான் நம்ம செய்ய முடியும். நமக்கு மீறி வந்து ஆர்வத்தோட எதுவுமே செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, செய்தா தவறா போயிடும். அந்த ஊரோடு ஒத்து வாழணும், அரசு ஆணை கட்டுப்படணுங்கிறதுனால அதுல இருந்து விடுபட்டு வெளியில வந்து நான் இந்த டிராவல்ஸ் கம்பெனி ஆரம்பித்தேன்.

0: அப்போ வந்து கோயம்புத்தூர்ல வந்து இவ்வளவு பயண அனுபவங்களோ அல்லது பயண தேவைகளை புரிந்து கொள்வதோ அதிகமாக இல்லை, ஜனங்களுக்கு அவேர்னஸ் இல்லை.
1: ஓகே.
0: நான் வந்து வடநாட்டில் நிறைய டிராவல் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வு இங்கே இல்லை. ஜனங்களுக்கு வந்து நாலு இடத்த பார்க்கணும், நம்ம அறிவை வளர்த்துக்கணும், நம்ம சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும், வியாபாரத்தை பெருக்கிக்கணும் அங்கிற அந்த இது வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறது தெரியல இவங்களுக்கு.
1: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க.

0: பயன்படுத்திக்கணும், வியாபாரத்தை பெருக்கிக்கணும் அங்கிற அந்த இது வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறது தெரியல இவங்களுக்கு.
1: ரொம்ப கரெக்டா சொன்னீங்க,
0: தெரியல இவங்களுக்கு. இன்னொன்னு என்னன்னா சென்ஸ் ஆஃப் ஃபியர்னு சொல்லுவாங்க, பயம், பயம் கலந்த ஒரு மரியாதை இங்க இருக்கிறாங்க. பணம் நிறைய இருக்கும், ஆனா எப்படி அதை வந்து வளர்த்தணும்,
1: பணம் பணத்துக்காக வேலை செய்யறது
0: அது தெரியல. அப்ப நான் வந்து துணிச்சலா வந்து அந்த என்னோட அறிவை வளர்த்துக்கிட்டதே, நான் வடக்க நிறைய பயணம் செய்து எனக்கு மென்டர்னே சொல்லலாம் லலித் சேத்னு ஒருத்தர், ஸ்ரீராஜ் டிராவல்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தார் பாம்பேல, அவர் கூட போய் அவர் எப்படி எல்லாம் வந்து ஜனங்களுக்கு உதவுறாரு, அந்த யூரோப்ல எல்லாம் எப்படி கேரவன், கேரவன் கேரவன் தெரியுங்களா, அந்த குக்கிங் கேரவன், அந்த காலத்துல எல்லாம் வந்து நம்ம ஃபுட் அங்க கிடைக்காது, ஐரோப்பாலையும் அல்லது அமெரிக்கால எங்க போனாலும் வந்து அந்த நாட்டு உணவுகளை தான் சாப்பிடணும். இந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க நம்ம ஆளுங்க
1: தான்.
0: உணவு நல்லா இருந்ததுன்னா எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அப்ப என்ன கேரவன் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, வண்டியிலேயே வந்து இந்தியால இருந்து குக்கு சமையல் பொருட்கள் இந்த சாப்பாடு, ஐரோப்பால போய் இந்த சாப்பாடு அங்க சாப்பிட வைக்கிறது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது சவுத்துல இதை பத்தி எல்லாம் யாருக்குமே தெரியல.
1: இந்த மாதிரியான விஷயம் புதுசா இருந்திருக்கும்ல,
0: புதுசு எல்லாருக்குமே புதுசு. 1980 நான் சொல்றேன், 78 இந்த வளர்ச்சி. அப்ப அதை வந்து நான் இங்க கொண்டு வர்றேன் நான். அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்க நல்லா பயணம் செய்யலாம், பறக்கலாம், விமானத்துல போக முடியுமாங்க, அவங்க கிட்ட டன்னு கணக்கா பணம் இருக்கும், ஆனா விமானத்துல நான் போக முடியுமா?
1: நாங்க சூரரை போட்டு படம் பாக்குற வரைக்கும் நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு
0: இருந்தோம் படம். அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து பயணங்கள் வந்து இது வந்து எல்லாரும் பண்ணலாம். நான் ஒரு சாதாரண ஆள் தானே, அப்ப நான் சொல்றேன் என்னால முடியும், நீங்க எங்க கூட வாங்க அப்படி போது. கோயம்புத்தூர்ல செலக்டிவா ஒரு 25 பெரிய பிக் பிசினஸ் பீப்புளை பிடிக்கிறேன். இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் வந்து பிராண்டட்னு சொல்றீங்களோ கோயம்புத்தூர், அவங்கள நான் 1980 அங்கங்க இருக்கக்கூடிய ஓனர்ஸ் ஆர் மேனேஜிங் டைரக்டர்ஸை கூப்பிட்டு ஃபாரிஸ்டன் கண்ட்ரிஸுக்கு
1: போறேன் போட்டது அப்படிங்கிற.
0: ஆமா, அப்போ அதுல இருந்து ஜனங்களுக்கு வந்து பாதுகாப்பு, அவங்களுக்கு இமிகிரேஷன் என்னன்னு தெரியாது, எமிகிரேஷன் என்னன்னு தெரியாது, பாஸ்போர்ட் என்னன்னு தெரியாது, விசா ஃபெசிலிட்டி என்னன்னு தெரியாது, ஹெல்த் ரெகுலேஷன் என்ன, ஒரு கண்ட்ரிக்குள்ள என்டர் ஆகும்போது ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்ன, எவ்வளவு நாள்ல வெளியில வரணும், ஏன் வரணும், அங்க எப்படி பிஹேவ் பண்ணணும், எதுவுமே தெரியாது. இதையெல்லாம் நான் கத்துக்கிட்டு அவங்கள நான் கூடவே நான் கூப்பிட்டு போறேன்.
1: பெரிய விஷயம் சார், அப்ப பெரிய இனிஷியேட்டிவ் தான்.
0: ஆமா, 48 நான் வந்து 73 நாடுகள் சுத்தி இருக்கேன்.
1: 73
0: நாடுகள்.
1: நாங்க இந்திய மேப்ல மட்டும் தானே பாத்துருக்கோம், ஐ மீன் சாரி வேர்ல்ட் மேப்ல மட்டும் தானே பாத்துருக்கோம்,
0: எல்லா கான்டினென்ட்டும் போயிருக்கேன் நான்.
1: ஓ கிரேட்.
0: பணம் பண்றது மட்டும்தான் என் குறிக்கோள் இல்ல, அந்த அறிவை வளர்த்துக்கணும். ஏன்னா நான் ஒருத்தருக்கு உங்களுக்கு சொல்லணும்னா அதை நான் தெரிஞ்சிருக்கணும்
1: கண்டிப்பா.
0: அதற்காகவே நான் என் கை காசை செலவு பண்ணி நிறைய தேசங்களுக்கு பயணம் செஞ்சிருக்கிறேன் நான்.
1: எப்படி உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரியான ஒரு 73 நாடுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 25 வருஷம்
0: முன்னாடி,
1: சாரி 48 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயத்தை வந்து பண்ணியாச்சு. பட் நிறைய டிராவல் பண்ணிருப்பீங்க. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கேட்டீங்கன்னா, டிராவல் பண்ணும்போது நீங்க நிறைய நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் டைம் பாஸ் பண்றோம், ஒரு பொழுதுபோக்காக இல்ல வந்து ஒரு லெஸ்லெஸ்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி போகணும் கிடையாது. அறிவை வளர்த்துக்கணும், நிறைய மொழி வட்டாரங்கள், நிறைய கல்ச்சர் தெரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய வாழ்வியல் தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அதை எப்படி நம்ம இந்த இடத்துக்கு புகுத்தணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கான ஒரு பேஸ் இது நான் நினைக்கிறேன். சோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கூட நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நிறைய எடுத்துட்டே இருக்கலாம். சந்திரன் சார் இருந்து தொடர்ந்து கேளுங்க, பாடலுக்கு நிறைய விஷயம் பேசுவோம். படிக்காத படத்துல பாடல் உங்களுக்காக.

0: நேரம் மாலை 5:14. தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை உலக நமது எஃப்எம் ரெயின்போ 103.3 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க சித்திரை சிவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொழில் முனைவோர் கே சந்திரன் இருக்காரு. கிட்டத்தட்ட 73 நாடுகள், போகாத நாடு கிடையாது, போகாத ஊர் கிடையாதுங்கிற மாதிரி எல்லா ஊருக்கும் போயாச்சு. பட் அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்க வெளியே நிறைய பயணப்படும் போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க, அது உங்களுடைய அறிவை பெருக்கும் அப்படின்றது. ஒரு இடத்துல இருக்கிற ஒரு யூனிக்கான விஷயத்தை எடுத்து வந்து நம்ம ஊர்ல கொண்டு வந்தா அது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியுன்றதுக்கு சிறந்த உதாரணமா நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு. சார், இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு பச்சை மயில கையெழுத்து போடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சும் கூட தொழில் முனைகிறது வந்து நம்மளை இன்னும் ஒரு அடுத்த ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்னு நீங்க நினைச்சது உண்டு. இது எங்கேயாவது எடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு தொய்வு இல்லை எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் சார். எப்பவுமே பிசினஸ் பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னா துணிவும் ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. அதே கட்டத்தில் குடும்ப சூழலோ இல்லை நம்மளுடைய வட்டாரங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏ பாத்துப்பா அப்படி சொல்லி ஏதாவது ஒரு சின்ன கூடவே ஒரு பாயிண்ட் வைப்பாங்க. அந்த மாதிரி பாயிண்ட் வந்தது உண்டா? அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க?
1: எல்லாம் நிறைய வந்து, அதாவது வந்து முதல்ல இந்த ராஜினாமா பண்ணணும்.
0: ஓகே,
1: இல்லையா, அரசு துறையில் இருக்கேன், ராஜினாமா பண்ணணும். யார்கிட்ட போய் கேட்கறது? மனைவி கிட்ட தான் கேட்க முடியும்.
0: ரைட்டு.
1: என்ன காரணம்னா, நான் அல்லையாண்டு அமைந்த மேனி, நீர்வார்த்த நெருப்பு போல இருக்கேன், கருப்பு. அப்ப எனக்கு பொண்ணு கொடுத்தாங்கன்னா என் அளவுக்கு அறிவு கொடுக்கல. நான் அரசுத்துறையில நிலையான ஒரு வருமானம் வச்சிருக்கிறேன், கண் கலங்காம பொண்ணை காப்பாத்துவேன் அப்படிங்கறதுல கொடுத்தாங்க. அந்த தொழிலையே நான் ராஜினாமா பண்ணா என்ன, என் மனைவி திறந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால பயந்து போய் அவங்க கிட்ட கேக்குறேன், அம்மா நான் எனக்கு இந்த தொழில் பிடிக்கல,

0: நான் வேறு தொழில் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, ராமன் இருக்கும் இடம் அயோத்தின்ட்டாங்க.
1: போடு
0: ஒரே வார்த்தை.
1: எப்படி?
0: அப்போது நான் சொல்லிட்டேன், ஓகே எனக்கு இது ஒன்று போதும், இதுக்கு மேல அப்ரூவல் வேற என்ன
1: கிடையாது.
0: ஃபர்தர் ஆட் ஆடணும், உங்ககிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும், எங்கிட்ட வளையல் இருக்கு, நகை இருக்கு, எதை வேணாலும் வச்சு நீங்க பண்ணலாம்.
1: கிரேட்.
0: ஒண்ணாங்க. அப்ப இதுக்கு மேல வேற என்ன சப்போர்ட் வேணும் சார்?
1: அவ்வளவுதான். மணிவியூர் மாணிக்கம்.
0: ஆமா, 50,000 ரூபாய் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். என்னோட 1980 50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு என் சன்னு கூட இணைஞ்சிட்டா அப்படி 100 crore டர்ன் ஓவர். என்ன காரணம்னா, தனி மரம் தோப்பாகாது. கூட ஒரு ஒருத்தரா இணைச்சுக்கிட்டேன். என் தம்பி 10 வருஷம் எங்கர், அவன் காலேஜ் முடிச்சோன்னா நீ என்ன பண்ற, வா தொழில் நம்ம இருக்கு. ஸ்கை இஸ் தி லிமிட்.
1: கண்டிப்பா
0: டூரிசம் வந்து உலகத்துல ஸ்டாட்டிஸ் எடுத்தீங்கன்னா 10 பேருக்கு ஒருத்தர் டூரிசம் கனெக்டடா இருப்பாங்க. அப்போ இதுல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் இருக்கு, வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர்ல அப்பெல்லாம் இவ்வளவு டிராவல் ஏஜென்சிஸ் இல்ல
1: கிடையாது.
0: எண்ணி 4 பேரு, அதுல நான் ஒருத்தன். அதுல எப்படின்னா, வசதி இல்லாம சாதாரண ஒரு வாழ்க்கையில இருந்து வரக்கூடியவன் நான். எனக்கு கல்வி அறிவு ஒண்ணுதான் இருந்தது, எவ்வளிய பெரிய ஆதரவு பண ஆதரவு எல்லாம் இல்ல. அப்ப பிரதரை சேர்த்துறேன். அப்புறம் வந்து என் சன் வந்து ஆப்டர் அ ஸ்பெல், சன் வந்து அப்பெல்லாம் வந்து 1 வயசு. அப்போ அவர் MBA முடிச்சு லேட்டர் டேஸ்ல அவர் என் கூட வந்து இணையறாரு. என் பிரதர் அவரோட சன் அதே மாதிரி MBA முடிச்சு, BE MBA முடிச்சு அவர். இது பாத்தீங்கன்னா, தி என்டையர் ஃபேமிலி இன்வால்வ்ட் இன் திஸ் பிசினஸ்.
1: சூப்பர்.
0: பிளஸ் 60 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஒர்க்கிங், எல்லாம் போஸ்ட் கிராஜுவேட்ஸ்.
1: எல்லாருமே
0: போஸ்ட் கிராஜுவேட்ஸ்
1: சார்.
0: லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் ஈக்குவலா இருக்காங்க. இதுல ஒரு 25 பேர் இருப்பாங்க, அதுல ஒரு 40 பேர், மொத்தம் 60 பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, அரசு துறையிலிருந்து வெளியில வந்தேன், பணம் ஒன்றும் மற்ற குறிக்கோள் இல்லையே, 60 ஃபேமிலி இந்த ஒரு ஷெல்டரை நம்பி இருக்கு.
1: கிரேட்.
0: எவ்ரிபடி இஸ் கம்ஃபர்டபுள். கோவிட் சமயத்துல எல்லாருமே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இண்டஸ்ட்ரீஸ், தொழில் மையங்கள் எல்லாமே எங்கனால முடியல, நீங்க போங்க, தேவை போய் கூப்பிட்டோம். அவங்க எங்க போவாங்க? நான் சொன்னேன், இவங்கனால வளர்ந்துருக்கோம், ஒருத்தர் கூட வேலை விட்டு போக கூடாது, ஒருத்தருக்கும் சேலரி குறைக்கக்கூடாது. 1,75,00,000 ரூபாய் சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து எல்லாத்தையும் பேங்க் பூரா ட்ரெயின் பண்ணி எல்லாத்துக்கும் சேலரி கொடுத்தோம். இன்னைக்கு அத்தனை பேரும் இன்டாக்டா நம்ம கூட இருக்காங்க. கோவிடுக்கு அப்போ கோவிட்ல 1 ரூபாய் இன்கம் இல்லை.
1: ஆமா,
0: அந்த 1.5 வருஷம் பாத்தீங்கன்னா 1 ரூபாய் நயா பைசா இல்லை. ஆனா அதை பத்தி கவலைப்படல, ஏன்னா எங்க வசதிகளை நாங்க வந்து பெருக்கிக்கல. வாய்ப்புகள் இருக்கும்போது நாங்க வாழ்க்கையை ஸ்திரப்படுத்திட்டோம், வசதிகளை நாங்க பெருக்கல. அதனால எங்களுக்கு தேவைகள்லாம் பெருசா, அப்படி பண்ணணும் இப்படி போகணும், நான் வந்து மெர்சிடிஸ்ல தான் போகணும், பென்ஸ்ல தான் போகணும் அப்படின்லாம் நோ. இருக்கிறத வச்சு வி வில் ரன் த ஷோ. ஏன்னா கூடவே இணைச்சு கொண்டு போறோம் ஸ்டாஃப்களை. அப்படி இருந்தாதான் அவங்க நமக்காக உழைப்பாங்க,
1: கண்டிப்பா
0: நம்மளையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சோ அது ஒன் ஆஃப் த சக்சஸ் ஸ்டோரி எனக்கு. இந்த மாதிரி
1: கிரேட் சார். ஏன்னா நீங்க என்ன முனைப்போட ஒரு இன்வெஸ்டரா ஒரு ஓனரா வந்து நீங்க யோசிக்கலாம் நிறைய விஷயம். பட் உங்களுடைய முனைப்பு என்ன, நீங்க எங்க ஒரு எய்ம் வச்சிருக்கீங்கன்னா, அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி உங்களோட சோல்ஜர்ஸுமே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க அந்த இடத்த ரீச் பண்ண முடியும். ஸோ அவங்களும் உங்களோட கை கொடுத்துருக்காங்க, நீங்க உங்களுக்கான சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. பட் ஒரு பேசிக்கா ஒரு பிசினஸ் மேன் வந்து இந்த மாதிரியான குவாலிட்டி இருந்ததுன்னா அவங்க லாங் டைம் போவாங்க. ஏன்னா நிறைய பேர் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு சின்ன இன்கம் இருந்தா போதும், இல்ல ஒரு சின்ன ஒரு சேவிங்ஸ் இருந்தா போதும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம், பாத்திரலாம், வரத பாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வந்த வேகத்திலேயே பின்னாடி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதை பத்தியான சரியான புரிதல் இல்லாம இருந்திருக்கலாம், ஒரு அனுபவ ரீதியான இது இல்லாம இருக்கலாம். நீங்க உங்களுடைய இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 48 வருஷம் இந்த பயணத்துல, ஒரு பேசிக்கா ஒரு பிசினஸ் மேனுக்கு இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருந்ததுன்னா லாங் டேர்ம் போகலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள்.
0: அதாவது விழுதலும் எழுதலும் வந்து வியாபாரத்துல சகஜம்.
1: ஓகே.
0: ஆனா விழுதா எந்திக்கக்கூடிய திறனை நம்ம வளர்த்துக்கணும்.
1: இது பொருளாதார அடிப்படையிலும் சரி,
0: பொருளாதாரத்திலையும், நம்ம வே ஆஃப் லிவிங்லயும்.
1: ஓகே.
0: பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து சறுக்கல்கள் இருக்கும், சமாளிக்க முடியாத கஷ்டங்கள் வரும். ஆச்சுங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்னன்னா, தைரியமா வந்து நம்ம எந்திரிச்சு நிற்கணும். அப்ப எப்படி தைரியமும் எந்திரிச்சு நிற்கக்கூடிய துணிவு வரும்னா, நேர்மையா நடந்தால் மட்டும்தான். லாப நோக்குடன் மற்றவர்களை ஏமாற்றணும்னு எண்ணம் இல்லாம இருக்கும்போது சறுக்கல் வந்தது. அப்ப என்ன கஸ்டமர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சார் என்ன இருந்தாலும் நாங்க சப்போர்ட் பண்றோம் சார், நீங்க பிசினஸ் விட்டுறாதீங்க, ரன் பண்ணுங்க, நாங்க வர வேண்டிய கலெக்ஷன் எல்லாம் வருது, நீங்க

0: பேமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வேணா நாங்க அட்வான்ஸ் பண்றோங்கிறாங்க. அட்வான்ஸ் பண்றோம் சார், கார்பரேட் சொல்றாங்க நாங்க அட்வான்ஸ் பண்றோம் சார், எங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டா ஒரு நாலேஜபிள் பீப்புள் கிடைக்கும். நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
1: அந்த தொழில பத்தி,
0: அந்த தொழிலை பத்தி, அதாவது நீங்க ஒண்ணு வந்து கேக்குறீங்கன்னா, ஒரு ஏரியாவுக்கு டிக்கெட்டிங் பண்றதுக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி போகலாம், அந்த டைம் எப்படி சேவ் பண்ணலாம், உங்க பணத்தை எப்படி மிச்சம் பண்ணலாம், லாங் ரூட்டிங் ஹையஸ்ட் சேலரி இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒருத்தரும் நம்ம பக்கத்தில்
1: வரமாட்டாங்க.
0: அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் உங்க பிசினஸ் ப்ரோக்ராம் மாத்துவீங்க. 24 மணி நேரம் எங்க போன் ஆன்ல இருக்கும். இன்டர்நேஷனல் டிக்கெட்டிங் பண்றவங்களும் சரி, விசா பண்றவங்களும் சரி, எங்கேயாவது போய் விசால மாட்டிக்குவாங்க, அவங்களுக்கு இமிகிரேஷன் கிளியர் ஆகாது. மிட்நைட் 2 மணி 3 மணிக்கு கூப்பிடுவாங்க. எங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள் 4 பேர், ஆண்கள் 4 பேர், 24 மணி நேரம் போன்ல உட்காந்துருப்போம். உடனே அட்டன் பண்ணுவோம். அட்டன் பண்ணி அவங்களுக்கு என்னங்கறத சால்வ் பண்ணி இங்கிருந்து ஏதாவது மெயில் பண்ணணும்னா அந்த நேரத்துக்கு. ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் அங்க டே டைமா இருக்கும், இங்க நைட்டா இருக்கும். சோ அப்ப அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கான்பிடன்ஸ். அவங்க சொந்த மனைவி மக்களையோ கம்பெனியை நம்ப மாட்டாங்க, எங்களை நம்பி தைரியமா போயிடுவாங்க. எனக்கு ஆன்லைன் டிக்கெட் மாத்திரம் போட்டு கொடுங்க, மத்ததெல்லாம் எனக்கு அங்கிருந்து அங்க போறேன், இங்கிருந்து அங்க போறேன் அப்படின்னு போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து. அப்ப என்னன்னா, நம்மளுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்
1: கண்டிப்பா. அதுக்குண்டான எல்லா வழிகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்,
0: நாங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும், கத்துக்கிட்டே இருக்கணும், கூகுள் பண்ணிட்டே இருக்கணும், தென் ஜேர்னல்ஸ் நிறைய படிக்கணும். அது வந்து சட்டியில் இருந்தா தானே ஆப்பைக்கு வரும்.
1: எக்ஸாக்ட்லி சார், எக்ஸாக்ட்லி.
0: எங்க அறிவை நாங்க வளர்த்துக்கிட்டே இருப்போம். இமிகிரேஷன் கான்ஃபரன்சஸ் கன்வென்ஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டே இருப்பேன். இப்ப கூட செவில் ஒரு இன்னோவேஷன் கான்ஃபரன்ஸ் வருது, அதுக்கு அட்டன் பண்ண போறேன். செவில் ஸ்பெயின்ல,
1: ஸ்பெயின்
0: அதை அட்டன் பண்ண போறேன். மத்த யோசிப்பான் இதுக்கு போய் செலவு பண்ணணுமான்ட்டு. அறிவுக்கு செலவு பண்றது கணக்கே பார்க்க கூடாது.
1: அதனால தானே 48 வருஷமா நம்ம நிக்க முடிஞ்சது.
0: என்ன நம்பி வந்து உட்கார்றாங்கன்னா அதாவது
1: நீங்க கிரேட். இன்னும் கூட நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. 5:23 ஆகாஷ்வாணி 103.3 FM நேர்கள் கேட்டு வச்சிட்டு இருக்கீங்க சித்திரச்சவன். நம்மளோட பேசிட்டு இருக்காரு தொழில் முனைவோர் கே சந்திரன்.

0: ரேடியோ எஃப்எம் இங்க எல்லாமே தூள.
1: அஞ்சு மணி 27 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு வச்சிட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொழில் முனைவோர் கே சந்திரன் இருக்காரு. அதாவது வானத்தில் இருப்பதும் பூமியில் வானத்தில் பறப்பதும் பூமியில் இருப்பதும் அவரவர் எண்ணங்களை, அந்த எல்லா எண்ணங்களையும் எஸ் நாங்க இருக்கோம் பாசிபிள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அசாதாரணமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் கே சந்திரன் அவர்கள். சோ 48 வருட அனுபவம், பேசிக்கா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும், ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா அதுல முனைப்போட இருக்கணும், அதுல வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், அதை வந்து கரெக்டா எதிர்கொள்ளக்கூடிய உங்களுடைய மனப்பக்கமும் அதுக்கான பொருளாதாரமும் இருக்கும் அப்படின்ற விஷயம் சொன்னீங்க. நிறைய சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய இடர்பாடுகள் நிறைய விஷயங்கள் நம்ம பேஸ் பண்ணிருப்போம் சார். நீங்க அந்த டைம்ல நடந்தப்போ பிசினஸ் பெருசா இல்ல, பட் ஊழியர்களை வந்து கரெக்டா கோடின் பண்ணி கூட கூட்டு போன அப்படின்னு சொன்னீங்க. இந்த டைம்ல நடந்த ஏதாவது முக்கியமான ஒரு இன்சிடென்ட், நினைவில் நிற்கக்கூடிய இன்சிடென்ட் ஏதாவது நடந்ததா?
2: சொல்றேன் சார், நிறைய நடந்திருக்கு, ஒரு சுருக்கமா சொல்றேன். அதாவது வந்து கோவிட் டைம்ல எல்லாமே க்ளோஸ்ட்.
1: ஆமா.
2: அப்புறம் ரொம்பவும் கான்டாக்ட் இருக்கக்கூடாது, கார்டன் பண்ணிக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆல் ஏர்போர்ட்ஸ் க்ளோஸ்ட் நேஷனலி அண்ட் இன்டர்நேஷனலி, தேசியத்திலும் உலகம் சுற்றும் ஏர்போர்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான் பயந்து போய். இமிகிரேஷன் ஒன்றும் ஒர்க் பண்றது இல்ல, எல்லாமே க்ளோஸ்ட். அந்த நேரத்தில் ஒரு அதிகாரி, பெரிய அதிகாரி, அவர் வராரு, என்னது ஃபோன் பண்றாரு, சார் ஐ அம் சோன் சோ சோ, உங்களை பார்க்க வரணும். இப்ப எதுக்கு என்ன பார்க்க வரீங்க சார்? நாங்க ஆபீஸ்ல ஃபுல் பிளஜா உட்காந்துருக்கோம், டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நாங்க அத்தனை பேர் வந்து நெக்ஸ்ட் நாளைக்கு சீசன் நல்லானா என்ன பண்ணலாம் அப்படிங்கறது நாங்க பிளான் பண்ணிருக்கோம், ஐட்டனரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், ஓல்டு கலெக்ஷன்ஸ் என்ன அதை பார்த்துட்டு இருக்கோம், ஆடிட்டிக்கு உண்டானதற்கு டாக்ஸஸுக்கு எது எது கட்டணும் என்னங்கறத அதை பார்த்துட்டு ஃபுல் பிளேஜா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் 40 பேர். அப்போ அந்த நேரத்தில் அவர் வராரு, வந்து உள்ள வந்து நான் ஆச்சரியப்படுறாரு, இவ்வளவு பேர் ஒர்க் பண்றீங்களா? ஆமா சார், என்ன வேணும் உங்களுக்கு? என் மகன் வந்து பின்லாண்ட்ல இருக்கான், ஹெல்சின்கி.
1: ஓகே.
2: அவன் ஒரு பொண்ணை காதலிச்சுட்டான், பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கான் எனக்கு, ஒரே பையன். நானும் என் மனைவி அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணணும். சார் நீங்க ஒரு பெரிய அதிகாரி, அதிகாரின்னா ரொம்ப காவல்துறையில பெரிய அதிகாரி, நீங்க உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு, எப்படி சார் போக முடியும்னு? இல்ல சார் நீங்க தெரியும், உங்களுக்கு நீங்க மனசு வச்சா முடியும், என்ன நம்புறீங்களா? நாமா எங்க கமிஷன் கூட சொன்னாரு ஃப்ராடா இருப்பான், பாத்துக்கணும் சொன்னாரு. பரவாயில்ல உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு இப்படி யோசிச்சேன், மாற்றி யோசிக்கணும். வெற்றியாளர்கள் மாற்றி யோசிப்பார்கள் நான் ஒரு உதாரணம் மற்றவர்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏர்போர்ட் க்ளோஸ், எல்லாமே க்ளோஸ்டு, ஹை கமிஷனர்ஸ் கவுன்சில் ஜெனரல்ஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பலையே. அவன் அங்கதான் உட்காந்து இருக்கான், டெல்லியில தான் உட்காந்து இருக்கான், பாம்பேல இருக்கான், பாம்பேல இருப்பான். ஒன்னா ஹை கமிஷனர்னா டெல்லியில இருப்பான், கவுன்சில் ஜெனரல்னாக்க பாம்பேல இருப்பான், சென்னையில இருப்பான், அந்த மாதிரி. அவங்க போகலையே, ஏன்னா அவங்களுடைய நாட்டு மக்களை பாதுகாக்கவும் புரோட்டோகால், ரெண்டு நாட்டுகளுக்கும் உண்டான சமத்துவத்தை பண்றதுக்காக அங்கதான் உட்காந்து இருக்காங்க, யாரும் வீட்டுக்கு அனுப்பல. சோ எடுத்தேன், அவங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடி எடுத்தேன், என் செக்ரட்டரி கூப்பிட்டு லெட்டர் டிக்டேட் பண்ணேன். நான் இந்த மாதிரி அரசு துறையில் ஒரு அதிகாரி, என் பையன் வந்து கல்யாணம் வச்சுட்டான் இந்த நேரத்தில், ஒரு நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் எங்கள் கல்ச்சர் பிரகாரம் தந்தை மகனுக்கு ஆசீர்வாதம் செய்யறது தான் அல்டிமேட்டம். நான் வாழ்க்கையில் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதனுடைய பிரதிபலனே அதுதான், அதை அனுபவிக்க முடியலன்னு எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு விசா கொடுங்க, நான் அப்படியே போகணும். ஒரு பேஜ் ஐ ரோட் அ பியூட்டிஃபுல் லெட்டர் சென்ட் அ மெயில் டைரக்ட்லி டு தி ஹை கமிஷனர் டெல்லி. ஓகே, ஃபின்லாண்ட் ஹை கமிஷனர். நான் சொன்னேன் சார் அனுப்பிச்சிருக்கேன், நீங்க போங்க, ஒரு நாளைக்கு நாளானுக்குள்ள ரிப்ளை வரும். அவர் எந்திரிக்கிறாரு, போன் இஸ் இட் மிஸ்டர் சோன் சோ சோ, இஸ் இட் சார் ஒன் மினிட்

0: சார் ஐ கனெக்ட் யூ சார், பேசுங்க, ஹை கமிஷனர் பேசுறாரு. அண்ட் வை யூ ரிட்டன் சச் எ பேத்தட்டிக் லெட்டர் அண்ட் ஆர் யூ இன்ட்ரெஸ்ட்ங்கிறாரு. நீ போகணும்னு ஆசையா? எப்படி போவே? பிளெயின் எல்லாம் ஓடுறது இல்லை, ஒன்றும் இல்லை. ஹவு கேன் யூ கோ அப்படிங்கிற சார், நீங்கள் விசா கொடு, நான் போய்க்கிறேன் சொல்கிறேன், விசா கொடுங்க, நான் போய்க்கிறேன் சார்னு. ஓகே, நீ அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டாக இருக்க அப்படின்னாக்க, ஐ வேல்யூ யுவர் சென்டிமெண்ட். அவர் சொன்ன வார்த்தை,
1: ஓ கிரேட்ல
0: ஃபின்லேண்டு ஹை கமிஷன் சொல்கிற, ஐ வேல்யூ யுவர் சென்டிமெண்ட், யூ கம் ஃபார் அன் இன்டர்வியூ, எஸ் நோ அப்பாயின்மெண்ட் ஃபார் யூ, யுவர் நேம் வில் பி இன் த இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆஃபீஸ், யூ கேன் கம் இன் சைட் எனி டைம் கன்வீனியன்ட். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஆர் கமிங், நான் எப்படி வருவேன் எனக்கு தெரியாது, நீ வந்து சேருங்க அப்படின்ட்டு போனை வச்சுட்டாரு. சார் எப்படி போகிறதுன்னு மாற்றி யோசிப்போம்,
1: அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி.
0: அப்புறம் கேட்டேன் நான், ஹெல்த் அதாவது வந்து டெல்லியில் இன்டர்வியூ, அப்போது இவாக்குவேஷன் ஃப்ளைட் ஃப்ளை ஆகிட்டு இருந்தது, டெல்லி மெட்ராஸ் டெல்லி அமெரிக்கா, மெட்ராஸ் டெல்லி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆப்பிரிக்கா, இங்கே இருக்கிற மக்களை எல்லாம் அங்கே அனுப்பிச்சிட்டு மிட் நைட் ஃப்ளைட்டு ஏர் இண்டியா ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தது.
1: ஓகே,
0: அங்கே கூப்பிட்டேன், ஒரு ரெண்டு சீட் தர முடியுமா உங்களால், ஒரு எமர்ஜென்சி, ரெண்டு சீட் நிறைய சீட் இருக்கு சார், ராத்திரியில் யாரு ஃப்ளை பண்றாங்க, பட் என்னன்னா ப்ரோட்டோகால் நீங்க பாத்துட்டு வாங்க.
1: அது என்ன ப்ரோட்டோகால்?
0: ஃபிட் டு டிராவல் அவே ஃப்ரம் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் கண்டீஜியஸ் டிசீஸ் சர்டிபிகேட்டோட நீங்க வாங்க, ஏதாவது கோவிட் கிவிட் வந்துருக்கூடாது. அப்புறம் இது ரெண்டு சொல்லிட்டு நீங்க வாங்க, நான் டிக்கெட் பண்ணி வைக்கிறேன், நைட்டு நீங்க மெட்ராஸ் போவோம். ஃபிளைட் வந்து இன்டர்நேஷனல் ஃபிளைட் ஒன்லி ஃப்ரம் மெட்ராஸ் தானே, மெட்ராஸ் டு டெல்லி இருக்கு அப்படின்னு. சார் மெட்ராஸ்க்கு எப்படி போவாங்க? உங்க கமிஷனர் சொன்னால ஃப்ராடுன்ட்டு, அவர்கிட்ட போய் சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க, நான் ஜீப்பை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜீப்பை யூஸ் பண்ணுங்க, போய் இறங்கிக்கங்க, திரும்ப வரும்போதும் அதே மாதிரி வந்துருங்க.
1: எமர்ஜென்சி
0: டெல்லிக்கு அங்கே மெட்ராஸ் போயிட்டு மெட்ராஸ் வந்து ஃபிளைட்ல போனாரு, இன்டர்வியூ போனாரு. அவர் ஆச்சரியமா பாக்குறாரு, எப்படி வந்த இந்த மாதிரி எவாக்குவேஷன் ஃபிளைட்ல வந்தேன், கால்ட் எவாக்குவேஷன் ஃபிளைட், மிட் நைட் ஃபிளைட்.
1: ஓகே,
0: அந்த அதில் போய் அட்டன் பண்ணிட்டு விசா வாங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு கொடுத்துருந்தேன், வந்துட்டார். இப்போ வந்தாச்சு, ஹெல்சின்கி போகணுமில்ல, எப்படி போகிறது? ஃபின்லாண்ட் போகணும். அப்போ நான் உடனே எங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் ரூட்டிங்ஸ் தெரிஞ்சவங்க எங்கள் ஆஃபீஸில் 4-5 பேர் இருக்காங்க, கூப்பிட்டு ஹெல்சின்கி ஃபின்லாண்ட் டு இந்தியா என்னென்ன ஃப்ளைட் வருது பாரு அப்படின்னு, அங்கிருந்து வந்து இங்கே கூப்பிட்டு போகிறதுக்கு வயா ஆம்ஸ்டர்டாம் வர்றாங்க, ஆம்ஸ்டர்டாம் வந்து டெல்லி, டெல்லி ஆம்ஸ்டர்டாம் டெல்லி, அந்த இருக்கு போட்டுருக்கு அதில், அதில் வந்து பிடி ரெண்டு சீட்டு பிடின்னு பிடிச்சி மிட் நைட் ஃப்ளைட்டில் இங்கிருந்து டெல்லி போய், டெல்லியிலிருந்து ஃபின்லாண்ட் போய் மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு திரும்ப ஒரு வாரம் கழிச்சு வந்தார். இது நிறைய விஷயங்கள் இருந்தது நடுவில், அதெல்லாம் அந்த நேரம் காலமாக நான் அதை.
1: பட் இவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம ஒரு நம்மளை தேடி வர்ற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம இவ்வளோ ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கணுன்ற இந்த பங்களிப்பு, இந்த ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு எப்போ வர ஆரம்பிச்சது? ஏன்னா பிசினஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக அதில் ஒரு ப்ராஃபிட்டபிள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் இந்த ஒரு இக்கட்டான சூழலில் எப்படி ஒரு ஃபின்லாண்டோட ஒரு கமிஷனர் வந்து இதை வேல்யூ பண்ணியிருக்காரோ, நீங்களும் அதை வேல்யூ பண்ணியிருக்கீங்க ஒரு கஸ்டமரோட இதை வந்து. மேபி இந்த லாங் ஜேர்னிக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்திருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி நாலேஜ் ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி உங்களால் அதை கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போக முடியுது, இது எப்படி?
0: அதாவது சார், நாம வந்து நான் பெரிய டாடா பிர்லா ஃபேமிலியிலோ அல்லது குறைஞ்சது டிவிஎஸ் ஃபேமிலியோ அந்த மாதிரி இல்லை, ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தேன். அப்போ மற்றவர்களுடைய வலி வேதனை நமக்கு தெரியும். ஒரு தந்தையா அவருக்கு வந்து வந்து கேட்குறாரு, ஒரு கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம அறிவை வச்சு என்ன பண்ண முடியுங்கிற ஒரு மாற்றி யோசிக்கக்கூடிய வேணும். நேரம் பார்க்கக்கூடாது, பணம் பார்க்கக்கூடாது, எனக்கு இதனால் என்ன பயன் பார்க்கக்கூடாது, உதவணுங்கிற ஒரே எண்ணம், நான் சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. இது பண்ணி காட்டுறேன் பார்க்கலாம்,
1: ஒரு சேலஞ்சா
0: துணிவு, அதாவது நான் பண்ண முடியும், என்னால் முடியும், பண்ணி காமிக்கிறேன் பார்க்கலான்ட்டு துணிச்சலாக எழுதுறோம். அதுக்கு முக்கியமான இது என்னன்னாக்க, ஒவ்வொருத்தரும் வந்து லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும் சார், ரைட்டிங் பவர் தானாக வந்துடாது. நிறைய படிப்பேன் நான், என்னன்னா தமிழ் மீடியத்தில் படித்தவன் நான், ஆனால் நான் ஆங்கிலத்தில் இன்னைக்கு சரளமாக பேசக்கூடிய இது எனக்கு முடியும். என்ன காரணம்னா அறிவை வளர்த்துக்கிட்டேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன், என் வீட்டில் என் சுத்தில புத்தகங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அறிவு தான் வந்து எனக்கு தைரியத்தை கொடுத்தது. நாலேஜ் வில் கிவ் தி ஸ்ட்ரெங்த் ஆஃப் யுவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்.
1: கண்டிப்பா, ஏன்னா நீங்க எடுக்கிற தொழிலுக்கு அது ரொம்ப முக்கியத்துவமான ஒன்றா இருக்கு. ஆமா, ஏன்னா நிறைய பேரோட நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்.
0: பண்ணிட்டு இருக்கு.
1: ஓகே, ரைட். ஸோ இப்போ நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு தொழில் ஒரு கைண்ட் ஆஃப் இருந்திருக்கும். இப்போ நிறைய நீங்க சொன்ன மாதிரி நிறைய காம்படிஷன், நிறைய நிறைய அப்டேட்ஸ் நிறைய வந்துருச்சு. இப்போ நீங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த தொழிலை கொடுக்கும்போது இதுல என்ன மாதிரியான ஏற்றங்கள் சந்திக்கிறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து இம்பாக்ட் இருக்கு, இது நம்ம இருக்கும்போது இருந்தா இன்னும் நான் சிறப்பாக

0: பண்ணிருப்பானப்பா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கா, இல்ல நம்ம அளவுக்கு இன்னும் பண்ண மாட்டாங்களே அப்படின்ற ஃபீல் இருந்திருக்கா?
1: அதாவது இப்ப பிரசன்ட் ஜெனரேஷன் என்ன ஃபீலிங்னா, இது நடக்குமா, இது
0: டவுட்டடாவே இருக்காங்க,
1: அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் திங்கிங்ஸ் நிறைய இருக்கு. அந்த நெகட்டிவ் திங்கிங் எவன் இருக்கானோ அவன் வந்து ஒதுக்கி வச்சிடணும். முடியும் நம்பிக்கை வரணும். இது சாதிக்க முடியும் நம்பிக்கை தான், சாதிக்கலாம் தன்னை போல. அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான அறிவை வளர்த்தணும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த அறிவை வளர்த்துக்கிட்டோம்னா தன்னை போல கான்பிடன்ஸ் வந்து வந்துடும், துணிச்சலை பண்ணலாம். அதாவது நம்ம பாட்டு கூட ஒன்று இருக்கு, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கிழித்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார், சிலர் அல்லும் பகலும் தெருக்கெல்லாம் இருந்துவிட்டு அதிர்ஷ்டமில்லை என்று அலட்டி கொண்டார், விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார், குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார்.
0: விழித்துக் கொண்டோரெல்லாம்
1: பிழைத்துக் கொண்டார்.
0: எஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசி பகலாம் 5:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது சித்திரை சேவனம், நம்மளோட தொழில் முனைவோர் கே சந்திரன் இருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், பாடலுக்கு பிறகு கேளுங்க ரசிங்க.

0: 5:43 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நீங்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொழில் முனைவோர் கே சந்திரன் சார் இருக்காரு. நிறைய விஷயங்கள், ஒரு தொழில் முனையணும் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு துணிவு முக்கியமோ அதே அளவுக்கு மாற்றி யோசிக்கக்கூடிய திறனும் முக்கியம். எல்லாரும் படிப்பை வந்து நீங்க படிச்சா வேலைக்கு போகலாம்னு யோசிப்பீங்க, பட் படிச்சா இன்னும் கூட அழகா பிசினஸ் பண்ணலாம், இன்னும் ஃபோர்ஸா பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முன்னதாரமா நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு, நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. சார், இந்த மாதிரி ஒரு ஜேர்னில நான் கேட்டிருந்தேன், உங்களுடைய தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பா இருந்திருக்கும், அது தொழில்நுட்பங்கள் ரீதியா கூட இருந்திருக்கலாம், இல்ல காம்படிஷன் ரீதியா இருந்திருக்கலாம், அதெல்லாம் எப்படி எதிர்கொள்றீங்க? நம்மளுடைய ஆரம்ப காலத்தில் இருக்கும் போது இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வையுமே ஒரு தொழில் மேல வித்தியாச வித்தியாசமா இருக்கு, நீங்க அதை எப்படி அணுகிறீங்க? இப்ப மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க?
1: சார், நாங்க ஆரம்பிக்கும் போது கம்ப்யூட்டர் கிடையாது, டேட்டாஸ் கிடையாது, மொபைல் கிடையாது, ஒரு பேஜர் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனா மேனுவல் ஆபரேஷன் தான், நாங்க மேனுவல் ஆபரேஷன் தான், எங்களுக்கு டெலக்ஸ் அனுப்புவோம், அந்த டெலக்ஸ் ரிப்ளை வந்தா நாங்க டூர் போவோம் வருவோம். ஆனா இன்னைக்கு இந்த உலகமே பாம் டாப், கையில மொபைல் எடுத்தீங்கன்னா விக்கிபீடியா கூகுள் போட்டா என்ன வேணும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுது இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு இன்னைக்கு சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிருச்சு, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருச்சு, உட்கார்ந்த இடத்துல நீங்க எதை வேணாலும் சாதிக்கலான்ற ஒரு நம்பிக்கை வந்துருது. இத்தனை வரும்போது காம்படிஷன்ஸும் வந்து இவ்வளவு காம்படிஷன்ஸ் இருந்தாலும் எங்களை தேடி வர்றாங்க அப்படின்னாக்க, முதல்ல அவங்களுக்கு வந்து வெறும் டெக்னாலஜி மாத்திரம் ஒருத்தருக்கு வந்து முக்கியம் அல்ல. ஒரு டேட்டாஸ், கான்பரன்சஸ், ஆன்லைன் மீட்டிங்ஸ், கூகுள் மீட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கலாம், பட் நேருக்கு நேர் 1-to-1 கான்டாக்ட் டிஸ்கஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு மேல ஒன்று பண்ண முடியாது. ஒரு சயின்டிஸ்ட் இருக்காருன்னா அவரோட ப்ராடக்டையும் நாலேஜையும் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு நேருக்கு நேர் போய் உட்காந்தாதான் பண்ண முடியும். அப்போ போறதுக்கு வந்து அவங்க வந்து தேடி வருவாங்க. ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு அப்படின்னா அவர் ஆன்லைன்ல டிக்கெட் போட்டு போலாம், ஆனா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்னங்கிறது அவருக்கு தெரியாது. அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் படிச்சுட்டு இருக்கிறது ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டின்னு ஒன்னு இருக்கு, அதுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, எங்களை மேல ஆளுகளை நம்பித்தாகணும். ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு, அவர் வந்து ஆன்லைன் டிக்கெட் போக கூட போடலாமே, விசா ஆன்லைன்ல போட்டு போலாமே, பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுல ஏதாவது லேக்குனா இருந்ததுன்னா அவங்க போகக்கூடிய தொழில் பாதிச்சிடும், நேரத்தை மிச்சம் பண்ண முடியாதுங்கிறதுனால இதே தொழிலாக இருக்கக்கூடிய எங்களை நாடுறாங்க. எவ்வளவு டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் ஆனாலும் இந்த 1-to-1 கான்டாக்ட் பர்சனல் டச்ங்கிறது கட்டாயம் வேணும்.

0: ட்ரஸ்ட்வர்த்திக்காக,
1: கண்டிப்பாக
0: ப்ராடக்ட் நாலேஜுக்காக,
1: எஸ்
0: அப்புறம் கான்ஃபிடன்ஸ் வெதர் டெலிவரி பண்ணுவானா, இந்த ப்ராடக்டை டெலிவரி பண்ணுவானா பண்ண மாட்டானா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா இல்லை இருக்கெல்லாம் போயிருமா, அந்த ஃபியர்லாம் போகணுன்னா நேரில் வந்து தான் ஆகணும். எவ்வளோ காம்படிஷன்ஸ் இருந்தாலும் இன்னும் எங்கள் ஆஃபீஸில் கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். எங்கள் 60 ஸ்டாஃப்களையும் வந்து நீங்கள் ஈஸியாக அப்படி பேசிட முடியாது.
1: ஓகே,
0: எல்லாரும் வந்து எங்கேஜாக தான் இருப்பாங்க. என்ன காரணம்னா அத்தனை பேரும் ஒன்றா வியாபாரத்துக்கு போவாங்க, இல்லைனா படிக்க போவாங்க, இல்லைனா சோசியல் மீட்டுக்காக போவாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண போடுவாங்க, இல்லையா அப்படின்னா பேக்கேஜ் டூர் போவாங்க, லயன்ஸ் கிளப் போவாங்க. இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னாக்க வருஷம் லயன்ஸ் கிளப் நாங்கள் நடத்துகிறோம். வந்து அந்த அட்டன் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு ரோட்டரியில் போகிறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது எல்லாருமே ஆன்லைன்லேயும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்கங்கிறது சொல்ல முடியாது. காம்படிஷன்ஸ் இருந்தாலும் எங்கே போனால் வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு தேடி வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது வெர்ச்சு ஆஃப் பை சோ மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்டேட்டிங் அவர் நாலேஜ். நாலேஜை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு கண்ட்ரியோட ரெகுலேஷன்ஸ் மாறிச்சுன்னா அதை நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் போய் அனுப்பிச்சுட்டோம்னா அவங்க போய்
1: மாட்டிக்குவாங்க. கரெக்ட்,
0: இதுதான் முக்கியம்.
1: ஸோ நம்ம என்னதான் ஜென்ரேஷன் கேப் இருந்தா கூட நம்ம அப்டேட்டடா இருக்கும்போது அதுக்கான சீக்வன்ஸ் இருக்க தான் செய்யுது அப்படின்ற விஷயம். எஸ், பட் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கோம், நம்ம வந்து லாங் ஜேர்னி போயிட்டு இருக்கோம். எங்கேயாவது இப்ப தொழில் முனைவர்கள் வந்து என்ன பாத்தீங்கன்னா சார், ஆரம்பத்துல வந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சோ இல்ல பாதி அறிவோடையோ உள்ள போயிருவோம். உள்ள போனதுக்கு சில பேர் கை சுட்டுக்குவாங்க, ஐயோ இல்ல நம்ம நினைச்ச மாதிரி இல்ல அப்படின்னு பட்டுக்குவாங்க. பட் அதுக்கப்புறம் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி போறது எவ்வளவு தூரம் சரி, இல்ல ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அது முனைப்போட நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கதான் செய்யும், நீங்க அதுலயே லாங் டிராவல் போகணும் நீங்க நினைப்பீங்க. உங்களுடைய அறிவுரை என்னவா இருக்கும் உங்களுக்கு?
0: அதாவது வந்து தொழில வந்து டோட்டல் இன்வால்மெண்ட் இருக்குனாக்க கீழே விழத்தான் செய்யும், விழுந்தா எந்திரிச்சு ஓடணும்.
1: ஓகே,
0: மெஸ்ஸி ரொனால்டோ பாக்குறோம், எபாபே, தென் இவங்க எல்லாம் பார்த்த ஃபுட்பால் மேட்ச் பார்க்கும்போது பார்த்தா கீழே விழுவான், காலை உடப்பான், முடிஞ்சாயம் போயிருவான் போல் இருக்கு, அந்த பக்கம் நினைப்போம். எந்திரிச்சு அவன் டார்கெட் தான் அவனுக்கு முக்கியம். ஒரு பிசினஸ் மேனுக்கு இதே தான் முக்கியம். அவன் டார்கெட் என்ன, எங்க போகணும், எதை அச்சீவ் பண்ணணும், கீழே அதுக்கு டக்குன்னு எந்திரிச்சு நிக்க தெரியணும். எந்திரிச்சு நிக்க தெரியணும், தெரியலன்னா விழுந்துருவாங்க. அப்ப தெரியணுங்கிறதுக்காக நீங்க ஓடும்போதே உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டே போடணும். உங்க தொழிலுக்கு உண்டான திறமைகளை வளர்த்துக்கிட்டே போகணும். ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பங்களை அதிகம் பண்ணிட்டே போகணும். அப்போ என்ன அப்படின்னாக்க பணம் வந்து பேங்க்கில் கொடுக்குறாங்கிறதுக்காக வாங்கி ஆடிக்காரும் மெர்சிடிஸையும் வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தாக்க கீழே விழுந்தா போச்சு.
1: அது பேர் பண்ண
0: வசதி வரும்போது நம்ம வாய்ப்புகளை பெருக்கணும். வசதி வருது, பணம் வருதுன்னா வாய்ப்புகளை பெருக்கிக்கணும். ஒரு பிரான்ச்சுங்க ரெண்டு பிரான்ச்சு, டெக்னிக்கல் நோஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணால் அங்கே போயிட்டு வரணும் அப்படின்னா 4-5 லட்சம். இதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் அறிவை வளர்த்து உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சிங்க,
1: டீமையும் பேஸையும் கரெக்டாக.
0: ஆமாம், நீங்கள் வந்து கீழே விழும்போது அடிபடாது, உங்களுக்கு எந்திரிச்சிக்கலாம், உங்களுக்கு அதுக்குள்ள நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க. இது எந்த இடத்துல அடிபடுது, இது எப்படி எந்திரிச்சு ஓடலாங்கிறத திறமையை வளர்த்துக்குவீங்க. இதை பற்றியே யோசிக்காம நிறைய டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாம் கீழே விழுந்ததுக்கு காரணம் அவங்க அப்டேஷன் இல்லாததுனால. எங்க என் நாலேஜ் பிரகாரம் அவங்க வந்து கோயம்புத்தூர் இஸ் மான்செஸ்டர்ங்கிறாங்க, சவுத் இந்தியா. ஏன் இவ்வளோ மில்லுகள்லாம் க்ளோஸ் ஆச்சுன்னா அவங்க வந்து ஒரு பக்கம் பிரைஸ் ஃபேக்டர், கல்டிவேஷன், அது தேர் எல்லாத்தோட மேஜர் ஃபேக்டர். இன்னைக்கு சில மில்லுகள்லாம் நல்ல விதமாக ஓடிட்டு இருக்குன்னா அவங்க மிஷினரிஸ் டெக்னாலஜிஸ் அப்டேட் பண்ணிட்டே இருந்ததுனால சக்சஸ்ஃபுல்லாக ஓட்டுறாங்க. இதுதான் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன்.
1: எஸ் எக்ஸாக்ட்லி சார், ஏன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல வந்து நம்ம அப்டேஷன் இருந்தா தான் நம்ம கரண்ட்ல வந்து
0: இருந்துகிட்டே இருக்கணும்.
1: ஓகே ஓகே, ஸோ காலம் கருதி வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது உங்களுக்கு போதும் நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்த ரீச் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் இழைப்பாரலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுண்டா?
0: என்னைக்குமே வந்து ஒரு வியாபாரி அப்படி நினைக்கவே கூடாது சார்.
1: கூடாது, மாட்டாங்களா?
0: நினைக்க கூடாது, நினைக்க மாட்டாங்க,
1: நினைக்க மாட்டாங்க.
0: உடலில் உயிர் இருக்கும் வரை தன் தொழில வந்து மேலும் மேலும் வளர்த்துட்டே போகணும் தான் விரும்புவாங்க. பணம் சம்பாதிக்கிறத விட வளரணும், அது நிலையா நிக்கணும், பேர் வந்து நிலைச்சு நிக்கணுங்கிறது தான் முக்கியமா இருக்கும். அதுதான் அவசியமே ஒழிய அது வந்து நோ சேச்சுரேஷன்ஸ்ங்கிறதே கிடையாது.
1: எஸ் இப்போ நம்ம நீங்க பேசுறதும் இல்ல நம்ம நம்மளுடைய உரையாடல் கூட நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா இருக்கும் சார். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து இந்த ஒரு பச்சை மயில கையெழுத்து போற வேலை எனக்கு வேணாம், நான் தொழிலே பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் யாராவது இருந்திருப்பாங்க? உங்களுடைய வாழ்க்கை பாதி ஏதோ ஒரு விஷயமோ ஏதோ ஒரு நிகழ்வோ மாத்தி இருக்கும்ல, அது என்ன நிகழ்வு அது?
0: இல்லை, அது வந்து தேவைகள் தான், மனிதனுடைய தேவைகள் தான் வந்து ஒரு மனிதனை வந்து மாற்றி யோசிக்க வைக்கிது. என் எதிர்காலம் எப்படி

0: இருக்க போகுது, புரியுது, பார்க்கணும். இது எப்படி என் குழந்தைகள் எல்லாம் எங்க படிப்பாங்க? மாறுதல் பண்ணிட்டே இருந்தாக்க, ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து சவுத் ஆர்காட், அடுத்த போஸ்டிங் வந்து தஞ்சாவூர், அடுத்த போஸ்டிங் ஈரோடு, அடுத்த போஸ்டிங் பொள்ளாச்சி. ஸோ என் குழந்தைகளை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும். வளர்ச்சி இது சுயநலத்தில் தான் பொதுநலம் வளரும்.
1: ஓகே
0: வச்சுங்களா,
1: ஓகே,
0: அதுதான் எனக்கு வந்து மெயின். இது அப்போ நமக்கு சூட்டான நம்ம எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வியாபாரம் என்ன அது பண்ணணும்.
1: ஸோ ஆல்ரெடி படிக்க ரொம்ப பிடிக்கும், நம்மளை சுற்றி நிறைய புத்தகங்கள் இருக்கு, புத்தகங்கள் மட்டும் பார்த்தாது நிறைய பயணப்படும் போது இன்னும் உடைய உங்களுடைய அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்ற விஷயம். ஸோ நீங்கள் என்ன நோக்கத்துக்காக, வருமானத்துக்கு வருமானமாச்சு, அறிவை பெருக்கணும் அறிவு பெருக்கணும் ஆச்சு. ஸோ உங்களை சொன்ன மாதிரி உங்களுக்கு கீழே ஒரு 60 ஃபேமிலி ரன் ஆகுது அப்படிங்கிற விஷயம், இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இது அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட முடியாது. இந்த மாதிரி ஒரு நிறைய ஏற்ற இறக்கங்களாக வந்திருக்கு, நம்மளை இவ்வளோ பிஸ்னஸ் தாண்டி போகணும், இவ்வளோ காம்படிஷனில் இருக்குது, இன்னும் நிலைப்பாடாக இருக்கிறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உதாரணமாக இருந்திருக்கு, அது இருந்திருக்கும் உங்களுடைய லைஃப்பில் கூட. ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு இலக்கு வச்சிருப்பீங்களா சார், நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு இலக்கு இருக்கணும், இலக்கு இருந்தால் தான் ஓட முடியும், அந்த இலக்கை ரீச் பண்ணிட்டு தான் உங்களுக்கு தோணுதா, எப்பயோ தோணிருக்கா?
0: இல்லை இல்லை இல்லை இல்லை,
1: இன்னும் தோணலையா சார்?
0: வந்து
1: ஓ
0: என்னன்னாக்க, ஒரு அகாடமி ஆரம்பிக்கணும்ன்ட்டு.
1: ஓகே ஓகே.
0: ஒரு அகாடமி, அதாவது நீங்கள் வந்து கிராஜுவேஷனுக்கு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, டூரிசம் பிபிஏ, தென் எம்பிஏ, எம்பிஏ டூரிசம், இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஹேவ் நாட்ஸ்ன்னு ஒரு ஒரு கிளாஸ் இருக்குது, வசதி இல்லாதவர்கள் அப்படின்ட்டு எஸ்எஸ்எல்சியோடு நிறுத்திடுவாங்க.
1: ஓகே.
0: பிளஸ் ஒன் பிளஸ் டூவோட அதுக்கு மேலே படிக்க வசதி இல்லை, நான் எங்கேயாவது வேலைக்கு போனால் சரிம்பாங்க. போனோன்னு அவங்கள வேலைக்கு யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, அனுபவம் இருக்கான்னு கேட்பாங்க.
1: ஆமாம்.
0: அந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ படித்தவங்களுக்கு இம்மீடியட்டாக வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு அகாடமி ஆரம்பிக்கணும்னு ஆசை எனக்கு. வாழ்க்கையில் முடியாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? கார்கோ, ஏர்போர்ட், ஹோட்டல், ட்ராவல் ஏஜென்சிஸ், ஏர்லைன் இண்டஸ்ட்ரீஸில் அவங்களுக்குன்ட்டு வந்து ஒரு நாலேஜ் இருந்ததுனாக்க அவங்க கிரவுண்ட் ஆப்ரேட்டர்ஸாக வேலை பண்ணலாம்.
1: ஓகே.
0: பட் அந்த நாலேஜோட போனால் உடனே எடுத்துக்குவாங்க.
1: டென்த் முடிச்சிருந்தா போதும்,
0: பிளஸ் ஒன் இருந்தால் போதும்.
1: ஓகே ஓகே.
0: ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்ததுன்னா நாங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுக்கலான்ட்டு ஒரு எண்ணங்கள் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது, நான் வெளிநாடுகளில் இருக்குது, வெளி மாநிலங்களில் இருக்குது. நம்ம கோயம்புத்தூரில் ஒன்று ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை.
1: ஸோ நீங்கள் சொன்ன விஷயம் நல்லாயிருக்கு சார். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயமே வந்து ஒரு நடுத்தர் குடும்பத்தில் வந்தாலும் என்னமோ தெரியல, நமக்கு இதுவாக அதுவான்ற ஒரு ஆப்ஷனில் இருக்கிற ஒரு மனது ஒரு விஷயத்தை முழுதாக தீர்க்கமாக நம்பி அதுலேருந்து எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இன்னைக்கு நம்மளை மாதிரி ஒரு வழி தேடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களுக்கும் உதவலாமே அப்படின்ற ஒரு விஷயம் வருதுங்கிறது வந்து உங்களுடைய அனுபவ ரீதியாக நீங்கள் கொடுத்துக்கிட்டதான். எஸ் ரைட். நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கூடிய இளம் தலைமுறையினர் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் என்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு, பட் ஆனால் அது எப்படி இது பாசிபிளாக இருக்குமா அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் ஒரு இது ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்காக சில விஷயம் தள்ளி தள்ளி போட்டு போகிறவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைகள் மூன்று விஷயமா இருந்ததுன்னா என்ன சொல்லுவீங்க?
0: திருக்குறள் ஒன்று சொல்லுவேன்,
1: சொல்லுங்க சார்.
0: நெடுநீள் மரவி மடி துயில் இவை நான்கும் கெடுநீரார் காமக்கலன். சோம்பல், மறதி,
1: ஓகே,
0: ஒரு வேலையை முடிக்க முடியாம அப்புறம் பார்க்கலாம் அப்படி தள்ளி போறது காலம் தருது.
1: ஓகே
0: ஆச்சுங்களா. நெடுநீள் மறவி மடி துயில், நீண்ட நேரம்
1: தூங்குறது.
0: ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம்ல இருந்து 7 மணி நேரம் தூக்கம் இருந்தா போதும்
1: போதும்
0: போறோம். இதனாலும் வந்து விட்டுட்டீங்கன்னாக்க, நாளையும் நீங்க கண்ட்ரோல்டா வச்சிருந்தீங்கன்னா எதை வேணா சாதிக்கலாம். ஏன்னா மீதி இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணலாம் சிந்திக்க தோணும், நல்லவைகளை நினைக்கலாம், நல்லதை படிக்கலாம். அதுதான் இந்த நாளும் முக்கியம். அடுத்தது உணவு பழக்கம் கரெக்டா இருக்கணும். நான் இந்த ஏஜ்லயும் இப்படி இருக்கேன்னாக்க உணவு பழக்கம்.
1: இந்த ஏஜ் சொல்றீங்களா, இந்த ஏஜ் என்ன ஏஜ் சார்?
0: 78 வயசு.
1: 78 வயசு. ஓகே. நீங்க உங்களோட பேசுற டோன் கூட வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ண முடியல.
0: மேபி
1: நம்ம நேர்களுக்கு வந்து பாக்கல, பட் கேட்டுட்டு இருப்பாங்க, பட் பேசுற வாய்ஸ் வச்சு கூட ஜட்ஜ் பண்ண முடியல. சூப்பர்.
0: அதுக்கு ஒரு குரல் கூட நான் சொல்ல முடியும்,
1: சொல்லுங்க சார்.
0: மருந்தன வேண்டாவாம், யாக்கைக்கு உடம்புக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின், சாப்பிட்டது ஜீரணமானதுக்கு அப்புறம் அடுத்தது சாப்பிடுங்கிறாங்க.
1: ஓகே.
0: அதை நீங்க இது ரெண்டும் நான் கடைப்பிடிக்கிறேன். ஸோ அதனால நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். வேற ஒன்று.
1: சூப்பர் சூப்பர். ஸோ உணவையும் கரெக்டாக எடுத்துக்கணும், அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி சோம்பல், மறதி, நீண்ட தூக்கம் இருக்கக்கூடாது, அப்புறம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த விஷயம்
0: தள்ளிப்படக்கூடாது.
1: மூணாவது விஷயம் சார் எங்களுக்காக, நான் மூணு கேட்டேன் உங்ககிட்ட, ரெண்டு சொல்லிட்டு என்னன்னு சொல்லுங்க.
0: அதாவது நெகட்டிவ் திங்கர்ஸ்,
1: ஆ,
0: அவங்கள பக்கத்திலே நீங்க சேர்த்தாதீங்க. இது நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு யோசிக்கிறவங்கள பக்கத்திலே இருக்கக்கூடாது. உங்களை விட அறிவில் மூத்தவர்கள், வயதில் மூத்தவர்கள், அறிவு சார்ந்தவர்களுடன்

0: பழகுனீங்கன்னா உங்களுடைய அறிவும் வளரும், ஞானம் பெருகும், நல்லது நடக்கும்.
1: எஸ் கண்டிப்பா. இன்னைக்கு நீங்க கொடுத்த இந்த ஒரு 58 நிமிடங்கள் வந்து கண்டிப்பா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. ஏன்னா கேட்டக்கூடிய நேர்களுக்கும் அது ரொம்ப ஒரு ஊக்கப்பூர்வமா இருந்திருக்கும் சார். ஏன்னா எப்பயுமே ஒவ்வொருத்தருக்கும் வந்து சரியான ஒரு வழிகாட்டுதல் வேணும், அது பக்கத்துல தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான எங்கேயோ ஒரு விஷயம் நம்ம காதல பாடும்போது கூட அது ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து சொல்லுவாங்க. அதான் கவிஞர் வாழ் கூட சொன்னார், கண்ணதாசன் அவருடைய பாடல் கேட்டுதான் நான் இன்னைக்கு ஓரளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. எங்க விஷயம் எப்படி கிடைச்சாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் இருக்க தான் செய்யறாங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தொழில் முனைவர் வந்து இந்த விஷயங்களா பகிர்ந்துக்கும் போது அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு ஒரு பிள்ளையா சொல்லி போடுன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நீங்க பகிர்ந்துட்டு அத்தனை நிமிடங்களும் பொன்னான நிமிடங்கள் எங்களுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூ கம்மிங், தேங்க்ஸ் ஃபார் யூ டைமிங் சார்.
0: நன்றி.
1: எஸ் இது வரைக்கும் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சித்திரச்ச வனத்துல சந்திரன் சார் இருந்தார், நிறைய விஷயங்கள் அனுபவமா ரொம்ப அழகா திருக்குறளோட ஒரு பாடல் வரிகளோட நிறைய நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்துட்டாரு. தேங்க்யூ சோ மச். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்கள் சிவா. நிகழ்ச்சி நிறைவா பாடல் உங்களுக்காக கேளுங்க ரசிங்க. அதற்கும் முன்னதாக தினமும் காலை 8:50 சைபாலின் இன்றொரு தகவல் நமது FM Rainbow 103.3 கோவையில்

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. ஆகாஷவாணி FM ரெயின்போ 101 கோவையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் பூச்சிண்டு. முதலில் பெங்களூரு ஏ.ஆர். ரமணியம்மாள் பாடிய பாடல்.

6:04 பூச்செண்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததான் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்று மற்றும் நாளை அடுத்தடுத்து வர இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்று 7:25 ஏறும் ஊறும் இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனீ ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். அடுத்ததாக நாளை 21/8/2026 வெள்ளிக்கிழமை காலை 6:10 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் சி தீபா அவர்கள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விலக நிகழ்ச்சி கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி இதில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இளம் இதில் இவரை சந்திப்போம். கல்வியாளர் முனைவர் ஷர்மிளா ராம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே இதில் கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பகுதியை சார்ந்த இளம் பெண் தொழில் முனைவோர் தீபா அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நாளை மாலை 5:02 சித்திரசவானம் இதில் வெள்ளி மின்னல் கட்டிடக்கலை பேராசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் ரமேஷ் வர்மா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை மாலை 6:00 பூச்செண்டு நிகழ்ச்சியில் தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. நாளை திருமையச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகேயை சமேத மேகநாதன் திருக்கோவிலின் திருத்தல வரலாறு தெரிந்து கொள்ளலாம். நாளை 7:25 ஏறும் ஊறும் இதில் ஒரே மாமரத்தில் 300 மேற்பட்ட மா ரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மல்லிகாபாத் பகுதியை சார்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலீம் உல்லா கான் அவர்கள் மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்த்பூர் பகுதியை சார்ந்த வெற்றி விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறும் அனுபவ கருத்துக்கள் தமிழாக்கமாக. நாளை 9:15 மைல் மார்க் சம்பாரவியின் நட்சத்திர மயிலரகின் நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் ஆர்

கேட்ட அந்த பாடல் இவள் ஒரு சீதை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை வி குமார். ரைட், பூச்செண்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களினுடைய வானிலை அறிக்கை. சென்னை மெச்சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரைட், கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. ஈரோடுல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. சேலம்ல அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. திருப்பூர்ல தெரிஞ்சுக்கலாம், அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. இறுதியாக கேரள மாநிலம் பாலக்காடுல அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறதா சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் அப்டேட் சொல்லுது.

கேட்ட அந்த பாடல் மாலதி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். 6:15 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பூச்செண்டு நிகழ்ச்சி. இதுல அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, டிராபிக் அப்டேட் எப்படி இருக்கு அப்படிங்கறதுதான். காந்திபுரம்ல இருந்து சோமனூர் போகக்கூடிய ரூட், அதாவது லட்சுமி மில்ஸ், நவ இந்தியா, பீலமேடு, சிற்றா ஆகிய பகுதிகளில் டிராபிக் அதிகமா இருக்கு. ஜிடி நாயுடு பிளைஓவர்லயும் கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருக்கு. அடுத்ததா காந்திபுரம் டு மேட்டுப்பாளையம் ரூட்லயும் கொஞ்சம் டிராபிக், அதாவது கங்கா ஹாஸ்பிட்டல் கிட்ட, சாய்பாபா காலனி இது போன்ற இடங்கள் எல்லாம் டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்குது. டவுன் ஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைஷால் ஸ்ட்ரீட், ஈஸ்வரன் கோவில் ஸ்ட்ரீட், ராஜா ஸ்ட்ரீட் ஆகிய பகுதிகளையும் கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருக்கு. சோ இதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கோங்க.

கேட்ட அந்த பாடல் இது எப்படி இருக்கு. திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா. 6:21 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு.

கேட்ட அந்த பாடல் இமயம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி எஸ் சசிரேகா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். 6:26 ஆகாஷ்வாணி FM Rainbow 103.3 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பூச்செண்டு.

கேட்ட அந்த பாடல் இதயக்கணி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் புலமைப்பித்தன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். பூச்செண்டு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

தலைப்புச் செய்திகள். 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. விடுதலை போராட்ட இயக்கத்தில் பங்கேற்ற மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைக்கக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார திட்டங்களுக்கு போதிய நிதி அளிக்க வேண்டும் என்று தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெற்ற 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் இது வலியுறுத்தப்பட்டது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய், கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், கேரள முதலமைச்சர் திரு சதீசன், ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு மல்லுபட்டி விக்ரமார்கா ஆகியோரும், புதுச்சேரி அந்த

0: அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணை நிலை ஆளுநர்கள் மற்றும் லட்சத்தீவு தலைமை நிர்வாகியும் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சார்பில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை திட்டம் இரு மாநிலங்களுக்குமே பயன் தரும் என்று கூறினார். இதனிடையே பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்று கூறியுள்ளார். காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் அவரது பேட்டி அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாகவோ மேகதாது அணை கட்டுவது தொடர்பாகவோ கர்நாடக முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று தமிழகம் எவ்வித பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர்ப்பகிர்வு, மேகதாது அணை ஆகியவை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்குகளை விரைவாகவும் திறமையாகவும் நடத்தி மாநிலத்தின் உரிமைகளை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். விடுதலை போராட்ட இயக்கத்தின் தொடக்க காலத்தில் தாய்நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் தமது இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒண்டி வீரரின் 255வது நினைவு தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அவரது வரலாற்றை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள கூட்டுறவுத்துறை மானியக் கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் 24,830 கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாக அரசு கூறியுள்ளது. அரசின் செயல்பாடுகளை வெளிப்படைத்தன்மையுள்ளதாகவும் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து சிறப்பான சேவையை வழங்குவதற்கான திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அரசு முடிவு செய்துள்ளது. விவசாயிகள், சுய உதவிக் குழுக்கள், இளையோர் மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்களுக்கான சேவைகளை முழு அளவில் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொண்டு வருவதாக கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் கூட்டுறவுத்துறை செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், 2026-27 கல்வியாண்டில் கூட்டுறவுத்துறை மேலாண்மை நிறுவனங்களில் 8,868 மாணவர்கள் பயின்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பர்கூர், லால்குடி மற்றும் ஆத்தூரில் கூட்டுறவு சங்கங்களின் கீழ் செயல்படும் கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. ஆத்தூர் கூட்டுறவு சங்கத்தால் நடத்தப்படும் கல்லூரியில் 14 இளநிலை கல்வி படிப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லால்குடியில் செயல்படும் கூட்டுறவு தொழில்நுட்ப கல்லூரியில் மெக்கானிக்கல், கணினி மற்றும் மின் பொறியியலில் டிப்ளமா படிப்புகள் வழங்கப்படுவதாக மானிய கோரிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பல பேருந்து சேவைகளை நிறுத்துவதற்கு மாநில அரசு திட்டமிட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழக கோட்டத்தில் டீசல் செலவை குறைத்து வருவாயை உயர்த்தும் நோக்கில் 136 பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டு விட்டதாகவும் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்தை வணிகமாக கருதாமல் மக்களின் அடிப்படை உரிமையாக கருதி பேருந்து சேவைகளை ரத்து செய்யும் முடிவை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்று வருகிறது. தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சென்னை மண்டல மத்திய தகவல்

0: தொடர்பகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த கண்காட்சியில் முக்கிய நலத்திட்டங்களை விளக்கும் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம், அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல்ஜீவன் இயக்கம், இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் போன்றவற்றை விளக்கும் அரங்குகளை பயனாளிகள் பார்வையிட்டனர். இந்த கண்காட்சி அரங்குகள் மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த தகவல்களை அறிந்து கொண்டதாக பயனாளி அபிநந்தினி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நாங்க இங்க மூணு நாள் நடக்கிற கண்காட்சிக்கு வந்திருந்தோம். இங்க நிறைய மத்திய அரசு கொடுக்கற விழிப்புணர்வு திட்டம் பத்தி எங்களுக்கு விளக்கி சொன்னாங்க. அதுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற செல்வமகள் சேமிப்பு திட்டமும் ஜனனி சுரக்ஷா திட்டம் பத்தியும் தெளிவா விளக்குனது பெண்களுக்கு உதவியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஜனனி சுரக்ஷா திட்டம் வந்து கர்ப்பிணி பெண்கள் தாய் சேய் உயிர் இழந்துடாம இருக்கிறதுக்காக மத்திய அரசுல இருந்து தொகை கொடுக்கறாங்க. அதே மாதிரி செல்வமகள் சேமிப்பு திட்டம் வந்து பெண்கள் அவங்க கனவை தொலைக்காம இருக்கிறதுக்காக ஒரு சேமிப்பு திட்டமா இருக்கு. இப்ப பெண்கள் வந்து உயர்கல்விக்கும் போலாம், அது இந்த திட்டம் மூலமா நிறைவேறும்னு மத்திய அரசு கொடுக்கிற தொகை. அது மட்டும் இல்லாம அவங்க திருமணம் சார்ந்த செலவுகளுக்கும் இந்த தொகை உதவியாக இருக்கிறது. இதெல்லாம் இங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு தெளிவா விளக்கியிருக்காங்க. ரொம்ப நல்லா சொன்னாங்க. இது எல்லாருக்கும் பயன்பட நாங்களும் மத்தவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சொல்லுவோம்.
0: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய கூடும். நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். மதுரை மாவட்டம் தாதம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மதுரை ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் இயங்கி வரும் பல்வேறு தொழில் உற்பத்தி அலகுகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் நடைபெற்று வரும் மதுரை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 158 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் திருப்பூர் அணி சற்று முன்வரை 9 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 91 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. விடுதலைப் போராட்ட இயக்கத்தில் பங்கேற்ற மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைக்கக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: சட்ட சாயங்காலத்துல சந்தோஷமா இன்டர்வியூ ரெண்டு பேரு. 6 மணி 42 நிமிஷம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ல
1: வித் மீ ஆர்ஜே பத்மினி
0: அண்ட் ஆர்ஜே சிவா கூட. இது
1: டீ கடை.
0: எஸ், ஆவி பறக்கும் டீ கடை, ஆல அசத்தும் டீ கடை அப்படிங்கிற மாதிரி பரபரப்பா சுறுசுறுப்பா ரெண்டு பேர் வந்திருக்கோம். நிறைய பேர் வரப்போறீங்க. என்ன டாபிக் அப்படின்னா,
1: நமக்கு இருக்கிற தலைமைக்கு நம்ம எங்கேயோ போக வேண்டியவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நிச்சயமா ஒரு எண்ணம் இருக்கும். நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் சிவா, அதே போலதான் இன்னைக்கு நம்ம டீ கடை டாபிக்கும் இருக்குது.
0: அதாவது கோவை சார் சொல்லுவாங்க, என்னை வந்து ஜப்பான்ல

0: ஜாக்கிச்சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் வந்து மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி இல்லையா?
1: இப்போ கம்ப்ளீட் பண்ணாவிட்டதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லணும். அது போல தான் இன்னைக்கு டீ கடை டாபிக் என்ன அப்படின்னா, எனக்கு இருக்கிற திறமைக்கு நான்லாம் எங்கேயோ இருக்க வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
0: நிறைய ஃபீல் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம நேரம் ஃபீல் பண்ணார் போல இருக்கு வந்திருக்காரு. வாங்க, யார் அது, எங்க இருது?
1: ஹலோ,
0: வணக்கம், நீங்க பேசலாம்.
1: செய்வா ஓகே. சோ தலைப்பு கேட்டிங்களா, இந்த தலைப்பு பத்தி உங்களுடைய பதில் என்ன?
2: ஆமா மேடம், நாங்க எல்லாம் எங்கவே இருக்க வேண்டிய மேடம், நாங்க சாப்பிட்டு இங்க வந்து இருக்கோம் மேடம்.
0: எப்படின்னாச்சுங்க?
2: என்னங்க சார்
0: அப்படின்னாச்சுங்க?
2: அப்படி என்னாச்சு? நாங்க எல்லாம் அமெரிக்கா இருக்க வேண்டிய சார், நாங்க வந்து இங்க அலிக்கணும் பார்த்து வந்து இருக்கிறோம் சார்.
0: இங்க அமெரிக்கா இருக்க வேண்டிய
2: இருக்கிறோம் சார்.
1: இல்ல, இந்த அளவுக்கு நேயர் வந்து இமேஜின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்க
0: கிடையாது. சார் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுத்து என்ன சொல்றேன் கேட்போம். வணக்கம், யாரது, எங்கிருந்து?
3: வணக்கம் வணக்கம், சிவா சார், சிவகணேஷ் கோத்தகிரி. இன்னைக்கு இப்படி இருக்குமே, அது காரணம் நம்ம
1: தான்.
0: அதுக்குள்ளீங்களா? வரக்கூடிய நேர்கள் கரெக்டா நெட்வொர்க் இருக்கிற இடத்துல வந்து கரெக்டா இருந்து கால் பண்ணுங்க.
1: போன் நம்பர் சொல்லிருங்க சிவா.
0: அதுக்குள்ள ஒரு நம்பர் நேர் வந்துட்டாரு, பாத்தலாமா? வணக்கம்,
1: ஹலோ.
0: வடவளில சுல்தான் பட்டில இருந்து யாருங்க?
1: பேரு
0: ராதாகிருஷ்ணன். சொல்லுங்க ராதாகிருஷ்ணன்.
4: நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது போலீஸ் ஆகணும்னு இருந்தேன் சார்.
0: உண்மையிலேயே
5: எல்லாருக்கும்
0: வணக்கம். சொல்லுங்க, நீங்க என்ன நினைச்சீங்க? அப்படி
5: நான் எப்படி நினைச்சுன்னா, நான் ஏதே பேசினாலும் என்ன செஞ்சாலும் எல்லாம் என்ன சொல்றாங்க, நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, நீ எங்கேயோ இருக்க வேண்டியவன், தப்பி தவறி மதமலைக்குள்ள இருக்கிறீ அப்படின்னு சொல்லுவாங்க சார்.
1: அப்படி என்ன
0: யாரோ கலாச்சிருக்காங்க, நீங்க அதையும் பேசிட்டு இருக்கீங்க.
4: வணக்கம்
1: சொல்றதுக்காகவே வந்திருக்காரு சிவா
0: நம்ம நிகழ்ச்சியில. அடுத்து
1: ஹலோ,
6: வணக்கம்.
0: அவரும் வணக்கம் தான் சொல்றாரு. யார் எங்க இருந்துங்க?
6: பெருமாநல்லூர், குமார் சங்கமேஸ்வரன்.
1: சொல்லுங்க குமார், தலைப்பு விட்டு உங்களுடைய பதில் நீங்க யோசிச்சிருக்கீங்களா?
6: அதாவது நான் வந்து ரொம்ப அரசு பணியில ரொம்ப உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டியவங்க, என்னை படிக்க வைக்காதனால நான் இப்படி இருக்கிறேன்.
0: எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா நானு அப்படிங்கிற மாதிரி. வணக்கம்,
1: ஹலோ. ஹலோ,
0: லைன்ல இருக்கீங்க, பேசலாம், யார் எதுவும் சொல்ல மாட்டோம்.
1: ரொம்ப ஆர்வமா கால் பண்ணிடுறாங்க, ஆனா பேசுறதுக்கு கொஞ்சம் முடிய மாட்டேங்குது. சரி, இதுக்கு முன்னாடி
0: நீங்க நம்ம லைனுக்குள்ள வரணும், சந்தோஷமா பேசணும். எப்படி எவ்வளவு பெரிய ஆளாக நினைச்சேன் தெரியுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, 0422 கோடோட 23 16 312 அப்படின்னு அல்லது
1: 2317046 எனக்கு கால் பண்ணலாம்
0: அப்படின்னு சொல்லும் போதே ஒரு நேயர் வந்திருக்காங்க. பட் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். வணக்கம்,
1: ஹலோ.
0: ராமலிங்கம் எங்க இருந்து பேசுறீங்க? என்னங்க
1: சொல்லுங்க ராமலிங்கம், உங்களுக்கு தலைப்பு.
0: மேபி அந்த லைன்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன்.
1: ஹலோ,
0: ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
6: பந்தி.

0: மாதரும் வணக்கம் மதிப்பு மிகுந்த அறிவிப்பார்கள் சிவா மற்றும் தங்கை பத்னிக்கு மாலை வணக்கம் சொல்லி சுவையான தேநீர் பருக வந்திருக்கும் நான் சுகம் ராஜா.
1: சொல்லுங்க சுவையான தேநீரான் குடிச்சதுக்கு
2: தெரியும்,
1: நீங்க சொல்லுங்க.
0: என்னைக்காவது வாங்கி கொடுப்பீங்க, நீங்க வாங்கி தரீங்க, நீங்களே டீ ஷாப் நீங்களே கடையை முடிவிட்டு
2: போயிடுறீங்க.
0: வரவு டீ கொடுக்கலாமா இல்லையா?
1: கண்டிப்பா அதுக்கு ஒரு பிளான போட்டுருவோம்.
0: ரொம்ப ஆண்டுகளாவே நான் கார் வந்து மிக லாபமா அருமையா ஓட்டுவேன். அதனால ஊருக்குள்ள சொல்லுவாங்க, இவர் எல்லாம் கார் ஓட்டக்கூடிய ஆளே இல்லப்பா, விண்வெளிக்கு போற ராக்கெட் ஓட்டக்கூடிய ஆளையான்னு சொல்லுவாங்க.
1: ஓஹோ அப்படியா, ராக்கெட் ராஜாவா? ஓகே, இந்த சந்தோஷம் தான் முக்கியம். நம்ம நிகழ்ச்சியில எடுத்து உங்களுக்கு ஒரு பாடல் வருது கேளுங்க ரசிக.
2: ஸ்டீரன் ஆகாஷ்வாணி ஃப்ரம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல டீ கடை.

0: 6:53 அகஷ்வன் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி.
1: டீ கடை ஆவி பறக்கும் டீ கடை, இது ஆலாசத்தும் டீ கடை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு.
0: இதுக்கு ஒரு டாக்லைனே போட்டுட்டீங்க சிவா நீங்க.
1: ஆமால நல்லா இருக்குல்ல,
0: ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சிருக்கீங்க. ரைட், சோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, எனக்கு இருக்கிற திறமைக்கு நான் எங்க
1: எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா, அந்த மாதிரி
0: யோசிக்காதங்களும் இருக்க முடியாது இல்லையா.
1: கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து சொல்லுங்க.
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வரத்துல இருந்து இளங்கோ பேசுறேங்க.
1: இளங்கோ நீங்க சொல்லுங்க.
2: நீங்க இந்த டீ கடையில் இருக்கிறீங்க அத்தனை பேர்த்தி என் சார்பாக எல்லாத்துக்குமே இனிப்பும் டீயும் குடுத்துருங்க, நான் காசு கொடுத்துறேன்.
1: அப்படி நல்லா இருக்கு, நல்லா
0: இருக்கு.
1: சுகர் பேஷண்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க?
0: வடை குடுத்துறோம்.
1: வடை குடுத்துறீங்களா?
2: சரி, பொண்ணுக்கு இன்னைக்கு திருமண நாள்.
1: ஓ சூப்பர், வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: ஆமா வாழ்த்துக்கள். மோனிகாவ பேரு.
1: ஓகே, நீங்க விஷயத்துக்கு வாங்க.
2: எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துடலாம், நீங்க நல்ல நாள் அப்படின்னு.
1: ஓகே ரைட், நீங்க சொல்லுங்க. எனக்கு இருக்கிற அறிவுக்கும் அழகுக்கும் திறமைக்கும்
2: நான் நடிகராகவும் நினைச்சேங்க.
1: நடிகராவா?
2: ஆமா, எம்ஜிஆர் மாதிரி நடிகராகணும்.
1: நிறைய படத்துல பாருங்க, சூப்பர் தான். ஓகே ரைட், நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய
2: தெரியணும், நம்ம பாப்புலர் ஆகணும் அப்படின்னா எதிர்பார்த்தேன், நடிச்சேன். ஆனா அந்த வாய்ப்பு ஒண்ணு கட்டு போல ஒரே ஒரு படத்துல தான், பாக்கியராஜ் படத்துல
0: நடிச்சிருக்கிறேன்.
1: ஓ, நம்ம நடிகிட்ட பேசிட்டு இருக்கோம் பாருங்களேன். நம்ம நிகழ்ச்சி அடுத்த நேயர், வணக்கம்.
0: நேயர் வராங்க, அப்பப்ப காணாம போயிடுறாங்க. சோ இதெல்லாம் பார்த்து
1: இன்டரப்ஷன் இருக்க தான் செய்யும். ஏன்னா சூடா டீ குடிச்சிருக்கோம், இது மாதிரி யாருப்பா இந்த வேலையெல்லாம் பாக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க நம்ம நிகழ்ச்சியில இந்த கருத்தை ஒட்டிய விஷயங்களை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா 0422 அப்படின்ற கோடோட 231631 நம்பருக்கும் 23170 நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம்.
0: ரெண்டு நம்பருமே பிஸியா இருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் சொல்லணும்ல சிவா, 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கும் நீங்க மெசேஜ் பண்ணலாம். அடுத்த அழைப்பாளர், ஹலோ.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சொல்லுங்க.
3: எல்லா திறமையும் எனக்கு மாற்றத்தினாலயா இருக்கிறேன், ஆனா எல்லா திறமையும் பேசுறேன். ரேடியோல பேசுறதா இருந்தாலும் சரி, எந்த எந்த படம் கேட்டாலும் உடனே சொல்லுவேன். எல்லாம் தெரியும். நம்ம வீட்டுல உள்ள விஷயங்களை இது பண்ணா கூட நான் கரெக்டா சொல்லுவேன். மறந்து போன விஷயங்களை கூட நான் நினைவுபடுத்தி
1: சொல்லுவேன்.
3: எங்க வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க, நீ இங்க இருக்க வேண்டியவனே இல்ல, எங்கேயோ இருக்க வேண்டியவன், உனக்கு நல்ல திறமை இருக்கு, நல்ல ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நண்பர்களும் அப்படிதான் சொல்லுவாங்க, இவர் டக்கு டக்குன்னு எதா இருந்தாலும் சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், காதால கேட்டிருக்கேன்.
1: காலம் அதுக்கான டைம் எடுத்துக்கும், பட் கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாதீங்க. எஸ், நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
0: வணக்கம்.
1: நம்ம பேசுறது அவரு கேக்கல நினைக்கிறேன். வணக்கம், ஹலோ, யார் எங்க இருந்து?
4: சார், நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்றல சொல்ல, அதனால திருப்பி வந்ததுல இங்க வந்தேன் சார். சாரி,
1: யாரு எங்க இருந்து? அதுக்குள்ள பாத்தீங்களா
0: கட்டாயி போச்சு. நேயர்கள் எல்லாம் சொல்றது அப்படிங்கறது நிறைய பேர் போன் பண்ணிட்டே இருக்காங்களா, சோ அடுத்தடுத்து அந்த லைன்
1: ரெண்டு இருந்தா பரவாயில்ல. அப்பப்ப தோணும் நமக்கு, எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா?
0: கண்டிப்பா இதை யோசிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க சிவா.
1: டாம் ஷூர், டாம் ஷூர். சோ நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். பைங் பைங் பைங் பைங் அப்படி கேக்குறதுனால நம்ம நிகழ்ச்சி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.
0: ஸ்டே டியூன்.

0: நேர்களை நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: 7:01 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல டீ கடை கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க ரெண்டு பேரோட இந்த டீ கடையில என் அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கு நானா எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது இந்த வந்துட்டேன்.
0: ஹலோ, யார் பேசுறீங்க?
2: ஹலோ,
1: வணக்கம். யார், எங்க இருந்துங்க?
2: திருப்பூர் மாவட்டம் உருமலைப்பேட்டை கட்டம் சின்னவேரம்பட்டி
0: கஷ்டப்படுறவங்களுக்கு
2: உதவி செய்யணுங்கிற ஆசையில டாக்டர் ஆகணும் நினைச்சேன். ஆனா முடியாம போச்சு. மில்லுக்கு மில்லு வேலைக்கு சேர்ந்து.
1: சரி, பரவாயில்ல, விடுங்க. பட் ஊசி போடாத டாக்டரா இருந்தா அது வரைக்கும் சந்தோஷம். ஊசி போட்டா சமயம் வலிக்குதுப்பா.
0: ஊசி போடாம எப்படி சிவா டாக்டர் ஆக முடியும்? புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்களே.
1: வெறும் மருந்து கொடுத்தா சரி பண்ணணுங்க. நான் வந்து என்ன நினைச்சேன், ஓரளவுக்கு ஆயிட்டேங்க. பட் எனக்கு என்னன்னா ஒரு மாதிரி மைக்க பிடிச்சணும் பேசணும் நினைச்சேன். பட் ஆயிட்டேன். பட் இதுக்கு மேல நமக்கு பெருசா ஒண்ணும் தோணல.
0: சேம், எனக்கும் மைக்க பிடிச்சு பேசணும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன்.

0: பட் காட் கிரேஸ், அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் இருந்துச்சுன்னா எல்லாராலும் நிச்சயமாக லட்சியத்தை அடைய
1: போடு
0: முடியும்.
1: எப்படிலாம் பாருங்க, என்னென்ன சொல்றான் பாருங்க.
0: ஏன் அச்சை பண்ணதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன இது சொல்றீங்க?
1: கண்டிப்பா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே ஒரு விஷயம் கண்டிப்பா டெய்லி தோணும்டா.
0: கண்டிப்பா
1: நம்ம வந்து இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு தோணும், எனக்கு இருக்கிற அறிவுக்கும் அளவுக்கும் திறமைக்கும் அப்படின்னு தோணும். இந்த வருது பாருங்க. ஹலோ, வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யாருங்கிறதுங்க
2: சார்? வேடபட்டி பூசார் பாலத்திலிருந்து வாசுதேவன் பேசுறேன் சார்.
1: வாசுதேவன்
0: சொல்லுங்க. வாசுதேவன்
2: சார், மிலிட்டரிக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்டேன்
1: சார்.
2: அப்புறம் சார், அப்புறம் தொடர்ந்து இப்ப தனியார் காவல் பணியில 36 ஆண்டுகளாக பணியாற்றி
1: வருகிறேன் சார். என்ன நாட்டை செய்ய பண்ற போல இப்ப
0: எல்லாம் ஒண்ணுதான்
1: பெரிய விஷயம் தான்.
0: தொடர்ந்து முயற்சி செஞ்சா நிச்சயமா எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இருக்கு இல்லையா?
1: நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னாடி எல்லாம் 80கள் 70கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துல சேரணும் அப்படிங்கறது ரொம்ப ஒரு ஆசையா இருந்திருக்கும், ஒரு மேண்டட்டரி இருந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு தோணி இருக்கு. அது ஏன் அந்த மாதிரி ஆசையை தோணுச்சுன்னு எனக்கு தெரியல.
0: நிறைய திரைப்படங்கள் பார்த்ததுனாலே இருக்கும்,
1: அதுவும் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி ஒருத்தர் சொன்ன பாருங்க, நான் அடிகிறவனு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி நீங்க வேற டிஃபரெண்டா எதுவும்
0: ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்ட விஷயம்
1: என்ன? நிகழ்ச்சி முடிவு ஒரு பாடலையும் பாட வச்சோம், நாங்க ஆக்கிருவோம்.
0: நான் பாடிடுவேன், கேக்குறவங்க ஓடிடுவாங்கிறதுதான் ஒரு விஷயம்.
1: கவலையப்படாதீங்க, நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரிதான். நீங்களும் இந்த மாதிரி சந்தோஷமா வச்சவங்க ஜாலியா டீ கடையில பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0422 அப்படின்ற கோடோட
0: 2312103 அல்லது
1: 2316312 நம்பர் கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2317046 நம்பர். ஒருவேளை லைன் கட்டலாம் மனசுக்குள்ள திட்டாதீங்க,
0: வாட்ஸ்அப் பண்ணிருங்க.
1: ஆமா, நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேர் வணக்கம். நான் அப்படி என்ன பேச நீங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு
0: ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்றாங்க சிவா.
1: ஒருவேளை நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
0: 9585800103 இந்த வாட்ஸ்அப் எண்.
1: உங்களுக்காக காத்துட்டு கொண்டு மறந்துடாதீங்க, என் அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் நான் எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? இந்த
0: சொல்றதுக்கு வந்துட்டாரு,
1: எனக்கு புரியல என்ன இது கால் பண்றீங்க. வணக்கம் சொல்லுங்க.
3: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கோயம்புத்தூர்ல இருந்து, சங்கர்பூர்ல இருந்து.
1: ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
3: அத பண்ணிரலாம் சார்.
1: எனக்கு
0: லைன்ல ஒரு இன்டரப்ஷன் இருக்குதா? செய்து
1: கம்பெண்டிங்களா?
3: சொல்லுங்க சார்,
1: நீங்க தான் சொல்லணுங்க.
3: ஹலோ.
1: அது நம்ம ஒண்ணும் சொல்றது கிடையாது.
0: நேயர்கள் வந்து நீங்க கால் பண்றீங்க, நம்ம நிகழ்ச்சியில பேசணும்னு நினைக்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விருப்பம் தான். ஆனா நீங்க கால் பண்ணும்போது ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதும் உங்க போன் கால்ல கொஞ்சம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க ஃப்ரீயா பேசுனீங்கன்னா நம்மளும் நிறைய பேசலாம். இப்ப பேச வராங்க பாருங்க. ஹலோ.
3: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கிடந்த கடவுள் நல்லாட்டி போல பட்டணத்துல இருந்து
1: சொல்லுங்க. என்ன பேருங்க? என்ன வாகனம்
0: நமக்கே கொஞ்ச நேரம் ரோலிங் ஆகத்தான் செய்யுது. ரைட், சோ தொடர்ந்து பேசலாமா?
1: பாடலுக்கு பிறகு.

0: இதெல்லாம் இதெல்லாம் கேட்கும் போது நம்ம கூட கோடி அருவி கொட்டுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். 7:10 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க
1: டீ கடை.
0: எஸ், இந்த டீ கடையில நீங்க என் அழகுக்கு அறிவுக்கும் திறமைக்கு நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா கண்ணா அப்படின்னு சொன்னா
1: வந்துட்டாங்க. ஹலோ,
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யாருங்க?
2: இருந்து பிரபாகரன் அப்ளிகேஷன்.
0: பிரபாகரன், சொல்லுங்க, நீங்க அந்த மாதிரி நினைச்ச விஷயம்
2: என்ன? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃப்ரெண்ட் அவர்தான் வந்து அவர் வந்து சொல்லணும்னு சொன்னார், அத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான்
0: சொல்லுங்க.
1: எத்தனையோ பெண்கள் வெளியில வந்து அவங்களுடைய கனவுகளை நனவாக்கி இருக்காங்க அப்படிங்கறதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும் சிவா.
0: அதாவது டீச்சர் அப்படிங்கிற விஷயம் பெரிய விஷயம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நாலு செவத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் அதுவும் ஃபேமிலின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அப்படித்தானே இருந்தாங்க. இப்ப எல்லாத்தையும் உடைச்சிட்டு வராங்களே, ஃபேமிலியும் பாத்துக்கிறாங்க, அதே போல
0: யார் பூசுறதே யார் கட்டுறதே
1: எல்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான்.
0: கண்டிப்பா 7:12 டைம் கம்மியா இருக்கு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா
1: வாட்ஸ்அப்ல நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க. சஞ்சீவன் செங்கல் பட்டுன்னு நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல சொல்ல நீங்க அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கணும். சரியா?
0: சரி சொல்லுங்க.
1: சரி, ஓ சரி சொல்லிருங்க. நான் எல்லாம் என் அழகுக்கும் திறமைக்கும் அறிவுக்கும் கோயம்புத்தூர்ல இருக்க வேண்டியவன் சொல்லி இங்க வந்து இந்த பாடுபடுறேன்னு சொல்லிட்டு யார் சொல்லிருக்காருன்னா சஞ்சீவன் செங்கல்பட்டுல இருந்து சொல்றாரு.
0: எங்க இருக்குன்னு ஆசைப்பட்டீங்க?
1: கோயம்புத்தூர். செங்கல்பட்டுல இருக்காரு, இப்ப கோயம்புத்தூர்ல இருக்குன்னு சொல்றாரு.
0: ஒன்னும் பிரச்சனை, எப்ப நினைச்சா வரலாம்.
1: அடுத்து ராமா கோடம்பாக்கம்ல மெசேஜ் பண்ணிருக்காங்க. மீடியால எடிட்டிங் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆனா பாருங்களேன், இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல நான் இ ஃபைலிங் டிபார்ட்மெண்ட்ல கஷ்டப்பட்டு
0: இருக்கேங்க.
1: அதேதான். அதே போல திருப்பூர்ல இருந்து பாலா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. நான் இருக்க வேண்டிய இடமே வேறங்க, அமெரிக்கா அதிபர் கூப்பிட்டேன்
0: ஆரம்பிக்கும் போது. என்னைய வந்து ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க, அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க.
1: ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சொல்லி வந்துட்டே இருக்காங்க. சோ டைம் ஆயிக்கிட்டே இருக்குது.
0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு அவங்களுடைய ஆசைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதுல ஒவ்வொருத்தருடைய வித்தியாசமான ஆசைகள் இருக்கும், துறை சார்ந்த ஆசைகள் இருக்கும். பட் எல்லாமே நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறட்டும். அதுல ஒரு சில பேர்லாம் வந்து நான் வந்து நிறைய படிக்கணும் ஆசைப்பட்டேன்பாங்க, நிறைய இந்த வேலைக்கு போகணும் அந்த வேலைக்கு போகணும் ஆசைப்பட்டேன் அப்படிம்பாங்க. பட்

0: அதுக்கான முயற்சி, நீங்க சொன்ன மாதிரி முயற்சி எடுத்துட்டே இருந்தோம்னா அது அதுக்கு ஒரு ஏஜ் ஒரு பாரே கிடையாது.
1: கண்டிப்பா நிறைய பேர்
0: சீரியஸா பேசுறமே
1: பேச வச்சுட்டாங்க. ஆக்சுவலி டாபிக் அந்த மாதிரி ஜாலியான கான்வர்சேஷனா இருந்தாலும் இந்த நிறைவுல வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லி ஆகணும். சிவா
0: பஞ்ச் பாலா மாதிரி சொல்லுங்க.
1: பஞ்ச் பாலானே சொல்லலாம், பட் இதுல பஞ்ச் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. யூஸ்வலா எல்லாருக்குமே தனக்கு வந்து இங்க இருக்கணும் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு சின்ன வயசுல ஒரு ட்ரீம் இருக்கும், படிக்க படிக்க மாறும். அதே போல அவங்களுடைய சிச்சுவேஷன் மாற மாற எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதையும் தாண்டி தன்னுடைய ட்ரீமுக்காகவும் தன்னுடைய கனவுக்காகவும் உழைச்சு அந்த ஸ்டெப்பை மூவ் பண்றவங்க எத்தனையோ போயிருக்காங்க. அஞ்சு மணிக்கு நம்ம நீங்க ஷோ பண்ணீங்க இல்லையா, அதுல அவர் சொன்னாரு இல்லையா இந்த மாதிரி எது எப்படி இருந்தாலும் பாசிட்டிவான ஒரு வைப் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சக்சஸ் ரீச் பண்ண முடியும்ங்கிறது. சோ அதுதான்
0: ரகசியம். பட் நிறைய விஷயங்கள் இன்ஸ்பைரிங்க, அது கேர்ள்ஸ் பாய்ஸும் கிடையாது. நீ சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சியா போகணும், நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து பக்கத்துல வச்சுக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸையும் கூட வச்சுக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் நீங்க நினைச்ச தூரத்தை அறிய முடியும். எப்படின்னு ஆகாத விஷயங்கள்லாம் நம்ம பேசுற மாதிரி இருக்காது. இன்னும் சந்தோஷமா இருக்கு. 7:14 நேர்களை வரை கேட்டு வச்சிட்டு இருந்தது கோவில
1: நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி,
0: ஆர்ஜே சிவா.
1: நன்றி நேயர்களே.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ரூல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா நிலையான வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவின் கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகளை நட்டு வனப்பகுதியை விரிவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் 31வது தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திரு அமித்ஷா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி, தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, இலக்கியம் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். தென் மாநிலங்களின் கல்வி வளர்ச்சி, திறன்மிக்க பணியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள் நாட்டின் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், வருவாய் பெருக்கம் உள்ளிட்டவற்றில் தென் மாநில அரசுகளும் மக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். வந்தே மாதரம் பாடலின் 2 சரணங்களை மட்டும் பாடப்போவதாக காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தேச நலனுக்கு எதிரானது என்றும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மதிக்காத செயல் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த பாடலின் 150வது ஆண்டு கொண்டாடப்பட்டு வரும் இத்தருணத்தில் மத்திய அரசு வந்தே மாதரம் பாடலை

0: முழுமையாக பாட வேண்டும் என்று கூறியிருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இத்தகைய முடிவு வரலாற்று பிழை என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் கட்சி கடந்த 1937 வந்தே மாதரம் பாடலை பாடி வருவதாக தெரிவித்தார். பிஜேபி இந்த பிரச்சினையை அரசியலாக்குவதாக திரு கே சி வேணுகோபால் குறை கூறினார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய சோதனை மைய சீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தர நிர்ணயத்திற்கான நவீன முறைகளை பயன்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விவகாரத்துறை செயலர் நிதி காரே உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் ஷின்ஜிதோ கோய்சூமியுடனான பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பானில் இயற்கை பேரிடரின் போது அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா உதவியதாக அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையேயான தூதரக உறவுகளின் 75th விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாநாட்டின் போது இந்தியா ஜப்பான் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையை விசாரிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஆர் சுபாஷ் ரெட்டி தலைமையில் 5 உறுப்பினர்கள் அடங்கிய உயரதிகாரம் கொண்ட விசாரணைக் குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி திரு ரவிசங்கர் ஷா, ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சைலேந்திர கவுர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் திரு ரிஷிகுமார் சுக்லா, ஓய்வு பெற்ற டிஜிபி திரு எல் ஆர் பிஷ்ணோய் ஆகியோர் விசாரணைக் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த வழக்கு குறித்து தொடர்ச்சியாகவும் குறிப்பிட்ட கால அடிப்படையிலும் விசாரணை மேற்கொண்டு இடைக்கால அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சிங்கப்பூர் இடையே செமிகண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் இரு நாடுகளுக்கு இடையேயான 4th கூட்டத்திற்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மருத்துவம், நிதி தொழில்நுட்பம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக கூறினார். மேலும் இந்தியா சிங்கப்பூர் இடையே டிஜிட்டல் திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 20 மேலாக நக்சலைட்டுகளின் பிடியில் சிக்கித் தவித்த மலை கிராம மக்கள் தற்போது மத்திய அரசின் திட்டங்களால் பயன்பெற்று வருகின்றனர். மத்திய மாநில அரசுகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் கூட்டு முயற்சிகளால் நக்சல் இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருவெடுத்துள்ளது. மலை கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டு பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் விஜயகுமார் தெரிவிக்கிறார்.
2: இயற்கை எழில் சூழ்ந்த, எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்த சத்தீஸ்கர் மாநிலத்தின் மலை கிராமங்கள் காண்போர் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் அளவுடன் திகழ்கின்றன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக துப்பாக்கி சத்தமும் கன்னிவெடி தாக்குதலும் இந்த பகுதியில் ஓயாமல் கேட்ட காலம் இப்போது மாறி வருகிறது. காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலை தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார் மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையின் உதவி ஆய்வாளர் சக்திவேல்.
3: 3 வரும்போது அங்க ரோடு கிடையாது, டவர் கிடையாது. இங்க மூவ் பண்ணா நாங்க வந்து டூவீலர் தான் மூவ் பண்ணுவோம். எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு டூ வீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனா இங்க இருந்து விஜயா அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெயினை பிடிக்கி வெளியே போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம்

0: இப்போ வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குது.
1: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மன்கோத்ரா தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த இயக்கத்தின் கீழ் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பசுமையான தில்லியை உருவாக்க இதுவரை 50 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா கூறினார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்று நடைபெற்ற தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட அவர் 255 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 349 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 343 பேர் இன்று வாக்களித்தனர். ஜமாயதே இஸ்லாமிய உள்ளிட்ட எதிர்க்கட்சி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஒலி அகமது 88 வாக்குகள் பெற்றுள்ளார். பங்களாதேஷ் அதிபராக பதவி வகித்த முகமது ஜபாகுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்ததையடுத்து அங்கு தேர்தல் நடைபெற்றது. இலங்கை தலைநகர் கொழும்பில் யூத வழிபாட்டுத் தலத்திற்கு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யூத சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் உள்ள யூத வழிபாட்டுத் தலத்தை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி புத்த பிக்ஷுக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் இஸ்ரேலுக்கான தனி தூதரகம் அமைக்கப்படாமல் இருக்கும் நிலையில் புதுதில்லியில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத ஆண்டு பெருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையடுத்து தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் சீனா 7 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் இந்தியா 4 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 7:26 நேர்களின் கேட்கலாம் ஏறமூர். முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,411 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,223 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,211 குறைந்தபட்சமாக 12,019 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,629 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,342 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,259 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,489 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,659 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,419 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு 16,244 அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக 13,339 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். உழவு பெருமக்களே, கால்நடை வளர்ப்பு பயிற்சி அறிவிப்பு. எல்நினோ பருவநிலை மாற்றத்தில் கறவை மாடு பராமரிப்பு. அன்பார்ந்த உழவு பெருமக்களுக்கு, தற்பொழுது எல்நினோ என்று அழைக்கப்படும் பருவநிலை மாறுபாடான காலத்தில் பயணித்து வருகிறோம். இந்த எல்நினோ தாக்கத்தால் பருவமழை குறைவு, அதிக வெப்பநிலை, வறட்சி, நீர் ஆதாரத்தில் பற்றாக்குறை போன்றவற்றால் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு எல்நினோ பருவநிலை மாற்றத்தில் கறவை மாடு பராமரிப்பு குறித்த ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்பு நடப்பு 2026 ஆண்டு

ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 63 காலப்பட்டி பிரிவு சரணம்பட்டி கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற உள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 0422 நினைப்போடு 26 69 965 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் அன்போடு கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரம் காலை 10:30 முதல் மாலை 4 வரை. ஆகஸ்ட் 2026ஆம் ஆண்டு மாதத்திற்கான வேளாண்மை உற்பத்தி குழு கூட்டம் 28/8/2026 அதாவது வெள்ளிக்கிழமை என்று காலை 9:30 அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் காலை 10:30 கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள 2ஆம் தள கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் இந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு விவசாயம் தொடர்பான தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தங்களது விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மனுக்கள் அளிக்குமாறு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வானிலை அறிக்கை. கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதியில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமாக வெப்பநிலை 33°C குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்பிருக்கிறது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். நேர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கருத்துக்களை சொல்ல போறாங்க கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனீ ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானியுமான முனைவர் வி.ஆர். சாமிநாதன் அவர்கள்.

இன்னைக்கு நம்ம அங்கக வேளாண்மையில் தேனீக்களோட பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ சமீப காலங்களில் வந்து அங்கக வேளாண்மை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேளாண் முறையாக கருதப்படுது. ஏன்னா இந்த உரங்கள்னாலேயோ பூச்சி மருந்தினாலேயும் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான விளைவுகள், ஸோ அதனால் அங்கக வேளாண்மை முக்கியத்துவம் பெற்றுட்டு வருது. இந்த அங்கக வேளாண் பல்வேறு வகையான இடுபொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் தேனீக்கள்ங்கிறது உயிருள்ள ஒரு முக்கியமான இடுபொருளாகவே நம்ம கருதலாம். நீங்கள் எந்த ஒரு வேளாண்மையாக இருந்தாலும் சரி, அதில் வந்து தேனீக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எந்த ஒரு வேளாண்மையிலையும் வந்து அதோட விளைபொருட்கள் உருவாகணும்னா, அது தானியமாக இருந்தாலும் சரி, பழங்களாக இருந்தாலும் சரி, விதைகளாக இருந்தாலும் சரி, காய்கறிகளாக இருந்தாலும் சரி, அதில் வந்து மகரந்த சேர்க்கை மிக மிக முக்கியமானது. இந்த மகரந்த சேர்க்கைக்கு தேனீக்கள் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. உலக அளவில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரங்களில் கிட்டத்தட்ட 80% வந்து மகரந்த சேர்க்கைக்காக தேனீக்களையே சார்ந்திருக்கின்றன. இந்த தேனீக்கள் இல்லைன்னாக்க உலக அளவில் உணவு உற்பத்திங்கிறதே நின்று போயிடும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கிட்டத்தட்ட 2/3 வந்து தேனீக்கள் மகரந்த சேர்க்கையினால் உருவாகக்கூடிய பொருள்களாகத்தான் இருக்குது. ஸோ இந்த அளவில் வந்து இந்த தேனீக்களை வந்து எவ்வாறு நம்ம அந்த அங்கக வேளாண்மையில் பயன்படுத்தணும், பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அங்கக வேளாண்மை தேனீக்கள் வளர்ப்பதற்கு மிக மிக சிறந்த ஒரு சூழ்நிலையாகும். ஏன்னா தேனீக்கள் வளர்ப்பதற்கு மிகப்பெரிய எதிரிங்கிறது பூச்சி மருந்துகள். மற்ற இடங்களில் நம்ம தேனீ பெட்டியை வைக்கிறப்ப தேனீக்கள் அது உணவுக்காக போகிறப்ப ரசாயன பூச்சிக்கொல்லினால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. இதனால் வந்து கூட்டங்கள் முழுசாக அழிஞ்சு போயிடுது, கூட்டங்கள் ஓடி போயிடுது. மேலும் இந்த தேனீப்பெட்டிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள், முக்கியமாக தேனில் வந்து இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளோட எச்சங்களும் காணப்படுது. அதனால இந்த அங்கக வேளாண்மையில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால தேனீக்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சூழ்நிலையை

வாழ்விடத்தை இந்த அங்கக வேளாண்மை உருவாக்கி கொடுக்கிறது. அடுத்ததாக வந்து அங்கக வேளாண்மையில் வந்து களைக்கொல்லிகளை வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்துறது இல்லை. களைக்கொல்லிகளை பயன்படுத்தாமல் இயற்கையில் களை கட்டுப்பாட்டு முறைகள் இருக்கிறதுனால களைகள் வந்து இந்த தேனீக்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவை கொடுக்கக்கூடிய தாவரங்களாகும். அதனால் வந்து நம்ம பயிரிடுகின்ற பயிர்கள் பூக்கள் கொடுக்காத போது, பயிரிடப்படுகின்ற பயிர்கள் விளைவிக்காத போது இந்த களைகளின் மூலம் கிடைக்கக்கூடிய தேன் வந்து இந்த தேனீக்களுக்கு மிகச்சிறந்த உணவாக இருக்குது. பொதுவாக என்னென்ன வகையான பயிர்களுக்கு தேனீக்கள் ரொம்ப முக்கியம்னு பார்த்திங்கன்னா, எண்ணெய் வித்து பயிர்கள், சூரியகாந்தி, எள்ளு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், இந்த மாதிரியான பயிர்களுக்கு தேனீக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக வந்து தென்னை. தென்னையில் வந்து பார்த்திங்கன்னா தேனீக்கள் இல்லைன்னா மகரந்த சேர்க்கையே கிடையாது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒத்த தென்னை வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு. இதோட அறிவியல் பூர்வமான அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒவ்வொரு தென்னை மரத்துலேருந்து ஒரு பாலை ஒரு மாதத்துக்கு வரும். இந்த பாலைங்கிறதுல வந்து ஆண்பூ பெண்பூ ரெண்டுமே இருக்குது. அதில் இருக்க குரம்பைங்கிறது தான் வந்து பெண்பூ. நுனியில் இருக்கக்கூடிய அந்த பட்டன் பட்டனாக இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து ஆண்பூ. இந்த பெண்பூ பாலை வெளிவந்த கிட்டத்தட்ட ஒரு 13வது நாள்லேருந்து அடுத்த ஒரு 3 நாளுக்கு ரிசப்டிவாக, அதாவது ஆண்பூக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையுடன் இருக்கும். இந்த நாள் வந்து ரகத்தை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். இந்த 3 நாட்கள் முடிந்த பிறகுதான் ஆண் பூக்கள் வந்து வெடிக்கும். ஆண் பூக்கள்லேருந்து மகரந்தம் வெளியில் வரும். ஸோ அதனால் ஆண் பூக்கள்லேருந்து வரக்கூடிய மகரந்தம் ரெடியாக இருக்கும்போது பெண் பூக்கள் மகரந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை இழந்துவிடும். அதனால் எந்த ஒரு தென்னை மரத்துலேயும் அந்த மரத்தில் உருவான பெண் பூவை அதே மரத்தில் உருவான ஆண் பூக்களால் உங்களுக்கு வந்து கருவூரை செய்ய முடியாது. மற்றொரு மரத்திலிருந்து வரக்கூடிய மகரந்தம் தான் கருவூரை செய்ய முடியும். அதனால தான் ஒரு தென்னை மரம் இருந்தால் அதிலிருந்து மகரந்த சேர்க்கை நடைபெறாது, அதிலிருந்து காய்கள் உற்பத்தி ஆகாது. அதனால தான் ஒத்த தென்னை வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லக்கூடியது. இதுக்கு நம்ம அங்கக வேளாண்மைக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அங்கக வேளாண்மை முறையில் செய்கிறப்ப இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து தென்னை முக்கிய பயிராக இருக்குது. ஸோ அந்த பயிரில் வந்து மகரந்த சேர்க்கைக்கு இந்த மாதிரி தேனீக்கள் வந்து முக்கிய பங்காற்றுகின்றன. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க, இந்த அங்கக வேளாண்மையில் வந்து எத்தனை தேனி பெட்டிகள் வச்சு நம்ம பராமரிக்கணும். ஏன்னா எல்லா இடத்துல வந்து இயற்கையான தேனி கூடுகள் இருப்பதில்லை. இருந்தால் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குது. முக்கியமாக வந்து மலைத்தேனீக்கள். மலைத்தேனீக்கள் இயற்கையாகவே தோப்புகளையும் மற்ற இடங்களையும் கூடுகளை அமைக்கின்றன. பட் சிறு இடைஞ்சல்கள் ஏற்பட்டாலும், முக்கியமாக வந்து இந்த பருந்து இல்லை ஒரு புகை இந்த மாதிரி படுறப்ப என்னாகுன்னா, இந்த கூட்டங்கள் கலைஞ்சு அங்கே இருக்கிற கால்நடைகள் மனிதர்கள் ஆகியோர்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால் நம்ம வளர்க்கக்கூடிய தேனீக்களை அங்கக முறையில் பயன்படுத்துறது மூலிமா தேவையான தேனி பொருட்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் மகசூலையும் நம்ம அதிகரிக்க முடியும். இதுக்கு வந்து இந்திய தேனீ பெட்டியாக இருந்ததுனாக்க, ஏக்கருக்கு 2 பெட்டியை வந்து நம்ம பரிந்துரைக்கிறோம். இத்தாலிய தேனீ பெட்டியாக இருந்தால் ஏக்கருக்கு 1 பெட்டியை பரிந்துரைக்கிறோம். எல்லா இடத்துலையும் இந்திய தேனீ பெட்டி இத்தாலிய தேனீ பெட்டி ரெண்டுமே வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி முடியாது. நம்ம சூரியகாந்தி, முருங்கை, தென்னை இந்த 3 பயிர்களுக்கும் இத்தாலிய தேனீ பெட்டி உகந்தது. மற்ற பயிர்களுக்கு இந்திய தேனீ பெட்டி தான் உகந்ததாக இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து இந்திய தேனீ பெட்டி மற்ற பயிர்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்ததாக வந்து இந்த தேனீக்கள் வளர்ப்பதற்கு 2 உணவுப் பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து மகரந்தம், இன்னொன்று வந்து மதுரம். இந்த மகரந்தம்ங்கிறது புரதம் நிறைந்த ஒரு உணவுப் பொருள். மதுரம் கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து நிறைந்த உணவுப் பொருள். தேனீக்களில் வந்து அதோட புழுக்கள் வளர்வதற்கு இந்த மகரந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து தேனி கூட்டம்னா சொல்லுவோம். இந்த கூட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 30,000 வேலைக்கார தேனீக்களும் ஒரே ஒரு ராணி தேனியும் இருக்குது. அது வந்து இந்திய தேனியாக இருந்ததுனாக்க, எப்போ தேவையோ தேவை ஏற்படும் போது ஆண் தேனீக்கள் தோன்றும். இந்த ஆண் தேனீக்கள் ஒரு 100-300 ஆண் தேனீக்கள் தோன்றும். இந்த வேலைக்கார தேனீக்களோட ஆயுள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 மாதம். 2 மாதத்துக்குள்ளே இந்த வேலைக்கார தேனீக்கள் இறந்து போயிடும். ஆனால் ராணி தேனீக்கள் 2 வருடம் வரும் உயிர் வாழக்கூடியது. கூட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் என்னன்னாக்கா, கூடு கட்டுறதா இருக்கட்டும், தேன் சேகரிக்கிறது, அதில் இருக்க புழுக்களுக்கு உணவு ஊட்டுவது, கூடுகளில் எதிரிகள் வந்துச்சுன்னா அதை தாக்கி அழைப்பது, இது போன்ற எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியது இந்த வேலைக்கார தேனீக்கள். இந்த வேலைக்கார தேனீக்கள் 2 மாதத்துக்கு ஒருக்க இறந்து போகிறதுனால இந்த ராணி தேனீக்கள் தொடர்ந்து முட்டை வச்சுக்கிட்டே இருக்கணும். முட்டையிலிருந்து புழுக்கள் உருவாக்கிட்டே இருக்கணும். மேலும் இந்த வேலைக்கார தேனீக்களில் வந்து வயசை பொறுத்து அதோட பணிகள் மாறுபடும். முக்கியமாக வேலைக்கார தேனீக்கள் உருவான பிறகு முதல் 1 வாரம் இந்த தேனீக்கள் வந்து தாதி தேனீக்களாக செயல்படும். அதாவது கூட்டை சுத்தம் பண்ணுறது, உள்ளே இருக்கிற புழுக்களை

உணவு ஊட்டுவது, இந்த மாதிரி தாதிகள், அதாவது நர்ஸ் பீஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு நர்ஸ் என்ன வேலை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட 10 நாள் முடிஞ்ச பிறகு அதோட தாடையிலிருந்து ராயல் ஜெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிச்சான, அதாவது ரொம்ப சத்து மிகுந்த ஒரு பொருள் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இந்த பொருள் தான் வந்து ராணிக்கு உணவாக கொடுக்க பயன்படும், மற்றும் வந்து புழுக்களுக்கு முதல் 3 நாட்களுக்கும் உணவாக கொடுக்க பயன்படுது. அதனால் ஒரு கூட்டில் தொடர்ந்து ராயல் ஜெல்லி உற்பத்தி ஆகிட்டே இருந்தால் தான் ராணிக்கு உணவு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ராணி வந்து தொடர்ந்து முட்டை வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ 10-15 இருந்து 20 நாள் வரலும் இந்த ராயல் ஜெல்லி உற்பத்தி ஆகும். 20 நாளுக்கு பிறகு இந்த ராயல் ஜெல்லி உற்பத்தி ஆக நின்று போயிடும், இதோட சுரப்பியில் நின்று போயிடும். அதுக்கு பிறகு என்ன ஆகுனா, இந்த வேலைக்கார தேனியோட அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய மெழுகு சுரப்பிகள், இந்த மெழுகு சுரப்பிகள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ மெழுக சுரப்ப ஆரம்பிக்கும். இது வந்து 20-30 நாள் வரலாம். இப்போ இந்த தேனீக்கள் என்னமோ கூடுகட்டுற வேலையை பார்க்கும். 30 நாள் முடிஞ்ச பிறகு இந்த வேலைக்கார தேனீக்கள் வயலில் வந்து தேன் எடுக்கிற வேலைக்கு போயிடும். ஸோ ஒரு கூட்டில் எல்லா நேரத்திலும் எல்லா வயதுடைய வேலைக்கார தேனீக்களும் இருந்தால் தான் எல்லா வேலைகளும் ஒழுங்காக நடக்கும், அந்த கூடு ஒழுங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த கூட்டோட பராமரிப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ராணி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், இதுக்கு இந்த மகரந்தம் ரொம்ப முக்கியம். இந்த மகரந்தம் அங்கக வேளாண்மை மூலம் பயிர் செய்யப்படும் பயிர்களில் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும், அதிக அளவில் கிடைக்கும். இந்த மகரந்தம் கிடைக்கலனாக்க கூடுகளில் வந்து புழுக்களை தொடர்ந்து வளர்க்க முடியாது, கூடுகள் அழிந்து போய்விடும். அடுத்ததாக பயிர்களுக்கு இதன் மூலம் என்ன முக்கியமான நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு தேனீ கூட்டத் மூலமாக தேன் மூலம் கிடைக்கிற வருமானம் மாதிரி கிட்டத்தட்ட 10 மடங்கு வருமானம் மகரந்த சேர்க்கை மூலமாக பயிர்கள்லேருந்து கிடைக்கிது. ஸோ அதனால் இந்த பயிர்களுக்கு மகரந்த சேர்க்கைக்கு தேனீக்கள் முக்கியமானது. தேனீக்கள் இல்லைன்னா இந்த பயிர்களை வந்து மகரந்த சேர்க்கையே இருக்காது, மகசூலே கிடைக்காது. என்ன மாதிரியான பயிர்களுக்கு இந்த தேனீக்கள் ரொம்ப முக்கியம்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா வகையான பழமரங்கள், காய்கறிகள், அதே மாதிரி மற்ற தென்னை, இந்த மாதிரி பாம் ட்ரீஸ்ன்னு சொல்ல மாட்டீங்க, தென்னை, பாக்கு, பனைமரம், எல்லா மரத்துலேயும் இந்த தேனீக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக இந்த அங்கக வேளாண்மை மூலிமா சேகரிக்கப்படும் தேன்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ப்ரீமியம், அதிகப்படியான விலை கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலிமா இந்த அங்கக வேளாண்மையிலேருந்து கிடைக்கக்கூடிய மகரந்தம், ஸோ இந்த மகரந்தத்திற்கு அதிக விலை கிடைக்கிது. ஸோ அதனால் அங்கக வேளாண்மை மூலிமா மகசூல் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் தேனீ பொருட்கள் மூலியமாகவும் விவசாயிகளுக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்குது. இந்த அங்கக வேளாண்மையில் தேனீக்களை எப்படி வளர்ப்பது, அங்கக வேளாண்மை மட்டும் இல்லை பொதுவாகவே தேனீக்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது குறித்த ஒரு நாள் பயிற்சி நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு மாதம் 6ஆம் தேதி நடைபெறும்.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 ஏறும் ஊறும் நிகழ்ச்சி. இதில் அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை கோரிக்கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள்.
1: ஒவ்வொருத்தரும் இந்த தேனீ வளர்ப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது பற்றிய ஒரு விழிப்புணர்வு தேவை. முக்கியமான விழிப்புணர்வுனா தேனீக்கள் கொட்டும் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றுறது. நிறைய நேரங்களில் வந்து இந்த தேனீக்கள் வளர்க்காததுக்கு எந்த இடத்துலையும் இருந்தாலும் உடனடியாக அதை அழிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தேனீக்கள்னால நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அது கொட்டும் அப்படிங்கிறதா. பட் தேனீக்கள் ஒரு மிகச்சிறந்த நண்பன். நம்ம வீட்டில் வந்து நாய் பூனை வளர்த்துற மாதிரி தேனீக்களை வந்து தாராளமாக வளர்க்கலாம். இப்போ நிறைய இடங்களில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் பெட்ரூமில் தேனீக்களை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஜன்னலோரத்தில் அந்த பெட்டியை வச்சுட்டுனாக்க அதோட தேனி பெட்டியோட வாயில் வெளிநோக்கி இருந்துச்சுன்னா தேனி வெளியில் போயிட்டு அதுக்கு தேவையான உணவை சேகரிச்சுட்டு வந்து பெட்டியில் இருக்கும். இரவு நேரங்களில் அதன் மூலியமாக வரக்கூடிய வாசனை அந்த சத்தங்கள் மனிதனுக்கு வந்து மன அமைதியை கொடுப்பதாக நம்ம மேலை நாடுகளில் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க. நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து இந்த அங்கக வேளாண்மையில் தேனி பெட்டிகளை வைத்து அதிகளவு பயிர் மகசூல் மற்றும் தேனி பொருட்களை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த தேனி கூட்டங்களை பராமரிக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய சில வழிமுறைகள். எப்பவுமே வந்து தேனி பெட்டியை வந்து தோட்டங்களில் வைக்கும்போது எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி தேங்காத இடமா இருக்கணும். அடுத்ததாக வந்து நிழல் இருக்கணும். நிழல் இல்லைனாக்க நம்ம தமிழ்நாடு மாதிரியான வெப்பமண்டல பகுதிகளில் வந்து இந்த தேனி கூட்டங்கள் வந்து அதிக அளவில் செழித்து வளராது. அதனால் நிழலான இடத்துல இருக்கணும். அடுத்தது ஒரு இடத்துல நீங்கள் தேனி பெட்டி வாங்குறீங்க அப்படின்னா என்ன முக்கியமாக கவனிக்கணும்னா அதில் எந்த அளவுக்கு வேலைக்கார தேனீக்கள் இருக்குதுங்கிறது வந்து முக்கியமானது கிடையாது. அந்த கூட்டில் இருக்கக்கூடிய முதல்ல வந்து ராணி தேனி இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அடுத்து இருந்ததுனாலும் ராணி தேனி அதாவது என்னக்கா உறவு கொண்ட ராணி தேனியாக இருக்காங்கிறத பார்க்கணும். அடுத்து வயசாகாத இளம் ராணி தேனியாக இருக்குதா அப்படிங்கிறத கவனிக்கணும். இதை எப்படி கவனிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ராணி தேனியில் இருக்கிற முடிகள் கொட்டு போய் ராணி தேனியில் பல பலன்ட்டு இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப வயசானது, அதுக்கு முட்டையிடும் திறன் வந்து குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உடலில் வந்து நிறைய முடிகள் இருக்கிற மாதிரி ராணி தேனி இருக்கணும். அடுத்தது வந்து ராணி தேனியோட வயிறு சாதாரணமாக இருந்தால் அது வந்து உடலுறவு கொள்ளாத ராணி தேனி. ஸோ அதிலிருந்து முட்டைகள் வைக்காது, வச்சாலும் அதிலிருந்து வரக்கூடிய ஈக்கள் ஆண் தேனீக்களாக இருக்கணும். அதனால் நன்கு வயிறு பெருத்த

முடிகளுடன் கூடிய ராணி தேனீ இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பெட்டிகளை வாங்கணும். அடுத்ததாக வந்து பெட்டிகள் வாங்கும்போது பெட்டியில் வந்து ராணி தேனீ, வேலைக்கார தேனீக்கள், புழுக்கள், முட்டைகள் இவை அனைத்துமே வந்து அந்த பெட்டியில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த பெட்டி தொடர்ந்து ஈக்களை உற்பத்தி பண்ணி நம் மகசூல் அதிகரிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்து இந்த தேனி வளர்க்குறப்ப என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து சில வகையான நோய்கள் மற்றும் பூச்சிகள். இதில் ரொம்ப முக்கியமானது நம்ம தமிழ்நாடு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னாக்க என்னென்னாக்க மெழுகு அந்து பூச்சி. இந்த மெழுகு அந்து பூச்சியோட தாக்குதல் முக்கியமாக இந்திய தேனீக்கள் வந்து அதிக அளவில் தென்படுது. ஏன்னாக்க இந்த மெழுகு அந்து பூச்சிகளுக்கு மற்ற இத்தாலிய தேனியோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குற பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொப்போலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேன் பிசினை உற்பத்தி பண்ணக்கூடிய சேகரிக்கக்கூடிய திறமை ரொம்பவும் குறைவு. இந்த தேன் பிசினை சேகரிக்கக்கூடிய திறமையுள்ள இத்தானிய தேனி பெட்டிகள் இந்த தேன் பிசின் மூலிமா பெட்டியில் இருக்கக்கூடிய சிறு சிறு துளைகள், வெடிப்புகள், இடைவெளிகளை தேன் பிசின் மூலிமா மூடிடும். ஸோ அதனால் இந்த இடங்கள் மூலிமா பெட்டிகளுக்குள்ள மெழுகு அந்து பூச்சியின் தாய்ப்பூச்சிகள் நுழைவது தடுக்கப்படும். ஆனால் இந்திய தேனியில் வந்து பெட்டிகளில் இடைவெளியோ வெடிப்புகளோ இருந்துச்சுன்னா அந்த இடைவெளிகள் வெடிப்புகள் மூலிமா இந்த மெழுகு அந்து பூச்சிகள் உள்ளே நுழைஞ்சு அந்த வெடிப்புகளில் வந்து அதோட முட்டைகளை வச்சிடும். முட்டை வச்ச பிறகு அந்த முட்டைகள் ஒன்றிலிருந்து மூணு நாள் சிறு சிறு புழுக்கள் வெளியில் வரும். இந்த புழுக்கள் என்ன பண்ணுனாக்க முதல்ல அடிப்பலகையில் இருக்கக்கூடிய சிறு சிறு மெழுகு துகள்களை சாப்பிட்டு வளர ஆரம்பிச்சிடும். நன்கு வளர்ந்த பிறகு என்னாங்கன்னா பெட்டியிலேருந்து மேலே ஏறி அடைகளுக்கு போயிடும். அடைகளுக்கு போயிடுச்சுன்னா அடையில் இருக்கக்கூடிய மெழுகு, தேன், சிறு சிறு புழுக்கள் இது எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதோட தாக்குதல் ஏற்பட்டதுன்னா உடனடியாக இந்த தேனீக்கள் பெட்டியை காலி பண்ணி ஓடி போயிடும். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப எளிமையான வழி, அடிப்பலகைக்கு மேலே வலையோட கூடிய ஒரு சின்ன இன்னொரு ஒரு அமைப்பை நம்ம செஞ்சு வச்சிடணும். ஒரு அடிப்பலகை ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்குன்னா அதே ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்கிற ஃப்ரேமில் நடுவில் வந்து ஒரு அரை மில்லி மீட்டர் இடைவெளி கொண்ட ஒரு பிளாஸ்டிக் வலையை வச்சு நம்ம அந்த இடத்துல வச்சுட்டுனாக்க இந்த மெழுகு அந்து பூச்சியோட புழுக்கள் வந்து அடிப்பலைகளிலிருந்து மேல் நோக்கி நகர முடியாமல் அங்கேயே சிறைபட்டுரும். ஸோ இந்த ஒரு எளிய வழியில் வந்து நம்ம இதை கட்டுப்படுத்திடலாம். அடுத்த இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தாய் சாக் வைரஸ் நோய். இந்த தாய் சாக் வைரஸ் நோய்ங்கிறது இந்திய தேனிகளில் ஏற்படக்கூடிய மிக ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த வைரஸ் நோய் வந்துச்சுன்னா புழுக்கள் பூராமே என்னாகுன்னா ஒரு பை மாதிரி கொல கொலன்னு மாறி போயிடும். அப்போ என்னாகும், வேலைக்கார தேனீக்கள் தொடர்ந்து உற்பத்தி ஆவதை வந்து தடுக்கப்பட்டுரும். ஸோ தடுக்கப்பட்டுனா என்னாகும், ராணிக்கு ராயல் ஜெல்லி இருக்காது, அது முட்டை விட முடியாது, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலனி அழிஞ்சு போயிடும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னாக்க ஒன்றுக்கு ஒன்று, அதாவது ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிலோ சர்க்கரையை ஒரு தடவை கொதிக்க வச்சிடணும். இது சர்க்கரை கரைசல். இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறப்ப அது கூடவே வந்து கீழா நெல்லி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு செடி வேரோடு பிடுங்கி வேரில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து நல்லா அலசிட்டு முழு செடியும் அந்த சர்க்கரை கரைசலுக்கு உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்துட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் கலந்து இதை வந்து தேனீக்களுக்கு உணவாக கொடுக்கணும். இதை எப்படி கொடுக்கணுனாக்க தேனி பெட்டியில் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துலேயோ உள்ள கொட்டாங்குச்சிலேயோ இந்த சர்க்கரை கரைசலை உள்ளே வச்சுட்டு உள்ளே சிறு சிறு குச்சிகளை போட்டோம்னாக்க சிறு குச்சிகள் மேலே தேனீக்கள் உட்காந்து இந்த சர்க்கரை கரைசலை வந்து குடிச்சிடும். இல்லைனாக்க என்ன பண்ணலாம், வாயகன்ற பாட்டில் ஒரு கால் லிட்டர் அரை லிட்டர் இருக்கக்கூடிய பாட்டிலில் வந்து இந்த சர்க்கரை கரைசலை ஊற்றிட்டு வாய்ப்பகுதிக்கு மேலே வந்து காடா கிளாத் நல்ல கெட்டியான துணியை வச்சு கட்டி அதை அப்படியே தலைகீழாக கவுத்து உள்ள பெட்டிக்குள்ளே வச்சுட்டிங்கனாக்க இந்த சக்கரை தண்ணி துணி வழியாக வெளியில் வர்றதுக்கும் இந்த ஈக்கள் அதை சாப்பிட்றதுக்கும் சரியாக இருக்கும். ஸோ இந்த முறையில் வந்து இந்த வைரஸ் நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக வந்து இந்த தேனீக்கள் வளர்க்கும்போது தேனி எப்போ அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பிப்ரவரியிலேருந்து ஜூன் ஜூலை மாதம் வரலும் பூக்கள் வந்து நல்லா பூத்திருக்கும். தேனீக்களுக்கு தேவையான தேன் நிறையா கிடைக்கும். ஸோ அப்போ வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஜூலை கடைசி வாரத்தில் ஆகஸ்ட் இப்போ இருக்கையில் இந்த பருவத்தில் வந்து காற்று நிறையா அடிக்க ஆரம்பிக்கும். வெளியிலையும் பூக்கள் நிறையா இருக்காது. இந்த காற்று அதிகமாக அடிக்கக்கூடிய நேரத்தில் வந்து தேனீக்கள் உணவு தேட வெளியே போச்சுனாக்கா திரும்ப அதனால் பெட்டிக்கு திரும்பி வர முடியாது. ஏன்னா இந்த காற்றோட வேகத்தினால அதனால் பெட்டியிலிருந்து தேனீக்கள் வெளியே போகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த தேனீக்கள் சாப்பிடுவதற்கு நம்ம தேனி பெட்டியில் செயற்கையான உணவுகளை வழங்க வேண்டும். என்னென்ன உணவுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒன்று சக்கரை கரைசல், இன்னொன்று செயற்கையான மகரந்த கட்டிகள். இது செயற்கைன்னு நம்ம செய்கிறதில்லை. சர்க்கரை கரைசலுங்க ஒரு பங்கு தண்ணி ஒரு பங்கு சர்க்கரையை கலந்து ரெண்டு வாரத்தை

0: ஒரு தடவை வந்து ஒரு பெட்டிக்கு ஒரு 200 ல் இருந்து 300 மில்லி கொடுக்கணும். இது எதுக்காக கொடுக்கறனாக்க, உணவு இல்லாத போது தேனீக்கள் உயிர் வாழ்வதற்காக கொடுப்பது. இதில் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, சக்கரை தண்ணி கொடுத்து தேன் எடுக்கக்கூடாது. இது தேனீக்களுக்கு உணவாக மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும், எவ்வளோ நாளைக்கு ஒரு கொடுக்கணும், அதிக அளவு சர்க்கரை கொடுத்தீங்கனாலும் என்ன பண்ணால் தேனீக்கள் வெளியே போக வேண்டிய தேவை இல்லாததுனால கொடுக்குற சர்க்கரை தண்ணி பூரா எடுத்து தேன் அறைகளில் பூரா வந்து இந்த சர்க்கரை கரைசலை நிரப்பி வச்சிடும். அப்போ ராணி தேனி முட்டையிடுவதற்கு இடமில்லாமலும் கூடுகள் அழுந்து போயிடும், அதாவது உதவி பண்ண போய் உபத்திரவம் மாதிரி ஆயிரும். அதனால் எப்பவுமே புழு வளர்க்கும் அறையில் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அடைகளை எடுத்து பார்க்கணும். அதில் தேன் சுத்தமாக இல்லை அப்படின்னா தேனீக்களுக்கு உணவு இல்லை, அந்த டைமில் விட்டு இந்த சர்க்கரை கரைசலை கொடுத்தணும். அடுத்ததாக வந்து தேன் அடைகளை வந்து மகரந்தம் அங்கங்கே சேகரித்து வச்சுருக்கோம். இந்த மகரஞ்ச சேகரிப்பு அறைகளில் இல்லைனாக்க நீங்கள் செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மகரந்த கட்டிகளை கொடுக்கலாம். இந்த மகரந்த கட்டிகளை தயாரிக்கிறதுக்கு நமக்கு தேவையானது என்னன்னாக்க, ஒன்று கொண்டக்கடலை இல்லைன்னா சோயாபீன்ஸ் இதோட பவுடர், இட்லி சோயான்னு சொல்லவும் இல்லைங்களா, இந்த சோயா பவுடர். அதுக்கடுத்து வந்து தேன், அடுத்து தேனீக்கிலிருந்து பெறப்பட்ட மகரந்தம். இந்த மகரந்தம் வந்து நம்ம கடைகள்லையும் தேனீ வளர்ப்பாளர்கள்ட்டையும் கிடைக்கும் இந்த மகரந்தம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஈஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பால் பவுடர். இதையெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு குளகுளன்னு வரக்கூடிய ஸ்டேஜ்லேயும் கொடுக்கலாம், இல்லைன்னா கெட்டியாக கேக் மாதிரி செஞ்சும் ஒரு பெட்டிக்கு வந்து 100 ல் இருந்து 200 கிராம் அளவு ஒரு கட்டியை கொடுத்துட்டோம்னா உணவு கிடைக்காத போது தேனீக்கள் இதை சாப்பிட்டுட்டு உயிர் வாழும். அடுத்து திரும்ப வந்து பூக்கக்கூடிய பருவம் வந்த பிறகு திரும்ப இந்த தேனீக்கள் வந்து தேனை எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ தேன் எடுக்கக்கூடிய பருவம் வரும் வரலும் நம்ம இந்த மாதிரி தேனீக்களை பராமரிக்கணும். ஸோ இந்த முறையில் தேனீக்கள் நீங்கள் வளர்த்து நல்ல பலனடையணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் இது பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் தெரியணும், இல்லை இது பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படும், தேனி வளர்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு மாதமும் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சியில் வந்து கலந்துக்கணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி.
1: வேளாண் தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேனீக்கள் இல்லைன்னா விவசாயமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தேனீக்களின் பங்கு விவசாயத்தில் முக்கியமாக இருக்கு. தேனீக்கள் இல்லைன்னா மகரந்த சேர்க்கை இல்லை. தேனீக்களை பார்த்து நாம் பயந்துக்க வேண்டியதில்லை. நாம் அதை தொந்தரவு செய்யாத வரைக்கும் அது நமக்கு எந்த தீங்கையும் செய்யறதில்ல. தேனீ கூட்டங்களை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேனீ கூட்டங்களை வாங்குறதுக்கு முன்னாடி எதை எதையெல்லாம் கவனிக்கணும், தேனீயை தாக்கக்கூடிய நோய்கள் பூச்சிகள் என்னென்ன, இதை எப்படி நம்ம மேலாண்மை செய்யலாம், அங்க வேளாண்மையில் தேனீ வளர்ப்பு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது, இதை பற்றி மேலும் தகவல் தெரியணும்னா நம்ம யாரை தொடர்பு கொள்ளலாம். இன்னும் ஒவ்வொரு மாதமும் 6ஆம் தேதி அன்று கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தேனீ வளர்ப்பு குறித்த பயிற்சியும் நடைபெறுது. அதுலேயும் கலந்துக்கிட்டு நீங்கள் தேனீ வளர்ப்பு குறித்த பயிற்சி எடுத்துக்கலாம். இன்னும் விவரங்கள் வேணும்னாலும் பூச்சியியல் துறையை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களுக்கு தெளிவு பெறலாம் என்று விரிவாக அங்கக வேளாண்மையில் தேனீ வளர்ப்பின் பங்கை பற்றி நிறைய கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனீ ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானியுமான முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள்.
2: ஃபார்ம் டு சிட்டி,
3: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
2: ஃபார்ம் டு சிட்டி, இளம் விவசாயிகள்,
3: இயற்கை விவசாயிகள்,
2: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
3: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
2: விவசாய இடுபொருள்கள்,
3: பயிற்சிகள்,
2: திட்டங்கள்
3: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
2: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
3: ஃபார்ம் டு சிட்டி
2: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
3: ஃபார்ம் டு சிட்டி,
2: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
3: ஒன்லி ஆன் FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
4: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
5: நீ கேட்காத, நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும்.
4: கேளு.
6: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்னா என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
7: மார்க்கா சொல்லு.
6: டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
7: எப்ப எப்பமா?
8: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி

0: ஆலயத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
1: சூப்பர்,
0: டோன்ட் மிஸ் இட்.

0: இத்துடன் இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
3: நேரம் 28 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.

நாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா நிலையான வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவின் கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகளை நட்டு வனப்பகுதியை விரிவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் 31வது தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திரு அமித்ஷா, செயற்கையின் நுண்ணறிவு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி, தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, இலக்கியம் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். தென் மாநிலங்களின் கல்வி வளர்ச்சி, திறன்மிக்க பணியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள் நாட்டின் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், வருவாய் பெருக்கம் உள்ளிட்டவற்றில் தென் மாநில அரசுகளும் மக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை திட்டம் இரு மாநிலங்களுக்குமே பயன் தரும் என்று கூறினார். இதனிடையே பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்று கூறியுள்ளார். காவிரி நடுவர்மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் அவரது பேட்டி அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாகவோ மேகதாது அணை கட்டுவது தொடர்பாகவோ கர்நாடக முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று தமிழகம் எவ்வித பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். காவிரி நீர் பகிர்வு, மேகதாது அணை ஆகியவை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்குகளை விரைவாகவும் திறமையாகவும் நடத்தி மாநிலத்தின் உரிமைகளை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள்

ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொசுமியுடனான பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பானில் இயற்கை பேரிடரின் போது அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா உதவி அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையேயான தூதரக உறவுகளின் 75ஆம் ஆண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாநாட்டின்போது இந்தியா ஜப்பான் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. நுகர்வோர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய சோதனை மைய சீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தர நிர்ணயத்திற்கான நவீன முறைகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். விடுதலைப் போராட்ட இயக்கத்தின் தொடக்க காலத்தில் தாய்நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் தமது இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அவரது வரலாற்றை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பல பேருந்து சேவைகளை நிறுத்துவதற்கு மாநில அரசு திட்டமிட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விழுப்புரம் அரசு போக்குவரத்துக் கழக கூட்டத்தில் டீசல் செலவை குறைத்து வருவாயை உயர்த்தும் நோக்கில் 136 பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ளார். அரசு போக்குவரத்தை வணிகமாக கருதாமல் மக்களின் அடிப்படை உரிமையாக கருதி பேருந்து சேவைகளை ரத்து செய்யும் முடிவை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத ஆண்டு பெருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் திருப்பூர் அணி வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி 17.4 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: Rin Iwanaga and Kei Nakanishi of Japan in straight games 21-16, 21-12. Former world champion PV Sindhu lost to third seed Wang Zhiyi of China in the women's singles pre-quarterfinal match 11-21, 21-15, 17-21. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet decides to set up a bench of Jammu and Kashmir High Court at Ladakh, announces Home Minister Amit Shah. Supreme Court forms five-member panel to investigate violence during student protests across the country. Jharkhand High Court stays state government's decision to cancel 11th to 13th JPSC and food safety officer examinations. Government allows duty-free imports of 10 lakh tons of raw sugar until 31st of October. Centre unveils Delhi Master Plan 2047 to transform national capital into inclusive and world-class city. Bangladesh Nationalist Party leader Mirza Fakhrul Islam Alamgir elected as country's 23rd president. And in hockey, Indian women's team qualifies for second round after a goalless draw with England in Pool D match of World Cup in the Netherlands. That is all in the news at 9. Good night.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக நமது எஃப்எம் ரெயின்போ 103. மணி 16:00. நேய நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பாய் மயிலிறகு. காலம் கடந்தும் என்ன கருத்தை விட்டு நீங்காத இன்னிசை பாடல்கள், தேனினுமினிய தவிட்டாத இசை பாடல்களின் தொகுப்பாய் நிகழ்ச்சி வலம் வர காத்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் டி கே ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. மூன்று எழுத்து திரைப்படத்திற்காக நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

பெட்டைக்கோழி பக்கத்திலே கட்டுச்சேவல். முக்கணியின் சாரெடுத்து சர்க்கரை போட்டு அதை மூடிவிட்ட பெண்ணிடத்தில் காரணம் கேட்டு பக்கத்திலே மெல்ல வந்து பால் பழம் போட்டு ஒரு பாதையை நான் பருகட்டுமா சொல்லடிச்சிட்டு. சந்தம் இவ்வளவு அழகு தமிழில் அப்படின்னா, பொல்லாத ஆசை கொள்ளட்டுமா, சொல்லாத வார்த்தை சொல்லட்டுமா, முள்ளோடு பூவை கிள்ளட்டுமா, முத்தங்கள் நூறு சிந்தட்டுமா, கல்லூரும் போதை அள்ளட்டுமா, கண்மூடி மெல்ல துள்ளட்டுமா. இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் கவிஞர்களுக்கே உரித்தான மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லலாம். 9:21 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மயில் இருக்கு. மலரும் நினைவுகளை அழகா மீட்டெடுக்கக்கூடிய தருணத்துல நிகழ்ச்சி நீங்கள் அடுத்த பாடலுது கேளுங்க ரசிங்க. அன்று கண்ட முகம் திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

ஆசையில் இதயம் கனிந்திருக்கும், சந்தோஷம் கண்ணில் மலர்ந்திருக்கும், நினைவுக்குள் நினைவு வளர்ந்திருக்கும், இல்லையென்றால் எது பிறந்திருக்கும். இதயம் பொல்லாதது, கண்ணெதிரே பெண்ணழகை கண்ட பின்னே இளமை வேகம் கொல்லாமல் நில்லாதது. ஒவ்வொரு சூழலுக்கும் ஏற்ற மாதிரியான பாடல்கள் நம்மிடம் உண்டு. காலம் கடந்தும் கூட ஒவ்வொரு சூழலையுமே நிறுத்தி அழகா ரசிக்கக்கூடிய வகையில பாடல் ஒவ்வொன்றும் இருக்கும். 9:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மயிலருக்கு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இது. பொண்ணு மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. இசை வேதா, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

அது அழகாக இனிக்கும். கேட்கும்போதே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய, ஏன் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய சூழலை அழகாக சொல்லி போன பாடல் அது. காதலுக்கு நடுவில் யாராவது ஒருவர் குறுக்கே வந்துட்டா காதலர்களுக்கு அது எவ்வளவு ஒரு சுகமான சுமை அப்படிங்கிறது தெரியாது. அதையும் கூட இவ்வளவு அழகாக குறும்போடு சொல்லக்கூடிய பாடல் அது. ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் குடும்ப பருப்பு, இதுக்கிடையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழகான தருணங்களை பாடலாக சொல்லி போனது பாடல். சிரித்த முகம் சிவந்ததுன்ன கண்ணா கண்ணா. இந்த மாதிரி இன்னும் இன்னிசை பாடலின் தொகுப்பாய் நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு நிறைய தர காத்துட்ருக்கு. கேளுங்க ரசிங்க, நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளம்பரம்.

9:34 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மயிலருக்கு நேர்கள் கேட்ட பாடல் மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் திரைப்படத்திற்காக பி சுசீலா, எஸ் ஜானகி, பி பி ஸ்ரீனிவாஸ் பாடினது. பாடலாசிரியர் தஞ்சையன், ராமையதாஸ். இசை

പി ആദിനാരായണ റാവു. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடல் அக்கா தங்கை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் ஏ மருதகாசி, இசை சங்கர் கணேஷ்.

0: முடிகளும் ஏன் ஏன்
1: போனது போகட்டும் வா வா வா.

நல்ல ஒரு பாடல்ல காலம் மாற மாற மனிதர்களுடைய வாழ்க்கை முறையும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்தில் இருந்த உடை, பழக்கம், உணவு, அலங்காரம் இன்னைக்கு எவ்வளோ மாறிடுச்சு. அந்த மாற்றத்தை ரொம்ப ஜாலியாக கேள்வி வைக்கிற மாதிரி ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்திருக்கோம். அதுலேயும் குறிப்பாக மஞ்சளை மறந்ததும் ஏன், மலரை துறந்ததும் ஏன், கஞ்சியை மறந்ததும் ஏன், காஃபி குடிப்பதும் ஏன் அப்படின்ற மாதிரியான வரிகள். உண்மையிலேயே தலைமுறைகள் மாறலாம், பழக்கங்கள் மாறலாம், ஃபேஷன் கூட மாறலாம், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறக்கூடாது. நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற விஷயம் வந்து காலம் கடந்தாலும் மாறக்கூடாது. நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்திருக்கோம். 9:38 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. மயிலிறகு நம்ம நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் அம்மா இங்கே திரைப்படத்திற்காக பி சுசிலா கொழுவினரோடு பாடின பாடல். இது பாடலாசிரியர் வாலி, இசை வேதா. கேளுங்க ரசிங்க.

நிலவு எப்பொழுதுமே பெண்ணுக்கே அதிகமாக ஒப்பிடுறாங்கப்பா. நிலவு பிறந்த நேரத்திலே பெண் பிறந்தாலும். இதில் ரொம்ப அழகாக ரசிக்க வைக்கக்கூடிய வரிகள் வந்து பார்க்கும்போது, மை கொடுத்த பார்வை என்ன மான் கொடுத்ததோ, மயங்க வைத்த சாயல் என்ன மயில் கொடுத்ததோ, குரல் கொடுத்த வார்த்தை என்ன குயில் கொடுத்ததோ அப்படின்ற மாதிரி எப்பவுமே பெண்ணுக்கு அழகாக நிலவு, மலர், மான், குயில், மயில் அப்படின்ற மாதிரி எத்தனை இயற்கையோட அழகு அத்தனையுமே ஒப்பிடுவாங்க பெண்ணுக்காக. இந்த பாடலோட சிறப்பு கரெக்டாக நான் சொன்ன மாதிரி பார்வையோட மானையும் சாயலோட மயிலையும் குரலோட குயிலையும் ஒப்பிட்டு சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அழகை ரசிப்பதில் கூட ஒரு கவிதை இருக்கிறது. அந்த கவிதையை இசையாக்கி நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரியான பாடல்களை கேட்டு ரசிக்கும்போது இன்னும் கூட அழகு தான். 9:43 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேர்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்துட்டுருக்கீங்க மயிலிறகால. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் தங்கமலை ரகசியம் திரைப்படத்திற்காக ஏபி கோமலா அண்ட் கே ராணி பாடினது. பாடலாசிரியர் குமா பாலசுப்ரமணியம், இசை டி ஜி லிங்கப்பா.

யௌவனமே என் யௌவனமே, அன்பொடு காலம் அள்ளி வழங்கும் சீதனமே, யௌவனமே என் யௌவனமே. அழகினிலே என் அழகினிலே, ஆடவரெல்லாம் ஆசை கொள்வார் உலகினிலே, அழகினிலே.

0: போது அன்பொரு காலம் அள்ளி வழங்கும் சீதரவி அழகுடனே நம் யவனமே.
1: யவ்வனம் அப்படின்னா இளமை. யவ்வனமே அப்படின்றது இந்த இளமைனா வயசை மட்டும் குறிக்கிற ஒரு இளமையை குறிக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு உற்சாகமான மனநிலைமையும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு அதிகமான இருக்கக்கூடிய காலகட்டம் அது. வாழ்க்கையை ரசிக்கிற ஒரு அழகான மனநிலை அந்த டைமில் இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த பாடலில் இளமையை வெறும் அழகாக மட்டும் பார்க்காம காலம் நமக்கு கொடுக்குற ஒரு பரிசு அப்படின்ற மாதிரியான சொல்லி போனது ஒரு பாடல். இளமையின் அழகு, விழிகளின் மொழி, இந்த வயது குறிப்ப ஒரு கனவுகளும் அழகாக அதில் கவிதையாக சொல்லியிருந்தது பாடல். இளமை எவ்வளவு அழகாக இருந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது. அதனால தான் அந்த காலத்தை வீணாக்காமல் நல்ல நினைவுகளை நல்ல அனுபவங்களை சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு நிறைய இடங்களில் நிறைய அறிஞர்கள் சொல்கிறாங்க. 9:47 நீர்கள் கேட்டு ரசிச்சுட்ருக்கீங்க. மயிலருக்கு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் இது, குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், AL ராகவன் பாடினது. பாடலாசிரியர் வாலி, இசை MS விஸ்வநாதன்.

0: படைத்த பின்னே கண்ணை மூடிக்கொண்டே
1: பிச்சம் மண்டே பிச்சு தூசே தற்கே
0: நம்ம போவோம் ஜாலியாக பாமா.

சொன்ன பாடம் என்பதென்ன?

உன்னிடம் சண்டையிட்டுக் கொள்வது எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏனென்றால் உன்னை சமாதானம் செய்ய நான் செய்யும் கெஞ்சலும் கொஞ்சலும் அவ்வளவு அழகு. காதலில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ரொமான்ஸ் ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு குட்டி குட்டி சண்டைகளும் கோவமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதை இன்னும் காதலை அழகாக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஒரு வாரத்துக்கு 7 நாள்னா இல்லை 4 நாள் கமிட்மெண்ட். சண்டே பிக்சர், மண்டே பீச்சு, டியூஸ்டே சர்க்கஸ், வெனஸ்டே ட்ராமா, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். என்ன வேகம், நில்லு பாமா, என்ன கோவம், சொல்லலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பசங்களுக்கே உண்டான அது ரசனங்க. அது அன்னம் போன்ற வாக்கிங், ஹல்வா போன்ற டாக்கிங். எப்படி 9:51 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மயிலிறகு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பூமாலை திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், PC சீலா பாடியது. பாடலாசிரியர் கவி ராஜகோபால். இசை R. சுதர்சனம்.

கேட்டு பெறுவதும் கேட்காமல் தருவதும் காதலில் அழகு. உன் எண்ணத்தை என் கன்னத்தில் வந்து எழுதிவிடு, காதலன் சொல்றாரு. என் பெண்மையை காக்கும் தன்மையை கொஞ்சம் தவணை கொடு, காதலி சொல்றாங்க. அழகா இருந்ததா பாடல். 9:55 நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. மயிலர்கள் நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் அது. மெட்ராஸ் 2 பாண்டிச்சேரி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பிசுசிலா பாடியது. பாடலாசிரியர் நாமக்கல் வரதராஜன். இசை டி கே ராமமூர்த்தி.

பத்து மணி ஒரு நிமிஷம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இனி நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. உங்களுக்கு பிடிச்சமான நிகழ்ச்சி தான், குறிப்பா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நீலகிரி அண்ட் கேரளா இந்த பகுதி மக்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியை சரியா பயன்படுத்திக்கலாம். மனதோடு ரெயின்போ உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கக்கூடிய நிகழ்ச்சி, சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம நிகழ்ச்சி வந்து பங்கு பெறணும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0422 அப்படின்ற கோடோட 2316312 அப்படின்ற நம்பருக்கோ அல்லது 2317046 நம்பருக்கோ கால் பண்ணலாம். ஒருவேளை லைன் கேட்டீங்க அப்படின்னா மனசுக்குள்ள திட்டாதீங்க, நோ கோவம், ஐஎம் பாவம், வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103 அப்படின்னு எனக்கு. இந்த கண்டிஷன் ஒன்று சொன்னீங்க என்னப்பான்னு கேட்டீங்கன்னா, நம்பர் ஒன், 1981 1992 வரை இருக்கக்கூடிய இந்த இடைக்கால பாடலாம் கேட்கணும். நம்பர் டூ, இந்த ஊரை மாற்றி பேசுறது பேரை மாற்றி பேசுறது மாதிரிலாம் கூடாது, சமத்து பிள்ளையா சமத்து பையனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபோன் பண்ணலாம். நம்பர் த்ரீ, பர்டிகுலர்லி நீலகிரி அண்ட் கேரளா இந்த பகுதி மக்கள் மட்டுமே கால் பண்ணுங்க, புது புது நேர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்றத தாழ்மையான ஸ்ட்ரிக்டான ஆபீசரா சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காகவும் வருது கேளுங்க கன்னிராசி திரைப்படத்துக்காக.

0: இந்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச பாட்டோட மனதோட ரெயின்போ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் எங்க இருந்துங்க?
1: கோத்தகிரியில இருந்து சிவகுமார் சார்.
0: சிவகுமார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பாசமலை படத்துல இருந்து ஒரு பாட்டு, மனசு இழுக்குதா பாட்டு.
0: ஓகே, பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: ஓகே சார்.

0: 10:12 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 நம்ம மனசுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல. நீங்களும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறையை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிஷன்ஸ் அப்ளை மறந்துடாதீங்க. நான் சொன்ன வழிமுறையெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: சார் வணக்கம். சிவ சார் கோட்டையிலிருந்து சிவகணேஷ்.
0: சிவகணேஷ் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
1: சார்? உங்கள் சாய்ஸ் சார். இன்னைக்கு வந்து ஒரே சிவமயம் சார், சிவகுமார்
0: ஒளிபரப்பு
1: பண்றாரு. நீங்க நல்ல சாய்ஸா ஒரு நல்ல சாங்ஸ் கொடுங்க.
0: இப்படி எல்லாருமே இருந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச். இதோ பாடல் வருது கேளுங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுட்டாருங்க, சும்மா சொல்றாரு.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 10:17 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க மனதோட ரெயின்போ நேர் விருப்பம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நீலகிரி அண்ட் கேரளா இந்த பகுதி மக்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யாருங்கிறதுங்க?
1: சார், கோத்தகிரில இருந்து குகன் பேசுறேன் சார்.
0: குகன் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
1: சார்? இதயத்தை திருடாதே படத்துல இருந்து ஆத்தாடி அம்மாடி தேஞ்சிட்டு தான்ங்கிற பாடல் வேணும் சார்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி சார்.

0: அம்மாடி ஆத்தாடி. 10:22 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேயர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க மனதோட ரெயின்போ. உங்களுக்கு பிடிச்சமான பாடலாம் நீங்க இந்த நிகழ்ச்சி கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். பாலக்காடு மாவட்டம் மூங்கில் மலையில்
0: எஃப்எம் ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா? எஃப்எம் ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா?
1: கம்மி பண்ணிக்கலாம் சார்.
0: சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: பாலக்காடு மாவட்டம் மூங்கில் மலையில் இருந்து ஓட்டுநர் கோபால்.
0: ஓட்டுநர் கோபால், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இந்த அந்தைய நாட்கள் இருந்து சென்றது என்னுடைய சொல்லி வைத்து
0: கடைசி வரைக்கும் நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணல, பாடல் வரது கேளுங்க ரசிங்க.

0: 10:32. நீர்கள் கேட்ட சந்தோஷமா ஜெய் பண்றீங்க மனதோடு ரெயின்போனால. இன்னைக்கு நீலகிரி அண்ட் கேரளா பகுதி மக்கள் வந்து பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்ல, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 8:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நீர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் எங்க இருந்துங்க
1: சார்? புரிராஜ், கீழ்குந்தா, நீலகிரியில இருந்துங்க சார்.
0: நீலகிரியில இருந்து சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் இருந்து உன்னைத்தானே தஞ்சம் என்று பாட்டு
0: வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி சார்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க மனதோட ரெயின்போ. 10:42 ஆயிட்டிருக்கு. நீலகிரி அண்ட் கேரளா இந்த பகுதி மக்கள் வந்து பாடல் கேட்கலாம், மனசுக்கு பிடிச்சமான பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1981-ல் இருந்து 1992 வரைக்கூடிய இந்த இடைக்கால பாடல் கேட்கலாம். அதுவும் குறிப்பாக இந்த பாடலாம் கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, ரொம்ப சூப்பராக இருக்கும் கேளுங்க ரசிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி பாடல் தெரிவிகள் இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். வரக்கூடிய நேர்கள் வந்து புதுமுக நேர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணி திருப்பூர் என்றைக்கு பேசணும் அதை மட்டும் சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு சொன்னார் புதன்கிழமை. ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் உண்டான பகுதி மக்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி, அதை கேட்ட ரொம்ப நன்றி வேறு சொல்லிட்டு போனார், நல்ல மனுஷனாக இருக்கார். நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0422 அப்படின்ற கோடோட 2316312 அப்படின்ற நம்பருக்கோ அல்லது 2317046 நம்பருக்கோ நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மலையூர் மம்பட்டி என்ற திரைப்படத்திற்காக.

நீர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் மனதோட ரெயின்போ வித் மீ சிவா. நீர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 115 அதிகாரம் நடுவுநிலைமை. தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் சி தீபா அவர்கள். நிகழ்ச்சியில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், ஓ எஸ் தியாகராஜன், பி வசந்தா, எம் முகமது, தேரழுந்தூர் சகோதரிகள், சூலமங்கலம் சகோதரிகள் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை வழிக, காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:30 BWP உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம். தொடர்ந்து 7:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். காலை 8 மணிக்கு ரெயின்போ வைப்ஸ், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 9 மணிக்கு இது உங்கள் சாய்ஸ், 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11:00 இன்றைய நேயர், 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ், நண்பகல் 12 மணிக்கு வசனையிலும் நிகழ்ச்சியில் இவரை சந்திப்போம், கல்வியாளர் முனைவர் ஷர்மிளா ராம ஆனந்த் அவர்களுடன் நேர்முகம், 1 மணிக்கு லஞ்ச் டைம், பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், 2:30 ஊர்புறத்திலே கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பகுதியைச் சார்ந்த இளம் பெண் தொழில் முனைவோர் தீபா அவர்கள் அனுபவ கருத்துக்கள், 3 மணிக்கு கிராமபோனும் 103, 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதா நிகழ்ச்சி, மாலை 4 மணிக்கு மயக்கும் மாலை, 5 மணிக்கு சித்திரை செவ்வானத்தில் வெள்ளி மின்னல், கட்டிடக்கலை பேராசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் ரமேஷ் வர்மா அவர்களுடன் நேர்முகம், மாலை 6 மணிக்கு பூச்செண்டு, 6:40 டீ கடை, 7:25 ஏறுமூறும். முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து ஒரே மாமரத்தில் 300 மேற்பட்ட மா ரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மலிகாபாத் பகுதியைச் சேர்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் ஹலிமுல்லா கான் அவர்களின் மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் ஆனந்த்பூர் பகுதியைச் சார்ந்த வெற்றி விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறும் அனுபவ கருத்துக்கள், 8 மணிக்கு மியூசிக் பைதவே, 9:15 மயிலரகு மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலரகு நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம் அவர்கள், 10 மணிக்கு மனதோட ரெயின்போ, 10:55 நிகழ்ச்சி பெற்றறிவிப்பு தொடர்ந்து வானிலை அறிக்கை, 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல். தொடர்ந்து வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். நேரம் 10:59. இரவு 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல். நன்றி, வணக்கம்.

0: அடுத்த நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக இளையராஜா இசையமைத்து சித்ராவுடன் இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து ஏற்றிய இந்த பாடல் முதல் மரியாதை படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இதோ இந்த தலைவனுக்கோ உண்மை பேச வேண்டும் ஆசை, ஆனால் தலைவிக்கோ பொய்யையும் மெய்யாயிருக்க வேண்டும் என்ற ஆசையோ?

எப்படியோ உண்மையோ பொய்யோ, ஆனால் அன்பு மட்டும் ஒன்று உண்மைதானே. அடுத்து வரும் பாடல் இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல், வைரமுத்து ஏற்றி பூவிலங்கு படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த தலைவன் வீடும் தூது, அந்த தலைவிக்கு எப்படி இருக்கும்?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும் வழங்கிக் கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். அன்பு நேயர்களே, இசை ரசித்துக் கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பாடு நிலாவை படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல். பாடல் வாலி, இசை இளையராஜா. இதோ இந்த மலையோரம் வீசும் காற்று உங்கள் வீட்டின் முற்றத்திலே வீசட்டுமே. காத்திருங்கள் நேயர்களே.

என்ன நேயர்களை கேட்டதா? அடுத்து வரும் பாடல் மலேசியா வாசுதேவன் குரலில் டி ராஜேந்தர் ஏற்றி இசைமித்தது. பூக்களைத்தான் பறிக்காதீங்க படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக. ஆம் நேயர்களே, அன்பு என்ற வாசம் இந்த பூவில் இருக்கும்போது எப்படித்தான் பறிக்க தோன்றும் உங்களுக்கு?

என் நேயர்களே, அன்பு என்று முறிக்கும்போது நிச்சயமாக எப்படி இருக்கும் உங்களுக்கு? அடுத்து வரும் பாடல் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என்று சொல்லி மாலையாய் அந்த பூ சூடும்போது உங்களுக்குள்ளும் ஒரு ஆனந்தம் பிறக்கும் அல்லவா? எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், பாடல் வாலி இசை இளையராஜா ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் புது புது அர்த்தங்கள்.

ஒலித்த குரல் இணைகின்றது எஸ் ஜானகியின் குரலோடு. வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் சின்ன தம்பி பெரிய தம்பி படத்திலிருந்து இதோ அன்புக்கு ஒரு விளக்கம் இந்த இரவு வேளையில் கேட்கலாமா?

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும். வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி, தமிழப்பம் 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டமாய் சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நான் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் பி பாலசுனியும் எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. எங்க சின்ன ராசா படத்திற்காக வாலி ஏற்றி சங்கர் கணேஷ் இசையமைப்பில். இந்த இரவு நேரத்தில் இந்த சேவல் கூவட்டுமா இல்லையா?

மனசு மயங்க நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பினேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் காதல் பரிசு படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில் புலமைப்பித்தன் ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியுடன் பாடிய பாடல். இதோ ஃபஸ்ட்டு குயில், இல்லை இல்லை ஃபஸ்ட்டு சேவல், இரண்டாவது குயில், அப்படிதானே?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டி ராஜேந்தர் இயற்றி இசையமைத்தது. எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல் இது. ஒரு தாயின் சபதம் படத்திலிருந்து இதோ இந்த சொல்லாமல் வரும் பாடல் உங்களுக்காக.

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். வழங்கிக் கொண்டிருப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். நேயர்களை, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து கமல்ஹாசன் இணைந்து பாடியுள்ள பாடல் புலமை பித்தன் நாயகன் படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக.

அன்பு நேயர்களே, நேரம் இப்பொழுது 11:51. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் என்று சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும்போது அடுத்த பாடலை கேட்டுவிட்டு முகநூல் வழியாக ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்தையும் விமர்சனங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் பாராட்டுகள் என்று சொல்லி இதோ இரட்டைவால் குருவி படத்திலிருந்து எஸ் ஜானகியின் குரலில் நா காமராசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் பாடல் இதோ கண்ணன் வந்து பாடுகிறான்.

என் அன்பு நேயர் திருச்சி குமரன் நகர் லட்சுமி என்ற அன்பு நேயர், செல்வநாதன் என்ற அன்பு நேயர், அவர்களைத் தொடர்ந்து அம்பத்தூர் முத்துலட்சுமி என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து விழுப்புரம் முரளிதரன் என்ற அன்பு நேயரும், தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும், முருகன் பெருமாள் அவர்களும், அவர்களைத் தொடர்ந்து முகமத் யூசுப் அவர்களும், அவர்களைத் தொடர்ந்து கொடமானப்பட்டி கே வி ஜெய்சேர் என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து செல்வராஜ் ஐயாசாமி என்ற அன்பு நேயர், அவர்களையும் தொடர்ந்து கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் என்ற அன்பு நேயரும், புருஷவாக்கம் சவுந்தரராஜன் என்ற அன்பு நேயரும், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்ற அன்பு நேயரும், ரசல் சுகுமாரன் என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து சின்ன காஞ்சிபுரம் சீனிவாச வரதன் என்ற அன்பு நேயரும், பர்வதவர்த்தினி என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து கலீல் அகமது பொன்னேரியிலிருந்தும், அவர்களைத் தொடர்ந்து முகமது யூசுப் என்ற அன்பு நேயரும், சாந்தி ரமேஷ் என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்தினை அழகாக விவரித்து விட்டார்கள். பாராட்டிய அன்பு நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி நிகழ்ச்சி நிறைவாக எஸ்பி பாலசுமி சித்ரா பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து இசை தேவேந்திரன், வேதம் புதிது படத்திலிருந்து, இதோ கண்ணுக்குள் நூறு நிலவு.

0: മനസ്സ് മയങ്ങും,
1: മനസ്സ് മയങ്ങും.
2: நேரம் 12:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விருத் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களே, இப்பொழுதிலிருந்து காற்றின் மொழியாகவும், ஒரு மணிக்கு நீங்காத ரீங்காரமாகவும், இரண்டு மணிக்கு தூங்காத விழிகளாகவும், மூன்று மணிக்கு இன்னிசை இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். தொடர்ந்து காற்றின் மொழி.

நல்லு புட்டைய மல்லு கட்டைய கயத்த போட்டு பிடிச்சுக்கிட்டா நல்லு புட்டைய மல்லு கட்டைய கயத்த போட்டு பிடிச்சுக்கிட்டா மல்லு கட்டையால் மலை அடிச்சு வாயில போட்டு கடிச்சுக்கிட்டு

0: தயா, என்னது கண்ணேகனேன்னு சொல்றீங்க?
1: அட ஒன்னும் இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாளா தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது, அதத்தான் வேற ஒண்ணுது.
0: ஓஹோ, அப்ப பாடு.

0: மேல் அங்கம் குளிர வாதி அனைத்து அகமகள் வேணும். ஐயோ இந்தா, அட இந்தா, ஐயோ இந்தா, இந்த
1: தங்கையா இப்போ தங்கமேன்னு சொல்றது என்னதானே?
2: ஐயோ ஐயோ ஐயோ, இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த பாட்டு பாடுறேன் பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு, தங்கம் கிடைக்கல. அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே அதான்
1: பாடுங்க பாடுங்க.

0: ஐயோ முகரைய பாரா, முகரைய பாரு, முகரைய பாரு, ஓஹோ முகரைய பாரு, முகரைய சரி ஓ சரி.
1: இந்தாங்கய்யா இன்னுமே ஒண்ணும் மாத்த முடியாது, சத்தியமா சொல்லுங்க. இப்ப தேனேன்னு என்னதானே
2: சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியரு ஒரு பஸ்பம் கொடுத்துருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும்.
1: அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
2: எதிரில இருக்கு தொட முடியல, இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொத்துமோ அப்படின்னு பயமா இருக்கு.
1: ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

துள்ளும் வெள்ளும் பட்டு பட்டு கட்டு சிட்டு மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு கண்களில் வை கரைந்து போ

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேரம் இப்பொழுது 4 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள்.

அரண்மனை கிளி படத்திற்காக மின்மினி ஸ்வர்ணலதா குழுவோடு பாடிய பாடலை கேட்டு முத்துலிங்கம் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலித்தது அந்த பாடல். நிகழ்ச்சியில் அடுத்து நிறைவாக கந்தன் கருணை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. எஸ் ஜானகி, சூலமங்கலம் ராஜலட்சுமி, ரேணுகா குழுவினோடு பாடியுள்ள பாடல் இசை கே வி மகாதேவன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசையில் பக்தி பாடல்கள்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
0: நேரம் 4:09:40. நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். குன்றத்தூர் டி வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். பழனியூர் பி கே வெங்கடேசன் அவர்கள் தவில்.

0: புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: நேரம் 4:59 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய யூத் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. நேரம் 5:00 நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அருள்மணி மாலை.
0: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. தெய்வீக ராகத்தில் தொடக்கமாக ஸ்ரீ லட்சுமி அஸ்தோத்திர சதநாமஸ்தோத்திரம் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகத்தில் தொடர்ந்து ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்தோத்திரம். பாடியவர்கள் பாம்பே சிஸ்டர்ஸ்.

ஐந்து மணி 26:40 நொடி. நேயர்கள் இணைந்திருப்பது தெய்வீக ராகத்தில். இணையர்கள் போற்றம் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. தெய்வீக ராகத்தில் தொடர்ந்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடியவர் பாம்பி சாரதா.